நேர்கள் இதுவரை கேட்டது தெய்வீக ராகம். நிலை எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

1948 ஆஸ்வின மாதம் 10ஆம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 15ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்வது குரலமுதம்.

0: உயரமான இடத்தில் இருந்தாலும் உயர்ந்த பண்புகள் இல்லாதவர்கள் உயர்ந்தவர்கள் ஆக மாட்டார்கள். தாழ்ந்த இடத்தில் இருந்தாலும் தாழ்ந்த குணம் இல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள் ஆக மாட்டார்கள். குறள் எண் 973, அதிகாரம் பெருமை.
1: மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர்.
0: உயரமான இடத்தில் இருந்தாலும் உயர்ந்த பண்புகள் இல்லாதவர்கள் உயர்ந்தவர்கள் ஆக மாட்டார்கள். தாழ்ந்த இடத்தில் இருந்தாலும் தாழ்ந்த குணம் இல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள் ஆக மாட்டார்கள். குறள் எண் 973, அதிகாரம் பெருமை.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நியாய விலைக் கடைகளிலும் தூய்மையை பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடுவில் ஈடுபடுபவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. மதுராந்தகம் இடைத்தேர்தலில் சட்டவிரோத பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்கும் வகையில் சென்னை புறநகர் ஜிஎஸ்டி ஆணையரகம் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்கிஃப் குழு படகுப் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர் ஷீத்தல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: பக்தி நேரம்.

நேரம் 6:02 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதுன்றது எவ்வளோ யதார்த்தமோ, நம்மளுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இல்லாமல் வெற்றி பெற முடியாது அப்படின்றது தான் உறுதியான விஷயம். அப்படிப்பட்ட போராட்டங்களை நம்ம எப்படி கடந்து வரோம் அப்படின்றத இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயம் நமக்கு தேவைப்படும் அந்த போராட்ட காலத்தில். அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் ஆன்மீகமும் கூட. நம்ம ஆன்மீகத்தில் லைத்து நம்ம

நம்மளுடைய பிரச்சனைகளை அதில் கை அந்த இடத்துலையே நம்ம விட்டுட்டு நம்மளுடைய சந்தோஷத்தை மட்டும் நம்ம குறிக்கோளை வச்சுருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்கள் நம்ம சந்தோஷமாகவே இருக்கலாம். அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய பக்தி நேரம் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்க இருக்கும் பாடல் விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஸ்ரீ கணேஷா என தொடங்கும் பாடல். கேஜே யேசுதாஸ் குரலில் எம்எஸ் பாரதி கணேஷ் வரிகளில் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

பக்தி நேரம். கும்பகோணம் சகோதரிகளான சந்திரிகா மல்லிகாவுடைய குரலில் திருமால் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அருமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 6:13.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கியிருக்கும் பாடல் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சுசிலா குரலில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து இனிமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 6:23. இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன உழைப்பு தான் நாளைக்கு வரப்படக்கூடிய மிகப்பெரிய வெற்றியின் விதையாக மாறும். நாளைய மாற்றத்தை விரும்பினால் அதற்கான முதலடியை இன்றே எடுத்துவே என கூறிக்கொண்டு பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி. சுசிலா குரலில். இது உங்களுக்காக கேட்டு இணைந்து மகிழ்ந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

பக்தி நேரம். சூலமங்கலம் சகோதரிகள் குரலில் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து இனிமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 6:33. உன்னில் இறைவனை தேடி, ஏனெனில் உனது ஆன்மாவே இறைவனின் உறைவிடம். எப்பொழுதுமே நம்ம வெளியிடங்களில் இறைவனை தேடி நிறைய பிரார்த்தனைகள் செய்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக மனநிலையில் மற்றவங்களுக்கு தவறு இழைக்காமல் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காமல் வாழ்வதே மிக சிறந்த ஆன்மீக பயணம் அப்படின்றது தான் உண்மை. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ்பிபி குரலில் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

வெற்றிவேல் முருகனுக்கு வேலாயுதநாதனுக்கு சக்திவேல் முருகனுக்கு சங்கரனார் மைந்தனுக்கு ஞானவேல் குமரனுக்கு கார்த்திகையின் பாலனுக்கு கந்தசாமிநாதனுக்கு பழனிமலை முருகனுக்கு.

நேரம் 6:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி நேரம் நிகழ்ச்சி. அன்பும் கருணையுமே உண்மையான ஆன்மீகம். பிற உயிர்களுக்கு செய்யும் நன்மையே தலை சிறந்த வழிபாடு. அப்படிப்பட்ட கருணையை சகாய மாதா வடிவில் பெறுவதற்காக பி. சுசிலா குரலில் இதோ உங்களுக்காக இயேசுபிரான் தொகுப்பிலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

நேரம் 6:48. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் இஸ்லாமிய இன்னிசை பாமாலை தொகுப்பிலிருந்து அன்வர் அலி பாதுஷாவுடின் குரலில் அலாதீன் வரிகளில் டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

நேரம் 6:52. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க இருக்கும் பாடல் காவடி சிந்து எனும் தொகுப்பிலிருந்து எஸ் சௌமியா குரலில் சுப்பிரமணிய பாரதி வரிகளில். இது உங்களுக்காக. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். நல்ல எண்ணங்களை விதைத்து நல்ல வாழ்க்கை அறுவடை செய் என்று சொல்லிக்கொண்டு பக்தி நேரம் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். மீண்டும் உங்களை வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்வது பக்தி.

0: நேரம் 6:55. தொடர்வது நம்மை சுற்றி.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட சந்திரனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்று அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. நமது நாட்டின் மிக மிக முக்கியமான நாள் மகாத்மா காந்தி தேசப்பிதா அவர்களின் பிறந்த தினம். இந்நாள் மட்டுமல்ல, எந்நாளும் நினைவில் இருக்க வேண்டியவர் காந்தியடிகள். எஃகு போன்ற நெஞ்சுறுதி, அனைவரையும் அரவணைக்கும் அன்பு மனம், சத்தியம், அஹிம்சை, அமைதி, சமூக நீதி ஆகிய தத்துவங்களின் மொத்த உருவம். மனித உருவில் இந்த மண்ணில் வாழ்ந்த ஒரு புனித ஆத்மா அவர்தான் அண்ணல் காந்தியடிகள். நாம அவரை தேசப்பிதா என்று அழைக்கிறோம். ஆப்பிரிக்க மக்கள் சமூக நீதிக்கான போராளி அவர் என்கிறார்கள். ஆங்கிலேயர்களை நேசிக்கிறேன் ஆனால் ஆங்கிலேயர் ஆட்சியை வெறுக்கிறேன் என்று அறிவித்த அண்ணலை ஆங்கிலேயர்களும் நேசித்தார்கள். இந்திய மக்கள் அவரை மகாத்மா என போற்றினார்கள். இப்படி ஒரு மனிதர் சதையோடும் இரத்தத்தோடும் இந்திய மண்ணில் பிறந்து வாழ்ந்தார் என்பதை உலகம் நம்ப மறுக்கும் என்றார் ஜெர்மனியில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்த விஞ்ஞானி ஐன்ஸ்டீன். சந்திரனையா, நமது வாழ்நாளில் நாம் மகாத்மாவை பார்க்க முடியவில்லை என்றாலும் அவரை பற்றியும் அவரது கொள்கை கோட்பாடு போன்றவற்றை அறிந்து தெரிந்து நமது சந்ததியினருக்கு நாமும் சொல்லணும். உலகம் கண்ட அசலான சிந்தனையாளர்களில் ஒருவர் நமது தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள். இந்தியர்களின் மன உணர்வுகளை புரிந்து கொண்டவர், வாழ்க்கை நிலையை உணர்ந்து கொண்டவர். இந்த உலகம் கடந்த 20 எதிரும் புதிருமான மிக முக்கியமான இரு வரலாறுகளை விட்டு சென்றுள்ளது. அவற்றில் ஒன்று வன்செயல் வெறியாட்டம், மற்றொன்று அமைதி போராட்டம். ஜெர்மனியின் ஹிட்லர் துப்பாக்கியை தூக்கி பல நாடுகளையும் நசுக்கி யூதர்களை ஒழித்து இரத்த கிளறியை அரங்கேற்றியதன் விளைவாக இந்த உலகம் பேரழிவு போரை சந்தித்தது. அதே காலகட்டத்தில் இந்தியாவில் அமைதி, அஹிம்சை, சத்தியத்தை காந்தியடிகள் கையில் எடுத்ததால் காலனித்துவம் ஒழிந்து ஒரு புதிய சுதந்திர உலகம் உதயமானது. இந்த இருவேறு வரலாறுகளையும் கண்ட உலகம் இன்று காந்தியை போற்றுகிறது, ஹிட்லரை தூற்றுகிறது. பந்து போன்றதுதான், பந்தை எப்படி அடிக்கிறோமோ சுவரில் பட்டு அதே வேகத்தில் திரும்ப வரும். அப்படித்தான் எல்லாமே. லீடர் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் தந்தவர், அதாவது மக்களை வழி நடத்துபவர். இவர் இப்படி நினைப்பாரோ, அவர் அப்படி எண்ணிக்கொள்வாரோ என்றெல்லாம் தன் கருத்துக்களை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப திருத்தி கொண்டவர், மாற்றிக்கொண்டவர் அல்ல காந்தியடிகள். தேச நலன், மக்கள் நலன் ஆகியவற்றை மட்டுமே மனதில் வைத்து துணிச்சலாக பேசியவர். எல்லா பிரச்சனைகளுக்கும் சாத்வீகமான அமைதியான முறையில் தீர்வு காண முடியும் என்பது அவரது எண்ணம். அதில் வெற்றியும் பெற்றார். இன்று அவரது பிறந்த நாள்.
3: இவ்வளவு ஆண்டுகள் ஆன பிறகும்
2: அவர் மக்கள் மனதில், நம் மனதில் இருக்கிறார் என்றால் அவரது செயல்பாடுகள் தான் இதற்கு காரணம். சந்திரனையா, மகாத்மாவின் கருத்துக்கள் காலாவதி ஆகிவிட்டன என்ற பேச்சுக்கே இடமில்லை. எப்படி வள்ளுவரது திருக்குறள் எல்லா காலத்துக்கும் பொருந்துகிறதோ அப்படித்தான் காந்தியடிகள் முன்வைத்த அணுகுமுறைகள் சாகாவரம் பெற்றவை. தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய காந்தியடிகள் தான் பேசிய ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு மனிதனும் தன்னளவில் சுத்தத்தை கடைபிடித்தால் கிராமம் சுத்தமாக இருக்கும். தன்னளவில் சுத்தம் என்பது

0: சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது, திறந்த வெளியில் மல ஜலம் கழிக்காமல் இருப்பது, வீட்டில் கழிப்பறைகளை சுத்தமாக பராமரிப்பது, சுகாதாரமற்று இருப்பதுதான் பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது என்று எங்கும் வலியுறுத்தினார். அரசியலில் தன்னாட்சி பெறுவதை விட சுகாதார தன்னிறைவுதான் மிக முக்கியம்னு குறிப்பிட்டவர் காந்தியடிகள். அப்பவே என்ன ஒரு தொலைநோக்கு சிந்தனை, பார்வை! அப்பப்பா, மகாத்மா காந்தியடிகள் வாழ்ந்த வளர்ந்த நாட்டைச் சேர்ந்தவர் நாம் என்பதில் பெருமை கொள்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருப்பது உங்கள் ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். சோ இன்னைக்கு நான் வணக்கம் சென்னையில என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஆண்டு முதல் சர்வதேச அஹிம்சை தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. என்னடா இன்னைக்கு அஹிம்சை தினம் அப்படின்றதுனால இந்த கேள்வியா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா அதான் உண்மை. சோ இன்னைக்கு காந்தி ஜெயந்தின்ற ஒரு காரணத்தினாலதான் அஹிம்சை தினம் கொண்டாடப்படுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுது அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உடனே சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்துல போய் அதுக்கான பதில நீங்க உடனே பதிவு பண்ணலாம். சோ யாரெல்லாம் என்னென்ன பதிலாம் பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் கண்டிப்பா நிகழ்ச்சியில படிச்சு காட்டுறேன். சோ நம்ம நிகழ்ச்சியில முதலாவதாக ஒலிக்க இருக்கும் பாடல் காதலாம் காதலாம் திரைப்படத்துல இருந்து கமல்ஹாசன் உதித் நாராயணன் குரலில் பாலி வரிகளில் கார்த்திக் ராஜா இசையமைப்பில் இதோ உங்களுக்காக. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே துளு.

நீயும் தான் அழுகிற போது

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

நேரம் 7:10 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையில் உங்களோட நினைந்திருப்பது டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்லி ஆகணும். சொன்னால் தான் இப்போ புதுசாக கேட்குற நேயர்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா. அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஆண்டு முதல் சர்வதேச அகிம்சை தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்றது தான் இன்னைக்கான வணக்கம் சென்னை கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கே உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உடனே போய் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் உடனே அதுக்கான பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்க என்னெல்லாம் பதில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நான் நிச்சயமா இந்த நிகழ்ச்சியில படிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் உயிரே திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல், என்னோட ஃபேவரட் சாங்ஸ் சொல்லலாம். ஏஆர் ரஹ்மானுடைய இசையமைப்பில் ஏஆர் ரஹ்மான், அனுராதா ஸ்ரீராம், ஃபெபி, அனுப்பமானு ஒரு பெரிய பட்டாளமே பாடியிருக்காங்க வைரமுத்து வரிகளில். கேட்ட இணைந்தருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே தூள்.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்கு?

0: ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
1: தான்.
0: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

20 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில உங்களுடன் இணைந்திருப்பது டெல்ஃபின் ராஜேந்திரன். சோ இன்னைக்கு வணக்கம் சென்னையில என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஆண்டு முதல் சர்வதேச அஹிம்சை தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்றதான் கேட்டிருந்தேன். சோ இன்னைக்கு காந்தி ஜெயந்தி, நான் பொறுமையா ஏஞ்சி நிதானமா ஒரு பாட்டு கேட்கலான்னு பார்த்தா இன்னைக்கு விட மாட்டியா நீ அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. ஆனா இந்த கேள்வி நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்போன்றனால இந்த கேள்வி கேட்டிருக்கோம். உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் போய் உங்களுக்கான பதிலை பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ மறக்காம உடனே போய் பதிவு பண்ணிட்டுங்க. நீங்கள் எவ்வளோ தூக்கத்தில் இருந்தாலும் தயவு செஞ்சு ஏஞ்சி முதல்ல போய் பதிவை போட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க எடுக்கும் பாடல் எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வருது. புஷ்பவனம் குப்புசாமி ஸ்வர்ணலதாவுடைய குரலில் வைரமுத்து வரிகளை வித்யாசாகர் இசையமைப்பில் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே தூளு.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால் சைபால்.
2: ஒருத்தர் ரொம்ப அவசரமாக போயிட்டு இருந்தார். எங்கே சார் போகிறீங்கன்னு கேட்டோம். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கு, அதுதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கேன், பார்த்துட்டு வரலாம்னு அப்படின்னார். அப்படின்னா கொஞ்சம் இப்படி உட்காருங்க அப்படின்னும், சில விவரமெல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கிட்டு போங்க அப்படின்னும் உட்காந்தார். அப்புறம் சொல்ல ஆரம்பித்தோம், புதுசாக பிறந்திருக்கிற ஒரு குழந்தைய பார்க்க போகிறதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, அதில் ரொம்பவும் கவனமாக நடந்துக்கணும். புது குழந்தைக்கு நோய் சுலபமாக தொற்றும், முக்கியமாக காற்று மூலமாக பரவுகிற நோய்கள் சுலபமாக வந்துடும். அதனால் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா குழந்தையை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது தான் நல்லது. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக உள்ள ஒரு கிருமி கூட குழந்தையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு கிருமியாக இருக்கும். சில வெளிநாடுகளில் எப்படி தெரியுமா, பிறந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ரூமுக்கு போகணும்னா போகிறவங்க வந்து முகமூடி போட்டுக்கணும், காலணிகளை மாற்றிக்கணும், அவ்வளவு சுத்தமாக உள்ளே போய் பார்த்துட்டு வரணும். பொதுவாக சில ஆஸ்பத்திரிகளில் பார்த்திங்கன்னா பார்வையாளர்கள் நேரத்தில் விசிட்டிங் ஹவர்ஸ் தாயை விட்டு குழந்தையை தனியாக பிரித்து வச்சுருவாங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த நேரம் பல பேர் வருவாங்க போவாங்க, அவங்க கை கால் சுத்தமாக இருக்காது, சுத்தம் இல்லாத கைகள் மூலமாக கிருமிகள் பரவும். சுத்தம் இல்லாத கைன்னா மண் தூசி படிஞ்சிருக்கிற கை மட்டும் தான் அர்த்தம் இல்லை, சாலையில் கையை வீசிக்கிட்டு நடந்து வர்றீங்க, குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது கூட சுத்தம் இல்லாத கை தான். தாயை தவிர மற்றவங்க குழந்தையை தூக்காமல் பார்த்துக்கிறது நல்லது, தாய் கூட அளவோடு கொஞ்சத்தோடு நிறுத்திக்கணும். புதுசாக ஒரு குழந்தையை பெற்றுருக்கிற பொண்ணுக்கிட்ட மற்ற தாய்மார்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குழந்தைய அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஓவராக அறிவுரை பண்ணுறது அந்த பொண்ணை வந்து குழப்பி விட்டுரும், அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த பெண்ணே ஏதாவது கேட்டால் கூட டாக்டர் சொல்ல வேண்டிய விவரங்களையெல்லாம் நாமே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. புதுசாக பிறந்திருக்கிற குழந்தைய மட்டும்தான் இப்படி பார்க்கணும்னு இல்லை, ஒரு நோயாளி குழந்தைய பார்க்க போகிறதுனா கூட ரொம்ப எச்சரிக்கையாக தான் நடந்துக்கணும். ஒரு தின்பண்டமோ விளையாட்டு சாமானோ அந்த குழந்தைக்கு நாம் வாங்கிட்டு போகிறதா வச்சுக்குவோம், அதை நேராக கொண்டுகிட்டு போய் அந்த குழந்தைகிட்டே கொடுக்கக்கூடாது, அதோட அப்பா அம்மாக்கிட்ட ரகசியமாக கொடுக்கலாம். அவங்க முடிவு பண்ணட்டும் குழந்தைகிட்ட அதை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத, அவங்களுக்கு தான் தெரியும் அதோட மனசும் உடம்பும். உங்கள் அக்கறையை காட்டுறதா நினச்சிக்கிட்டு குழந்தை வாயில் எதையும் கொண்டுட்டு போய் போடாதீங்க. போகிறப்போ உங்கள் வீட்டு குழந்தையும் அழைச்சிட்டு போகாதீங்க, இது நோயை வாங்கிட்டு வந்துடும், அல்லது புதுசாக ஒரு நோயை அதுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடும். என்ன தான் உங்களுக்கு பழக்கமான குழந்தையாக இருந்தால் கூட அதுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசக்கூடாது, அங்கே போய் அவங்க பள்ளிக்கூடத்தை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. நோயில் இருக்கிறப்ப ஸ்கூலை பற்றி பேச அது விரும்பாது. ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் புறப்படுறப்போ குழந்தைகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு புறப்பட்டால் போதும், குழந்தை கோபிச்சிக்காது. சமூக சம்பிரதாயத்தை பற்றி அது கவலைப்படுறதில்லை. இப்படி எல்லா விவரமும் நம்ம எதிரில் உட்காந்துருந்தவங்கக்கிட்ட சொல்லி முடித்தோம். ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார். குழந்தைங்க கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் தான் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு இல்லை, வளர்ந்த பிறகு இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பையன் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தான், முகம் பூரா நகத்தால் கீறி இருந்தது. அப்பா பார்த்து பயந்துட்டார், யாருடா உன்னை இப்படி பண்ணது அப்படின்னார். என் கூட படிக்கிற இன்னொரு பையன்னா, நாளைக்கு உன் கூட பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன், நீ எனக்கு அவனை அடையாளம் காட்ட முடியுமான்னார். அது ரொம்ப சுலபம் நான் பையன் எப்படின்னார் அப்பா, அவன் காதில் உன்னை கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இதோ என் பையன்.

0: தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறான் அந்த பையன்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.
5: வணக்கம்.

நேரம் 7:34 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது வணக்கம் சென்னை நிகழ்ச்சி. வணக்கம் சென்னையில் நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் மறுபடியும் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அதனால் அந்த கேள்வியை நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாம். இன்னைக்கு வணக்கம் சென்னையில் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்டு முதல் சர்வதேச அகிம்சை தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்றது தான் கேட்டிருந்தேன். ஸோ இந்த நல்ல நாளில் நமக்கு வந்து காந்தியடிகள் பற்றியும் காந்தியடிகளை பற்றின நிறைய விஷயங்களும் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அவர் வந்து அகிம்சையை முன்னிலைப்படுத்தி தான் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டாரு, அதன் மூலியமா தான் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்லாம் நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் அது அகிம்சை தினமாக கடைபிடித்த ஆண்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது எந்த ஆண்டு அப்படின்றதான் கேட்டிருந்தோம். நம்ம மக்கள்லாம் நிறைய பதில் சொல்லியிருக்காங்க. யார் யார் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா?

எஸ் நம்ம நிகழ்ச்சியில் யார் யார் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்சானா அப்படின்றவங்க பதில் சொல்லியிருக்காங்க, சின்னராஜி அப்படின்றவங்களும் சர்வதேச அஹிம்சை நாள் அப்படின்னு சொல்லி அந்த நாளை ஒரு ஒரு பேம்ப்லெட் நமக்கு அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வீரதுரை அவர்கள் காலை வணக்கம் அப்படின்னு இந்த ஆண்டு முதல் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவன் அருண் பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அவர்கள் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மந்திரமூர்த்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாகர்கோவிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு நமக்கு. வணக்கம், நலம் நலமறியாவல் அப்படின்னு சொல்லி பதிலையும் கொடுத்துருக்காரு. நன்றி நினைத்தாளர்களே, பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய நேயர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஜோடி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடலை யார் பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஹரன் பாடியிருக்காரு. வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் கேட்டு இணைந்திருங்கள். இந்த எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 7:42 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு நாம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அஹிம்சை தினம் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தேன். நம்ம நேயர்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு உங்க பதில கரெக்டா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சோ யார் யார் என்னென்ன பதில் பதிவு பண்ணிருக்கீங்க அப்படின்றத படிச்சிடலாம். சாமுனி அவர்கள் குட் மார்னிங் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பூபாலன் பள்ளப்பாளையத்துலேருந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு நிறைய ஆசனாஸ்லாம் பண்ண சொல்லி நமக்கு வந்து அறிவுறுத்தியிருக்கிறாரு. ஹீரமணி வீரா அவர்களும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது எங்கேருந்து? சத்தீஸ்கர் மாநிலத்திலேருந்து நமக்கு வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. நரேஷ்குமார் வைஸ் அவர்கள், ஹாய், குட் மார்னிங் டு ஆல் லிசனர்ஸ் அண்ட் மை காந்தி ஜெயந்தி விஷஸ் டு எல்லாருக்கும் சொல்லி எனக்கும் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பதிலையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அள்ளிநகரம்

எஸ் மகாதேவன் அவர்கள் ஐக்கிய நாடுகள் பொது சபை அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட இந்த பதில வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேனி மாவட்டத்திலேருந்து பதில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நரேஷ்குமார் வயசு காந்தி ஜெயந்தி அவர்களுடைய வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர்கள் காலை வணக்கம் சொல்லி பதில் பதிவு பண்ணியிருக்காரு. பூபாலன் பாலா அவர்கள் வணக்கம் சொல்லிட்டு பதில பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ராமானுஜம் என்றவர் பதில பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ராகவன் ரங்கசாமி அவர்கள் மறக்காம பதில பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் நிறைய நேயர்கள் அவங்களுடைய பதில்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இதுக்கு நடுவில் நம்ம ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்துடலாம். முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையமைப்பில், வசுந்தரதாஸ் பிரவீன்மணியுடைய குரலில், வைரமுத்து வரிகளில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு. Shakalaka baby, shakalaka baby.

நேரம் 7:51 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, எந்த ஆண்டு முதல் சர்வதேச அஹிம்சை தினம் கடைப்பிடிக்கப்படுறது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஸோ இது ஏன் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விடுதலை போராட்டத்தான சத்தியாகிரகம் மற்றும் அஹிம்சை எனும் ஆயுதங்கள் மூலமாக வழிநடத்தி வெற்றி கண்ட மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கௌரவிக்கும் விதமாக தான் இந்த நாள் கடைப்பிடிக்கப்படுகிறது. வன்முறையற்ற வழிகளில் அமைதி, மனித உரிமைகள், சகிப்புத்தன்மை மற்றும் சமாதானத்தை உலக அளவில் ஊக்குவிப்பதே இதோட முக்கிய நோக்கம். கல்வி மற்றும் மக்கள் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலம் சமூகத்தில் உள்ள முரண்பாடுகளை வன்முறையின்றி பேச்சுவார்த்தை மற்றும் அமைதி வழியில் தீர்க்க முயல்வதே இதன் அடிப்படையாகும். ஸோ இதெல்லாம் இந்த நாளுக்கான ஸ்பெஷல். ஆனால் இது என்னைக்கு வந்து கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்றத நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான பதில்களை எல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய நேயர்கள் பண்ணியிருக்காங்களே, அவங்களுடைய மெசேஜை நம்ம படிச்சிடலாம். ஞான முருகன் அவர்கள் பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. சபரி மனோஜ் அவர்கள் சர்வதேச அஹிம்சை தினம் இந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு அவங்க பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அன்புராணி அவர்கள் குட் மார்னிங், ஹாவ் எ வண்டர்ஃபுல் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லி பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஜெயசீலன் அவர்களும் பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. கமலா வரதன் கமலா பதிலும் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்பா இலக்கியா அவர்கள் இந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாழிக்கல் பட்டி எழில் முத்துசாமி அவர்கள் பதில் பதிவு பண்ணியிருக்காரு. சுரேஷ்குமார் அவர்கள் ஜூன் சொல்லி அவர் டேட்டை பதிவு பண்ணி ஐநா சபை அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஐயா இந்த மனசு தான்யா, நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. அடுத்து பத்மா சவுந்தரராஜன் அவர்கள் வணக்கம், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான் அவர்களும் பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நான் எல்லாருடைய பதிவும் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு போச்சுன்னா, ஐயா உங்கள் விட்டு பிள்ளையா நினச்சி என்ன மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். எஸ் நீங்கள் சொன்ன எல்லா பதிலுமே கரெக்டு தான். பட் அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனோட நான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து கிளம்புறேன். ஜனவரி 2004 ஈரானை சேர்ந்த நோபல் அமைதி பரிசு பெற்ற ஷிரேன் எவாடி அப்படின்றவர் சர்வதேச அளவில் அஹிம்சைக்கான தனியான ஒரு நாளை அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையை முன்வைக்கிறார். அதுக்கப்புறம் ஜனவரி 2007 மும்பையில் நடைபெற்ற சத்தியாகிரக நூற்றாண்டு மாநாட்டில் காந்தியுடைய கொள்கை உலக அளவில் கொண்டு சேர்க்கிறதுக்காக ஐக்கிய நாடுகள் சபைக்கிட்ட இப்படி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அந்த கோரிக்கையை முடிவும் செய்கிறாங்க. இந்தியாவின் அன்றைய வெளியுறவுத்துறை இணையமைச்சராக இருந்த ஆனந்த்

சர்மா ஐக்கிய நாடுகள் பொது சபையில் இந்த தீர்மானத்தை தாக்கல் செய்கிறாரு. உலக அளவில் 140 மேற்பட்ட நாடுகள் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவளித்து கடைசியாக 2007 அக்டோபர் 2 ஐக்கிய நாடுகள் சபையின் ஒப்புதலுக்கு அப்புறமா முதன் முதலாக 2007 அக்டோபர் 2 அன்று தான் அதிகாரப்பூர்வமாக உலக அளவில் சர்வதேச அஹிம்சை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ எஸ் எல்லாருமே சரியான பதில் தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எல்லாருக்குமே அதை பற்றின பதிலும் தெரிஞ்சிருக்கு அப்படின்றதே. ஸோ இதோட நான் கிளம்புறேன், ரொம்ப நேரம்லால திரும்ப 8 உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டேருந்து விடைபெறுவது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். அண்ட் இந்த நிகழ்ச்சியில் கடைசியாக அதாவது நிறைவாக ஒழிக்க இருக்கும் பாடல் நெஞ்சிலே திரைப்படத்திலேருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரலின் தேவாவுடைய இசையமைப்பில் கலைக்குமார் வரிகளில் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4, இங்கே எல்லாமே துளு.

ஸோ எஸ் எல்லாருமே சரியான பதில் தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, எல்லாருக்குமே அதை பற்றின பதிலும் தெரிஞ்சிருக்கு அப்படின்றதே. ஸோ இதோட நான் கிளம்புறேன், ரொம்ப நேரம்லாம் திரும்ப 8 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டேருந்து விடைபெறுவது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். அண்ட் இந்த நிகழ்ச்சியில் கடைசியாக அதாவது நிறைவாக ஒழிக்க இருக்கும் பாடல் நெஞ்சிலே திரைப்படத்திலேருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரலில் தேவாவுடைய இசையமைப்பில் கலைக்குமார் வரிகளில் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4, இங்க எல்லாமே துளு.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சர்வமத பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் 3 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நியாய விலைக் கடைகளிலும் தூய்மையை பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபடுபவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். சோ இன்னைக்கு ரஷா ரெயின்போல சூப்பரான பாடல்லாம் கிட்டி என்ஜாய் பண்ண போறோம். இன்னைக்கு என்னமா ரஷா ரெயின்போ, இன்னைக்கு நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. பட் இன்னும் ஒரு சில பேர், ஏதாவது முடியாதவங்க, சில நேரத்தில் சில வேலைகள் செஞ்சு ஆகணுன்ற கட்டாயத்தில் போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே பாட்டு போடுவோம். ஸோ இன்றைக்கி காந்தி ஜெயந்தி அன்றைக்கி ரிலாக்ஸாக தூங்கி எழுந்திரிச்சு ரொம்ப பவ்யமாக காலையில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்காகவும் ஒரு தத்துவ பாடல்.

0: பாடல் வந்துட்டு இருக்கு. அது என்ன தத்துவ பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆறு திரைப்படத்திலிருந்து ஃப்ரீயாவுடு ஃப்ரீயாவுடு ஃப்ரீயாவுடு மாமே, வாழ்க்கைக்கு இல்லை கேரண்டி அப்படின்ற ஒரு பாட்டு தான் ஒரு தத்துவ பாடல் வந்துட்டு இருக்கு. ஸோ நிச்சயமாங்க, நம்ம வாழ்க்கைக்கு எப்போதுமே நம்ம கேரண்டி இல்லை. ஸோ இருக்கிற லைஃபை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் அந்த உதவிகளை பகிர்ந்துக்கிட்டு வாழ்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் இந்த பாடலை யார் பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெசி வடிவேல் மற்றும் கிரேஸ் பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமார் வரிகளில் தேவி ஸ்ரீபிரசாத் இசையமைப்பில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.
1: ஃப்ரீயாவோடு ஃப்ரீயாவோடு மாமே, வாழ்க்கைக்கு இல்லை கேரண்டி. ஃப்ரீயாவோடு ஃப்ரீயாவோடு ஃப்ரீயாவோடு மாமே, உன் கனவுக்கு இல்லை வாரண்டி.

0: இருக்கா இல்ல சொல்லு நமக்குரா துறவ வாய
1: கப்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா அனல் பறக்கும் தெரிஞ்சுக்கடா வேமாயே சரோஜக்கா சவுண்ட் விட்டா சுத்தி சுத்தி சவுண்ட் விட்டா கூட்டத்துல கல் பறக்கும் புரிஞ்சுக்கடா சோனாரே

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

டிஷம் திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனியுடைய இசையமைப்புல காயத்ரி ராகுல் நம்பியாருடைய குரல்ல வைரமுத்து வரிகள்ல இனிமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 8:15. எவ்வளோ ஒரு அருமையான பாடல்ல, ரொம்ப நாள் ஆச்சுல இந்த பாடெல்லாம் கேட்டு, எனக்கு அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த பாடல்லாம் வந்து ஒரு பீரியட்ல பயங்கரமா ரிப்பீட்டட் மோட்ல கேட்ட சாங்ஸா கூட இருந்திருக்கோம்ல நிறைய பேருக்கு, எனக்கு அப்படிதான். ஸோ நம்ம நிகழ்ச்சியெல்லாம் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் கஜினி திரைப்படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பாடலும் ரொம்ப ரிப்பீட்டடா நான் ஸ்டாப்பா எல்லாரும் கேட்டு ரசிச்ச ஒரு பாடல் தான். ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பி ஜெயஸ்ரீயுடைய குரல்ல, நான் முத்துக்குமார் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்புல. இது உங்களுக்காக கேட்டு இணைந்து மகிழ்ந்திருங்கள். இது எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே தூளு.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:22 ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஒரு பீரியடில் நம்மளாம் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்ட சாங்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த பாடல்கள்லாம் 2005 அப்புறம் இல்லை 2010 மேலே பிறந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்க இப்போ குழந்தைகளா அப்படின்னு கேட்டால் இல்லை, எல்லாருமே டீனேஜர்ஸ் க்ராஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் இருந்தாலும் இந்த பாடல்களை அவங்க கேட்கும் போது புது வைப் கிடைக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் கல்வனின் காதலி திரைப்படத்திலிருந்து தாஜ்மஹால் ஓவிய காதல் வந்துட்டு இருக்கு. விஜய் யேசுதாசுடைய குரல்ல மதுமிதாவுடைய குரலையும் சேர்ந்து வந்துட்டு இருக்கு. வாலியுடைய வரிகள்ல யுவன் சங்கர் ராஜ் இசையமைப்புல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே தூளு.

0: என்ன
1: சார் வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட், வா சுருதி போலாம்.
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக் எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்ற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்றேன்.
1: நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெற்றியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:41 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ராஷா ரெயின்போல என்ன பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம்னா, ஒரு பீரியட்ல நம்ம ரிப்பீட்டடா ஒரு சாங்ஸை கேட்டுட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பாடல்களை மறுபடியும் கேட்கும் போது சான்ஸே இல்லை. இந்த பாட்டை எத்தனை தடவை கேட்டிருக்கேன், ஆனா திரும்ப கேட்கும் போது இன்னமும் அதே ஃப்ரெஷ்னஸோட இருக்கு. ஆனா எப்படி இந்த பாட்டெல்லாம் இப்ப கேட்காம போயிட்டோம் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா, அந்த மாதிரி பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அடுத்ததாக ஒழிக்க இருக்கும் பாடல், அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்துலேருந்து தீப்பிடிக்கன்னு ஒரு ஃபயரான ஒரு சாங் வந்துட்டு இருக்கு. அனுஷ்கா பிரேம்ஜியுடைய குரலில், பா விஜயுடைய வரிகளை, யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூள்.
1: கொஞ்சம் சீக்கிரம் நா
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:53 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷா ரெயின்போ. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய ஒரு திரும்ப திரும்ப ரிப்பீட் மோடில் கேட்டிருந்த நிறைய பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக ஒழிக்க போகிறதும் எப்பொழுதுமே கேட்டாலும் நமக்கு இன்றைக்கும் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சாங்ஸ் தான். இன்றைக்கே என்னோடய பிளேலிஸ்ட்டில் வந்து அது ரிப்பீட்டடாக நான் கேட்டுட்டு இருக்க ஒரு சாங்னு சொல்லலாம். அப்படி என்னமா சாங் அப்படின்னு கேட்குறீங்களா? புதுப்பேட்டை திரைப்படத்திலிருந்து ஒரு நாளில் அப்படின்ற பாடல் தான். யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையமைப்பில் நான் முத்துக்குமாருடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவே பாடி ஒரு பாடல் இது. ஸோ நிச்சயமாக இந்த பாடல் கேட்கும் போது எல்லாருக்குமே அப்படியே ஒரு தத்துவ பாடலாக மட்டும் இல்லாமல் சே வாழ்க்கை இவ்வளோதான் இல்லை, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வாழ்க்கையில் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு பாடலோட நான் இப்போ கிளம்புறேன். மீண்டும் உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சியில் 10 மணிக்கு வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். அண்ட் கேட்டு இணைந்து மகிழ்ந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

காந்தியின் 157வது பிறந்த தினத்தை ஒட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தை ஒட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அவரது போதனைகள் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகள் மனிதகுலத்திற்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்கி அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தை ஒட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் 3 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையகம் தெரிவித்துள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசப்பிதா மகாத்மா

உங்களோட இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்வழி. ஒன்பது மணி 4 நிமிடம் ஆக போகுது. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம இந்த 1 மணி நேரம் முழுக்க சூப்பரான துள்ளான பாடல்களை தான் வந்து கேட்க போறோம். சில பேருக்கு வந்து காஃபி குடிச்சா வந்து நல்லா பிரிஸ்கா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் டீ குடிச்சாதான் எனக்கு வாய் ஓப்பனே ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் நம்ம நேயர்கள் உட்பட எல்லாருக்குமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடல்களை கேட்கும்பொழுது தான் நமக்கு அந்த நாள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அழகான பாடல்கள்லாம் உங்களுக்காக அடுத்தடுத்து வர இருக்கு. அதே மாதிரி காலை நேரத்தில் ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்றது எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கும். காலையில் நம்ம ஒருத்தவங்களுடைய முகத்தில் வந்து அந்த நேர்மறையான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே விதஞ்சிருச்சு அப்படின்னா அது நாள் முழுக்கவுமே ஒரு நேர்மறையான எண்ணத்தையும் நமக்கு வந்து கொடுக்கும். அதனால் பார்க்கக்கூடியவங்களுக்கும் ஒரு சின்ன புன்னகை, யாரோ நம்ம கூட வேலை செய்யக்கூடியவங்க ஆஃபீஸில் இருந்தாலும் கூட ஒரு சின்ன புன்னகையை அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த நாளை வந்து நம்ம கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட முதல் பாடலாக கோவில் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மகதி இருவரும் இணைந்து பாடிய பாடல் ஸ்நேகனோட வரிகளில் ஹரிஷ் ஜெயராஜோட முதல் பாடல் வரை இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

அப்படின்றது அந்த நேரத்துக்கு மட்டுமே நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடியது கிடையாது. அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி, அந்த பாடலை நம்ம லாஸ்ட்டாக எப்போ கேட்டோம், இல்லை அந்த பாடல் கேட்டுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்ல, அந்த மாதிரியான நினைவுகளையும் நமக்கு அந்த நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்தது தான் பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு நண்பர் நமக்கு ஞாபகத்துக்கு வரலாம், ஒரு பயணம் ஞாபகத்துக்கு வரலாம், இல்லை மறக்க முடியாத ஏதோ ஒரு மனிதர் நமக்கு வந்து நினைவுக்கு வரலாம். அந்த மாதிரி தான் பாடல்கள் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். புஷ்பவனம் குப்புசாமி ஸ்வர்ணலதா இருவரும் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகளில் வித்யாசாகர் இசையில் எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்திருக்கிறோம். 9:15 ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ஆப் நிகழ்ச்சி தான். உங்களோட பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே தமிழ்வழி. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல், இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவங்களுக்கு நாமளே சொல்லிக்கலாம், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நமக்கு நாமளே அந்த பாடல் இது எனக்கு சம்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இமேஜின் பண்ணி நம்மளை நாமளே சந்தோஷப்படுத்திக்கலாம். வசீகரா திரைப்படத்திலேருந்து சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் பாவிஜியோட வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வரிருக்கு. ஸோ இந்த பாடல் உங்கள் எல்லாருக்காகவும் ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் அது யாராக இருந்தாலும் சரி கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

கேட்டால் வாழ்க்கையில் இனிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அயன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சுக்கிறோம். ஹரிஹரன் பாடிய பாடல் நான் முத்துக்குமாரோட வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில். உண்மையாகவே அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து வயசாயிடுச்சு அப்படின்றதுனால சின்ன பிள்ளைத்தனமான சேட்டைகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்குவம் அப்படின்ற பெயர்னால அதை வந்து நமக்கு அடக்கி ஒடுக்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம வெளி இடத்துக்கேற்ற மாதிரி தான் இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் நம்மளுடைய சேட்டைகள் நிறைய இருந்தாலுமே கூட அது வெளி இடத்துக்கேற்ற மாதிரி நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளுமே சேட்டைகள் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ரசிக்கக்கூடியது, ஏதாவது சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை வந்து ஒரு இளமையோடவும் ஒரு உயிர்ப்போடவும் ஒரு வாழ்க்கை மேலே ஒரு சந்தோஷத்தோடு நம்மளை வச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கில்லி திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இந்த பாடலை வந்து கபிலனோட வரைகளில் வித்யாசாகர் இசையில் வர இருக்கு. இணைந்திருக்கிற இது ரெயின்போ பண்பலை நூற்றொன்று.

அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நாளைக்கு இருக்கும் அப்படின்றது இல்லை, நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கும் இருக்கணும் அப்படின்றது இல்லை, நேற்று நடந்த விஷயங்களை அப்படியே மறந்து இன்னைக்கு வந்து புதுசாக இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறது தான் வாழ்க்கை. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு புன்னகை வந்து மற்றவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னா தாராளமாக ஒரு புன்னகை சிட்டு போகலாம்ல. 9:47 ஆயிட்டிருக்கு. நாமத்துக்குமாரோட வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் இசையில அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துல இருந்தா பாடலை கேட்டு முடிச்சிருக்கோம். கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான். உங்களோட பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே தமிழ்விழி. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலா பழனி பாரதியோட வரிகள்ல விஜய் ஆண்டனியோட இசையில நான் அவன் இல்லை திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

1:52 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா பிரியா மகேஷ் அண்ட் முகேஷ் இருவரும் இணைந்து பாடிய பாடல், விவேகாவோட வரிகள்ல தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில குட்டி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா வர இருக்கு. இந்த பாடலோட நிகழ்ச்சி நானும் நிறைவு செஞ்சுட்டு திரும்பவும் 10 மணிக்கு நானும் டெல்ஃபினும் வந்து ஒரு சூப்பரான டாபிக் கூட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கப்படும். கேட்டு நினைந்திருங்கள். ரெயின்போ 91.4

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்ணுறது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்லை பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடிய மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு
4: வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மலைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டு நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
3: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும்.
5: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அவரது போதனைகள் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகள் மனித குலத்திற்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று பதிவிட்டுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்கி அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி தில்லி

உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிக்கிம் மாநிலத்தில் 3 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையரகம் தெரிவித்துள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்டம் ரயில் நிலையம் அருகே உள்ள காதி கிராப்ட் விற்பனையகத்தில் தீபாவளி விற்பனையை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி பெண்களின் சமத்துவத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி பொது விநியோக திட்டப் பொருட்கள் நாளை முதல் 3 நாட்கள் வழங்கப்பட உள்ளதால் குடும்ப அட்டைதாரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை ரிக்கரு குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேரம் 10:03 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. கெட் செட் கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் மற்றும்
1: ஆர்ஜே தமிழ்விழி.
0: எஸ், இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம் நீங்க சொல்றீங்களா தமிழ்விழி?
1: அதாவது நம்ம எப்பவுமே பெரும்பாலும் நம்ம வார்த்தை விளையாட்டு தான் விளையாடுவோம்.
0: இன்னைக்கு வந்து நாங்க என்ன விளையாடுறோம்னா தமிழ் வார்த்தை விளையாட்டு தான். ஒரு வார்த்தையுடைய முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் நாங்க சொல்லுவோம், அதுல என்ன வார்த்தைன்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அதான் இன்னையோட கேம். சோ இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0442980638 மற்றும் 0442952555 அப்படின்ற தொலைபேசி எண்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். சோ நம்மளுடைய நிகழ்ச்சியோட விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு
1: பாடல்
0: கேட்டுட்டு வந்துடலாம்.
1: ஏன்னா எல்லாருமே பாடலை கேட்டு நல்ல ஒரு வைபோட வந்து பேசினாங்க அப்படின்னா டக்குனு பதில் கண்டுபிடிச்சு.
0: அப்படியே எனர்ஜெட்டிக்கா ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் நானும். வாரணமாயிரம் திரைப்படத்துல இருந்து கிரிஷ் பெனிதயால் ஸ்ருதி ஹாசனுடைய குரல்ல, தாமரையுடைய வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்புல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இங்க எல்லாமே சமதுல.

0: மற்றும் நம்மளுடைய நேயர்களோட நம்ம தமிழ் வார்த்தை விளையாட்டு தான் விளையாட போறோம். ஸோ நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ளணும் நினைச்சீங்க, 0444289608 மற்றும் 0444259552554 அப்படின்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் நேயர். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம், எலைனா இருந்து சமூகத்தில் பேசுறேன் மேடம். எப்படி மேடம் இருக்கிறீங்க? தமிழ் வெளி மேடம். ஹலோ
2: ஹலோ, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டாச்சா?
2: சாப்பிட்டோம். நீங்க வந்து இப்படி கேட்டீங்கல்ல, இதுவே எனக்கு கொஞ்சம் பசியா தான் இருந்தது, ஆனாலும் இப்ப வயிறு ஃபுல் ஆயிடுச்சு.
0: நிச்சயமா நீங்க கேக்குறதே எங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு.
2: ஆமா, அந்த அன்பே வந்து வயிற்று நிரப்பிடுச்சு. ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து இம். ஆமா, இது வந்து நம்ம எல்லாரும் தேடக்கூடிய ஒரு விஷயம்.
2: எத்தனை எழுத்துக்கள் இருக்கு
0: அப்படின்னா நடுவுல ஒரு மூணு எழுத்து வரணும்.
2: இது ரெண்டும் ஆவும் இம்மும் சேர்த்து
0: ஆரம்பத்துல குறிலாம், கடைசியில இம். ஆமா, எல்லாருமே வந்து இத வச்சுதான் எல்லாத்தையும் மதிப்பிடுறது. நீங்க யாரு அப்படின்றது இத வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும்.
2: யாரு அப்படின்றத வச்சுதான்
1: கண்டுபிடிக்கும்.
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி
2: நன்றி.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம், ரெண்டு பேருக்கும்
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராஜி பாலாஜி. சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டது நான் உங்களுக்கு இப்ப கேக்குறேன் பாருங்க. நீங்க சாப்பிடலனாலும் உங்களுக்கு வயிறு ஃபுல் ஆயிடும். சாப்பிட்டீங்களா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை முன்னாடியே சொன்னதுதான், முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து இம். மொத்தமே ஐந்து எழுத்துக்கள் இருக்கும். இது வந்து நம்மளுடைய நம்மளை வந்து மதிப்பிடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, அதோட தொடர்புடைய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன
3: வார்த்தைன்னு?
0: எங்கெல்லாம் இத வந்து பயன்படுத்தப்படும்னா, ரேஷன் கடையில, ஆதார் அட்டையில எல்லாம் கூட இத வச்சுதான் பயன்படுத்துவாங்க. வாய்ப்பு கொடுப்போம். நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. இருவருக்கும் குட் மார்னிங். உங்களுக்கும் குட் மார்னிங்.
2: நல்லா இருக்கும் கலா மேடம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா கலா மாணி என்னங்க என்ன வார்த்தைன்னு?
2: மொத்தம் ஐந்து எழுத்து
3: இருக்கும்.
0: நம்ம நேயர்கள் வந்து யோசிச்சு இதை நிதானமா சொல்லட்டும், நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். ஸோ மம்முட்டியான் திரைப்படத்துல இருந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வைபான சாங் வந்துட்டு இருக்கு. தமன், ஸ்ரீவர்தினி, மேகா, ஜனனி, ரீட்டான்னு ஒரு பட்டாளமே பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமார் வரிகள்ல தமனோட இசையமைப்புல கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: இங்க எல்லாமே சமதுளு.

0: வணக்கம்
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
0: அண்ணா நகர்ல இருந்து மாலிதேவி, அடையாளத்தோட வந்துட்டேன்.
1: அடிச்சிங்க பாருங்க, கோல். எப்படி பயங்கரமா கலக்கிட்டீங்களே,
2: எப்படி கண்டுபிடிச்சீங்க அடையாளம்னு?
0: இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல ரேஷன் கடை அப்படிலாம் சொன்னீங்க, சொன்னது மூணு நடுவுல ஒரு எழுத்துதான் சொன்னீங்க. நான் அப்போது அகம் அப்படின்னு இருக்கும்னு நினைச்சேனா.
1: இல்ல இல்ல, மூணு எழுத்துதான் சொன்னோம் ஆரம்பத்திலேயே.
0: நம்ம
2: நேயர்கள்கிட்ட கொஞ்சம் உஷாராதான் பார்த்துதான் பேசணும் நினைக்கிறேன்.
1: ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: திருவிட்டூராஜ் பத்மாவதி பேசுறேன்.
1: என்ன, உங்க பேரை மறந்துட்டீங்களா? பத்மாவதியம்மா.
2: திருவிட்டூராஜ் பத்மாவதி.
3: தமிழ் விழிக்கும் இன்னொன்னு பேர் தெரிஞ்சுக்கணும்.
1: டெல்ஃபின். டெல்ஃபின்.
3: ரெண்டு பேருக்கும் மூணு வணக்கம்.
1: இல்ல, அப்ப கூட ஷேரிங் பத்த மாட்டேங்குது எங்களுக்கு.
3: ஆமா, அப்புறம் வந்து அந்த ஒரு வணக்கம் எதுக்கு தெரியுமா?
2: உங்களுக்கு வந்து ரொம்ப சுழுவா தான் கேக்குறோம். வார்த்தையோட முதல் எழுத்து சி. சி சின்ன குயில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த சி. கடைசி எழுத்து இம்மு.
3: அந்த
2: மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஐந்து எழுத்துக்கள் தான்
3: இருக்கும்.
2: ஐந்து. ரொம்ப உங்களுக்கு க்ளூ குடுக்கற பாருங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. இது வந்து கோவில்கள் எல்லாம் பெரும்பாலும் இருக்கும். நிறைய இடம் பார்க்கும் பொழுதே ஒரு கதை சொல்றதுக்கு கூட இது மூலமா சில கதைகளை சொல்லுவாங்க. அழகா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, இப்ப பத்மாமா அப்படின்னா இப்ப அவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அந்த வார்த்தையை சொல்லுவாங்க.
1: நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அது வந்து அஞ்சு எழுத்தான்றதுதான் எனக்கு தெரியல.
2: அஞ்சு எழுத்துதான். இப்ப நம்ம வந்து எப்படி ஒரு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி பழைய காலத்துடைய அந்த பல்லவர்களுடைய ஓவியங்கள் அப்படி பத்தி எல்லாம் பேசும்பொழுது இந்த வார்த்தை வரும்.
1: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
2: நன்றி.
1: நடுவுல
2: ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த ஒரு வார்த்தையை நீங்க கவனிச்சிருந்தீங்கனாவே பதில் சொல்லிட்டு இருக்கலாம். நன்றி.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: இருவருக்கும் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். யார் பேசுறது?
4: நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்கே நகர்ல இருந்து.
1: சிங்கச்சோழன் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன வார்த்தைன்னு?
4: சிங்காரம்.
2: சிங்காரம் அப்படின்றது இல்ல,
4: அது கூட அழகு குறிக்குமே.
2: அழகை.
1: ஆனா இவங்க ஓவியம்னு சொல்லிட்டாங்களே.
4: சித்திரம்.
2: சித்திரம் அப்படின்றது சரியான பதில்.
1: சிறப்பு சிறப்பு.
2: ஓவியம்ன்றது
4: சும்மா ஒரு சிங்காரம் தான் நினைச்சேன். நீங்க இப்போதான் சித்திரம் கண்டுபிடிச்சீங்க.
2: ஓ, சிறப்பு. அழகா அழகா இருக்காங்க. நம்ம சொல்லுவோம்ல, இப்ப ஓவியம் மாதிரி இருக்காங்க.
4: கண்டிப்பா ஓவியம் மாதிரி இருப்பாங்க.
2: சித்திரம்
4: அப்படி தான் இருப்பாங்க நினைக்கிறேன். நன்றி.
1: நன்றி.
2: கண்டிப்பா, அதாவது அன்புள்ளவர்கள் எப்பவுமே சித்திரமாக ஓவியமாக இருப்பாங்க. அந்த வகையில நானும் சித்திரம் தான்.
4: காவியமாக கூட மாறுவாங்க.
1: சார், இது வந்து ரேடியோ ஷோ, நான் சொல்லிக்கிறேன்.
2: இல்ல, உங்களையும் சேர்த்துதான் நான் சொன்னேன். நன்றி.
1: நன்றி. நன்றி. நன்றி. அதாவது நான் வந்து சீல இருந்து இம்மனு கோயில்ல இருக்கணும்னே சிற்பமா இருக்குமோ அப்படின்லாம் நான் யோசிச்சேன். சிற்பமும் கோயில்கள் எல்லாம் இருக்கும், அதுவும் அழகு உணர்ச்சியை வெளிப்படுத்த.
2: அதே மாதிரி கருத்தை சொல்றது, சிற்பங்களும் கருத்து.
1: அப்ப ஓவியம் சொல்லாம சிலை ஓவியமா சொல்றாங்களா அப்படின்லாம் யோசிச்சேன். ஆனா அதெல்லாம் நீங்க பதிலே சொல்லிட்டீங்க, சித்திரம்னு.
2: ஓகே, நன்றி.
1: அடுத்த நேயர்கிட்ட பேசிருவோம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
5: வணக்கம்.

0: உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? முதல் எழுத்து வி, கடைசி எழுத்து இல்ல. இது வந்து நம்ம பண்பாட்டுடைய தொடர்புடைய ஒரு வார்த்தை.
1: பண்பாடு
0: முதல்ல அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. எவ்வளவு சிறப்பா கண்டுபிடிச்சீங்க பாருங்க.
1: வாழ்த்துக்கள்,
0: வாழ்த்துக்கள்.
1: நான் வந்து பண்பாடுன்னதும் ஓகே, முதல்ல பண்பாடுனா என்னன்னு யோசிப்போம் அப்படின்ற நினைக்கிறேன். அதுக்குள்ள விருந்தோமல் அப்படின்ட்டாங்க.
0: ஆமா, சோ நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சோ அடுத்து என்ன பாடல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழாம் அறிவு திரைப்படத்துல இருந்து ரோஷன் ஜெரிஜானுடைய குரல்ல பா விஜய் வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்புல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைத்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: எங்க எல்லாமே சமந்துள்ள

0: We'll be joining back again in the next update at 11:30 a.m.
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

FM 104.4 இங்கே எல்லாமே சமதுல.

0: 10:37 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4ல.
1: Get set go.
0: உங்களோட பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே தமிழ்மொழி மற்றும்
1: டெல்ஃபின் ராஜேந்திரன்.
0: வார்த்தை விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். வார்த்தையோட முதல் எழுத்து கடைசி எழுத்து நாங்க சொல்லுவோம், அதுக்கான இன்னொரு க்ளூவியும் கொடுப்போம். நீங்க அது என்ன வார்த்தை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0-3-8 அல்லது 295-2-5-5-4 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி எங்களோட பேசலாம். நிகழ்ச்சி நினைக்கூடிய அடுத்த நேயர்
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: காலை வணக்கம் தமிழ் மேடம், நான் டெல்ஃபின் மேடம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க அத சொல்லுங்க.
2: ராயப்பேட்டை வெங்கட்.
1: வெங்கட் சார் வெள்ளலாமா, ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா ரெடியா இருக்கேன், சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தையோட முதல் எழுத்து சா, குரில் சா.
2: சார்
0: கடைசி எழுத்து இன்னு. மொத்தமே 5 எழுத்துக்கள் தான் இருக்கும். இது வந்து வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தை.
2: வெளிச்சமா?
0: சா இன்னு. நான் கண்டுபிடிச்சிட்டேனே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெளிச்சம் அப்படின்னு வந்து எதெல்லாம் வெளிச்சம் அப்படி நீங்க யோசிச்சாலே பதில் சொல்லிடலாமே. ஐயோ,
1: இது வந்து சில நேரத்துல இல்லாம கூட போகலாம் இல்லையா?
0: இல்லாம கூட போகும்.
1: ஆமா,
0: எப்பயாவது
1: எல்லா நாளும் இந்த வெளிச்சத்தை நீங்க பார்க்க முடியாது.
0: அவ்வளவுதாங்க. சரியான பதில். நன்றி
1: நன்றி, சிறப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
1: வித்யா ரவி மேம், நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
3: சொல்லலாம்.
1: ஓகே, உங்களுக்கான முதல் எழுத்து வந்து சி.
3: சி.
1: கடைசி எழுத்து இம்.
3: இம்.
1: இது வந்து ஒரு பொருள் வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியமான அரசு பதவிகளில் இருக்கக்கூடியவங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படி வச்சுக்கலாம்.
0: ஓஹோ, அப்படியா?
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன வார்த்தை?
0: இம். இம் தானே சொன்னீங்க?
1: ஆமாம்,
0: அரசு பதவிகளில் சின்னம் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: இல்லை இல்லை இல்லை, நடுவில் வந்து ஒரு 4 எழுத்துக்கள் இருக்கு.
0: அப்ப மொத்தமே வந்து 6 எழுத்து. நீங்க வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சுனீங்க, கொஞ்சம் பெரிய வார்த்தையா கொடுத்துருக்காங்க. நம்பிக்கையை காப்பாத்துங்க சீக்கிரம்.
1: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம் சரிங்களா?
3: நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி.
1: கண்டிப்பா நேயர்கள் வந்து தொடர்ந்து யோசிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக்கும் ஒரு பாடலும் கேட்டுட்டு வந்துடலாம் சரியா?
0: ஓகே, கேட்டிருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் 10:46 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: Get Set Go
0: நிகழ்ச்சியில உங்களுடன் இணைந்திருப்பது
1: ஆர்ஜே தமிழ்விழி
0: மற்றும் ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். சோ இப்போ நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, முதல் எழுத்து சீல ஆரம்பிக்கும், கடைசி எழுத்து இம்ல ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன். இன்னும் யாரும்
1: ஆறு எழுத்துக்கள் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க.
0: ஆமா, அது இன்னும் யாரும் கண்டுபிடிக்காதனால அடுத்த நேருக்கும் அதே கேள்விதான் போகுது. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: இதுவரைக்கும் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஓகே,
1: கல்யாண சுந்தரம் சார், உங்களுக்கான வார்த்தை வந்து முன்னாடியே சொன்னதுதான்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன
2: வார்த்தைன்னு? சிம்மாசனங்க.
0: ஆமாங்க. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க.
1: சிம்மாசனத்துல
2: உங்களுக்கான
1: வார்த்தை சொல்லலாமா?
2: சொல்லுங்க மேடம். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சாப்பிட்டீங்களா
2: நீங்க?
0: தெம்பா விளையாட ரெடி ஆயிட்டீங்களா?
1: மொத்தமே வந்து ஐந்து எழுத்துக்கள் தான் இருக்கும். இது வந்து ஒரு இயற்கையான, இப்ப அருவி எப்படி இயற்கையோ அந்த மாதிரி இதுவும் ஒரு இயற்கை சார்ந்தது.
0: புல்வெளி மேலாம் இருக்கும் வேணா வச்சுக்கலாம்.
1: நான் வந்து ஒரு க்ளூ யோசிச்சு வச்சிருந்தேன், நல்ல க்ளூ, அதை சொல்ல முடியலையே.
0: நன்றி.
1: அதாவது நான் பனித்துளிக்கு சொல்றதுக்கு என்ன ஒரு க்ளூ யோசிச்சு வச்சிருந்தேன்னா, ஒரு பாடல்ல வரும்ல, பெண்களுடைய முகப்பரு பார்த்தால் பனித்துளி ஞாபகமேனு. அதனால
0: என்ன பாடல் இது?
1: அதாவது நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அதை இது பேசிட்டு.
0: சரி, நம்ம அதுக்குள்ள அடுத்து நேரத்தை பேசிட்டு வந்துடலாம்.
1: ஓகே.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரை மாவட்டம் மணி நகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் சார், விளையாட ரெடியா இருக்கீங்களா?
3: ஆயத்தமா இருக்கேன், சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான எழுத்து, முதல் எழுத்து ஈ.
3: ஈயா?
0: ஆமா.
3: இஞ்சி கரை?
0: ஆமா. கடைசி எழுத்து இம்.
3: சரி,
0: இது வந்து எல்லா மொழிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இது நம்ம பாடத்திட்டத்துல ஒரு ஒரு பாடமா கூட நம்ம படிச்சிருப்போம்.
3: இலக்கணம்.
0: அவ்வளவுதாங்க. என்னங்க இவ்வளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க எல்லாரும். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி
0: நன்றி. சோ நம்ம நேயர்கள் எவ்வளவு அருமையா கண்டுபிடிக்கிறாங்கல்ல.
1: ஆமா, நான் வந்து நீங்க சொல்ற வார்த்தைகள்லாம் என் மண்டைக்குள்ள ஏத்தி ஸ்டோர் பண்றதுக்குள்ள அவங்க பதிலா குடுத்துறாங்க, என்ன செய்யறது.
0: சரி, நம்ம அடுத்த நேயர்கிட்ட பேசுவோம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: மேடம், சென்னை நும்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
1: ஓகே ஹேமா மேடம்,
4: அரக்கோணத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
1: முதல் எழுத்து ஊ, குறில் ஊ, உன்னை அப்படின்னு சொல்லல,
4: உண்மைக்கு வர ஊ,
1: அந்த ஊ. கடைசி எழுத்து இரு.
4: இரு. ஓகே.
1: மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஐந்து எழுத்து இருக்கும்.
4: க்ளூ மேடம்?
1: க்ளூ வந்து இது வந்து நம்ம உடல் உறுப்புகள்ல, உடல் உறுப்பு அப்படின்னு சொல்ல முடியாத, ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒண்ணு.
0: உடல் உறுப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா நம்ம கிட்ட இருக்க ஒண்ணு.
1: உறுப்பு கிடையாது, ஆனா அது நம்ம கிட்ட தான் இருக்கு. குறிப்பா அந்த முகத்துல, முகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள்ல ஒன்னா இருக்கும்.
4: முகத்துக்குள்ள கண்ணு, மூக்கு, வாயு.
1: வாய்க்குள்ள
4: உடம்பு, காது வந்து

0: அதாவது இது வந்து அதிகமா இருந்தாலும் நம்மளால பேச முடியாது, இது சுத்தமா இல்லனாலும் நம்மளால பேச முடியாது, ரொம்ப ட்ரை ஆயிடும்.
1: இப்ப கண்டுபிடிச்சிட்டேன்
0: நானு. உணர்வு
2: அதான் அதுதான், அது அது இல்லைனா உணர்ச்சி உணர்வு எல்லாம் ஆயிடும், காய்ந்து கூட போயிடும். அது இருக்கணும் நம்ம கிட்ட, அப்பதான் நம்மளால இயல்பா பேச முடியும். பேச முடியும் அப்படின்னாலே நீங்க அது எங்க இருக்கும்
0: அப்படின்னு.
1: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். சரியா,
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஓகே,
1: வணக்கம். எஃப்எம் ரெயின்போ, வணக்கம். விளையாட ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை வந்து ரொம்ப ஈஸியா குடுக்கறேன். முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து இம். இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்.
3: இனிப்பா?
1: அது இனிப்பாலாம் இருக்காது, நாம் வேணா சக்கரை போட்டு அது இனிப்பா பண்ணி வைக்கலாம். இது வந்து பாயசத்தோட சாப்பிடுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த பொருள்.
3: அப்பளம்.
1: அவ்வளவுதான், அவ்வளவுதான், சிறப்பா சொல்லிட்டீங்களே.
2: அப்பளம்.
1: நன்றி நன்றி நன்றி. அந்த சிரிப்பு இருக்குல்ல, அந்த சிரிப்பு
2: அந்த சிரிப்போட அழகா நிறைவு நேர் முடிச்சுட்டாங்க அவரீங்களே நினைக்கிறேன்.
1: ஆமா, சோ நம்ம நிகழ்ச்சியோட இன்னும் ஒரு காலர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய காலர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க.
2: ஓகே,
1: சோ அதனால ஒரே கடைசி ஒரு நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருவோம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம். வணக்கம்
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கள்ளக்குறிச்சியில இருந்து.
1: புடிச்சிட்டீங்க கடைசி. நாங்க வந்து போன நேரோட க்ளோஸ் பண்ண வேண்டியது, ஜஸ்ட் மிஸ்ல கேட்ச் பண்ணிட்டீங்க.
3: உங்களுக்கான
1: வார்த்தை வந்து முதல் எழுத்து வி.
2: பாருங்க,
1: நாம எல்லாருமே விண்மீன் சொல்லிட்டாங்க தமிழ்.
3: நன்றி
1: நன்றிமா, தேங்க்யூ தேங்க்யூ.
3: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
2: இனிமே விண்மீன்
3: லோவா சவுண்ட் ரொம்ப லோவா கேக்குது ஆப்ல, அது கொஞ்சம்
1: நாங்க சொல்றோம், இன்ஃபார்ம் பண்றோம். நிச்சயமா நிச்சயமா, நன்றிமா.
2: நன்றி நன்றி. நீங்க இனிமே விண்மீன் குக்ளு குடுக்கதுன்னா அப்படி எல்லாம் குடுக்க கூடாது.
1: தமிழ் மொழிக்கு பேர் தான் விண்மீன் அப்படின்னு எழுதி வச்சிடலாம்.
2: அப்படி சொல்ல மாட்டேன், இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சொல்லிருக்கலாம். சரி ஓகே, பரவாயில்ல.
1: அடுத்த தடவை இருந்து குக்ளு குடுக்கும் போதே நான் டெல்பின் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக ஒலிக்க இருப்பது எந்திரன் திரைப்படத்திலிருந்து ஜாவித் அலி சின்மையுடைய குரலில் பா விஜயோட வரிகளை ஏ ஆர் ராமன் இசையமைப்பில் வந்துட்டு இருக்கு. ஸோ இதோட நான் கிளம்புறேன், மீண்டும் உங்களை வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டெல்ஃபின் ராஜேந்திரன்.
2: மற்ற வந்து
1: தமிழ்மொழியை அடுத்த ஷோவில் உங்களோட கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு கேட்டு இணைந்து மகிழ்ந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4
2: எங்க எல்லாமே சமதுள்ளது.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அவரது போதனைகள் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகள் மனித குலத்திற்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்கி அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிக்கிம் மாநிலத்தில் 3 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயர் அதிகாரிகள் உட்பட 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மாநிலம் முழுவதும் பயணிக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்ட மகளிருக்கான கட்டணம்

மில்லார் பேருந்து சேவையை முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்தார். திருச்சி ரயில் நிலையம் அருகே உள்ள காதிகிராப் விற்பனையகத்தில் தீபாவளி விற்பனையை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி பெண்களின் சமத்துவத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி பொது விநியோக திட்டப் பொருட்கள் நாளை முதல் 3 நாட்கள் வழங்கப்பட இருப்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தே ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ நிகழ்ச்சிக்கு, அதாவது உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நம்ம காலையில எழுந்ததுமே வீட்டில் டக்குன்னு எழுந்துக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், யாராச்சும் எழுந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அஞ்சு நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எழுந்துக்கலாம், யாரா போய் டீ போட்டு கொடுக்குறது, எழுந்தா நம்மளை வேலை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷம் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவோம். இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்ததுமே முதல்ல செய்தித்தாள் இருந்தால் செய்தியை பார்ப்பாங்க, அப்படிலாம் நியூஸ் டிவியில் வச்சு நியூஸ் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்றவங்க பெரும்பாலும் இப்போ வந்து நம்ம காலையில் எழுந்ததுமே முதல்ல ஃபோனில் தான், ஃபோனில் டைம் பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது வந்து யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணுவோம். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்ததும் நீங்கள் முதல்ல பார்க்கறது செய்தியா இல்லை செல்ஃபோனா அப்படின்றது தான் இன்னைக்கான டாபிக்காக இருக்குது. நீங்கள் காலையில் எழுந்ததும் என்ன பண்ணுவீங்க, முதல்ல நியூஸ் கேட்பீங்களா, நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா, இல்லை வந்து ஃபோன் தாங்க இப்போ இருக்கிறதுக்கு, என்னால் ஏதாவது யாராவது இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, ஏதாவது வேலை இருக்கும் அதனால் அந்த வேலையை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி, உங்களுடைய கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். 298-6-3-8 அல்லது 295-2-5-5-4 அப்படின்ட்டு எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் சிவப்பதிகாரம் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் காத்துட்டு இருக்கு, கேட்டினேன் எல்லாமே
2: வந்த பேரழக செப்பு கல்லு சீரழக சின்ன சம்பவம்.

0: எட்டு நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான். உங்களோட நினைச்சிருக்கிறது நான் ஆர்ஜே தமிழ்விழி. நம்ம வாழ்க்கையில் நம்ம தினமும் காலையில் எழுந்தால் என்ன விஷயமா என்ன விஷயங்களை வந்து முதல்ல செய்கிறோம் அப்படின்றதான் நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது காலையில் எழுந்ததும் நீங்கள் முதல்ல பார்க்குறது செய்தியா இல்லை செல்ஃபோனா அப்படின்றதான் கேட்டிருக்கேன். நேயர்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0038 அல்லது 295-2-0-5-5-4 அப்படின்னு எனக்கு கால் பண்ணி பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் கார்த்திக், இங்கே பார்க்கும்.
0: ஓகே சொல்லுங்கள் கார்த்திக்.
1: நான் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஃபர்ஸ்ட் ரேடியோ இருக்கு மேடம், காட்சி ரேடியோ. அதான் காலையில எஞ்சோனே சுப்ரபாதம் சாமி பாட்டுலாம் கேட்டு அதுக்கு நியூஸ் கேட்போம்.
0: ஓகே, ஆக மொத்தம் நம்ம வந்து ரேடியோ தான் முதல்ல நீங்க பண்றது.
1: ஆமா.
0: ஓகே, இதை வந்து நம்ம செய்திக்குள்ள எடுத்துக்கலாமா இல்ல செல்போனுக்குள்ள எடுத்துக்கலாமா?
1: இல்ல இல்ல, ரேடியோ தான். இந்த ரேடியோ தான் மேடம், பேட்டரி இல்ல, செல்போன் இல்ல.
0: ஓகே ஓகே, நன்றி கார்த்திக். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க தேவிகாமா.
2: நான் வந்து முதல்ல செல்லு தான் எடுத்து பாக்குறது, ஏன்னா அதுலதான் செய்தி
0: கேக்குறேன்.
2: ரேடியா கேக்குறது எது ஒன்னாலும் அதுதான்.
0: அதனால போனை எடுத்து அப்புறம் நியூஸ் பாப்பீங்க?
2: ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் பாத்துட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பாப்பேன்.
0: ஓகே, ஆனா வந்து முதல்ல எடுக்கிறது அந்த போன் தான் நம்ம கண்ணுக்கு முதல்ல மாட்டுது.
2: ஆமா ஆமா ஆமா, அதே மாதிரி நீங்க முதல்ல சொன்னீங்களே அந்த பாட்டு வந்து, முழு மதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது. அந்த பாட்டு தானுமா?
0: ஓகே, அதாவது பனித்துளி தான் வந்து முகப்பருக்கு வந்து ஒரு உதாரணமா உவமையா வச்சு பனித்துளிய நிறைய பாடல்கள் இருக்கு. நீங்க சொன்ன பாடலும் ஒண்ணுதான், ஆனா நான் வந்து இன்னொரு பாடல்
2: சொன்னேன்.
0: ஓகே ஓகே, நன்றிமா.
2: நன்றி நன்றிமா,
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம். பதினோரு நிமிடம் ஆயிட்டுருக்கு. நம்ம நேயர்களோட தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடுவோம். சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடல் வர இருக்கு. ஹரிஹரன் பாடிய பாடல் எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில. இணைந்திருங்கள் ரெயின்போ 101.4.

15 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான். நம்ம வந்து காலையில எழுந்ததுமே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரா செய்தித்தாள் எடுத்துக்கிட்டு நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க, இல்லை நியூஸ் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கலனாலும் நியூஸ் கேட்கல அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு காலை வந்து நல்லதாகவே இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோனை வந்து அந்த தலையணைக்கு கீழே வச்சுட்டு நம்ம நைட் எழுந்ததும் முதல்ல டைம் என்னன்னு பார்க்கறது கூட அந்த ஃபோனில் தான் பார்க்கறதா இருக்கும். அப்படி இல்லைனா எழுந்ததும் ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தேடுவோம், சார்ஜர் போட்டிருக்கோமா இல்லை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கையில் கிடச்சதுமே ஏதாவது போயிட்டு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத போய் பார்க்கறது சிலருடைய வேலையாக இருக்கும். அந்த மாதிரியே நீங்கள் எந்த வகை அப்படின்றத இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அழைக்க வேண்டிய எண்கள் 2986 சுழியம் சுழியம் 38 அல்லது 2952 சுழியம் 554 அப்படின்ட்டு எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்

0: ஹலோ
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
0: வணக்கம் மேடம், அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன்.
1: ஓகே, சொல்லுங்க.
0: நான் எப்பவுமே டெய்லி காலையில ஏன்னா ஆஃபீஸ் போறதுனால காலைல எழுந்த உடனே முதல்ல வாக்கிங் போறதுதான் என்னுடைய பழக்கமே.
1: ஓகே,
0: ஃபர்ஸ்ட் முதல்ல வாக்கிங் போவேன். டீ காஃபி குடிக்கிற பழக்கம் கிடையாது.
1: சூப்பர்.
0: ஃபர்ஸ்ட் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ் போகிற பழக்கமே நான் வச்சுருக்கேன் மேடம்.
1: ஓகே, ஆனால் அந்த ஃபோனு இல்லை நியூஸு இது ரெண்டுத்தையுமே நீங்கள் சொல்லவே இல்லையே, இது ரெண்டுத்தில் எந்த வகையில்?
0: நாங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கேன். ஃபோனில் வந்து எல்லாமே யூடியூப்லேருந்து எல்லாமே பார்க்குறது தான்.
1: ஓகே,
0: அது வந்து காலையில் பத்து மணிக்கு மேலே தான் அது அப்படி ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படி தான் எடுத்து பார்க்குறது.
1: ஓகே,
0: காலையில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லை பழக்கம். ஃபோன் வந்தால் அட்டன் பண்ணுறது பழக்கம்.
1: ஓகே ஓகே, சூப்பர், நன்றி.
0: நன்றி மேடம்.
1: அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், குயில் கோபி.
1: ஓகே சொல்லுங்க கோபி, நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கேட்டது முதல்ல எழுந்தது ஃபோன் பாப்பீங்களா இல்ல நியூஸ்
2: பாப்பீங்களா?
1: ஓகே, ஆ முதல்ல ஃபோன் தான் பாப்பீங்க அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வண்டலூர் கொலப்பாளைய வெங்கடேஷ் மேடம்.
1: ஓகே சொல்லுங்க வெங்கடேஷ், நீங்க காலையில இருந்தது முதல்ல போன் பாப்பீங்களா இல்ல நியூஸ் பாப்பீங்களா?
3: டிவி சொல்லலாம் மேடம், டிவி.
1: டிவி சொல்லலாம், அதுல நியூஸ் தான பாப்பீங்க?
3: ஆமா, டிவி எத்தனை ஆன் பண்ணேனோ டிவி நம்பர் அது ஸ்ட்ரைட்டா மேடம் போவும்.
1: ஓகே, ஸ்ட்ரைட்டா எழுந்தது முதல்ல டிவி ஆன் பண்ணிட்டு டிவில தான் ஏதாவது பாப்பீங்க?
3: செய்தி பாப்போம் மேடம்.
1: செய்தி பாப்பீங்க மேடம்? ஓகே, இன்னி காலையில செய்தி பாத்தீங்களா
3: மேடம்?
1: காலையில செய்தி பாத்தீங்களா?
3: ஆமா மேடம், செய்தி பார்த்து அப்புறம் பேப்பர் வாங்க மேடம்.
1: ஓகே சூப்பர்,
3: நன்றி மேடம்,
1: நன்றி. அதாவது என்னுடைய அப்பாவுமே செய்தித்தாள் தான், எழுந்ததுமே நியூஸ் பேப்பர் வந்து எடுத்து வச்சு உட்காந்து படிப்பாங்க. அப்படி இல்லைனாலும் ஏதாவது வேலை, வீட்டில் ஏதாவது வேலை இருந்ததுன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த நியூஸ் பேப்பர் தான் எடுத்து அது படித்தா தான் அவருக்கு வந்து ஒரு வார திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்கம் அடுத்த நேயர்.
4: வணக்கம், மஞ்சள்.
1: ஓகே சொல்லுங்க சார்.
4: நான் டிவி ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு ஜோசியம் பார்த்து அதுக்கப்புறம் செய்தி ரொம்ப நேரம் பார்ப்பேன்.
1: ஓ, ஜோசியம் பார்த்துட்டு அப்புறம் செய்தி பார்ப்பீங்களா?
4: அதனால
1: நல்ல வார்த்தையை காதுல போட்டு உள்வாங்கிப்போம், அப்புறம் வந்து மத்த என்ன விஷயம் வேணா பேசிக்கலாம்
4: அப்படிங்கறீங்க.
1: அதுவும் வந்து நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம் தான் என்ன பண்ணது, நம்ம பத்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த செய்திகளை. நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம் சார். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படின்ற படத்துலேருந்து ஆக்சுவலாக அந்த படத்தில் தான் அந்த பாடல் வரி வரும். அதனால தான் அது வந்து நிறைய பேரை வந்து ஆக்சுவலாக பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முகப்பரு அப்படின்றத வச்சு பனித்துளியோட ஒப்பிட்டு அந்த ஓமை பண்ணி நிறைய கவிஞர்கள் வந்து பாடல் எழுதியிருப்பாங்க. அதனால் இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பாடல்களை வந்து நினைவுபடுத்துது. ஆனால் எனக்கு நினைவுபடுத்தினது ஏதோ ஒரு பாட்டோட பாடல் தான். நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: 5:55 ஆயிட்டிருக்கு. கேட்டிருக்கீங்க ரெயின்போ 91.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான். உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ஆர்ஜே தமிழ்வழி. செல்ஃபோன் இல்லாமல் என்னுடைய காலை விடியவே விடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா அதாவது செய்தியை பார்க்காம எனக்கு அந்த நாள் நல்லபடியாகவே இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த ரெண்டு வகையில் நீங்கள் எந்த வகை அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: புன்னேரி தேகண்டையில இருந்து கலி நம்ம பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா, நல்லா இருக்கேன்.
0: ஓகே சொல்லுங்க.
1: முந்தினாம் பாத்துட்டீங்கன்னா காலைல தூங்கி அந்த உடனே பேப்பர் படிப்பு அதெல்லாம் செய்வேன். ஆனா இப்ப நான் தான் சொல்றேன், இப்ப பாத்துட்டீங்கன்னா நான் யூடியூப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் எல்லாத்துலயும் இருக்கேன். யூடியூப்ல பாப்பேன், தூங்கி அந்த உடனே ஆஹா எவ்வளவு சப்ஸ்கிரைபர் உண்டு இருக்குடா அப்படின்னு பாப்பேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல

0: சமீபத்துல கூட கோட்டா சீனிவாசன் மாதிரி பேசி வாய்ஸ்ல பேசிட்டு போட்டேன். இன்ஸ்டாகிராம் தூங்கி வந்துட்டு ஏந்து பாக்குற பாத்தீங்கன்னா 8000 பேர் போயிடுச்சு.
1: வாழ்க்கைக்கு வந்து நான் இதெல்லாம் பாக்குறதா முக்கியம், அதனால நான் அதான் பாப்பேன் அப்படிங்கறீங்க.
0: ஆமா என்ன பண்றது, நம்ம இதுலயே போயிட்டோம். சரி போயிட்டுலாம் போயிடலாம்.
1: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ, நான் ரஷ்மிகிட்ட மாலா பேசுறேன்.
1: ஓகே மாலாமா சொல்லுங்க.
2: மேடம்
1: வணக்கம் சொல்லுங்க. நீங்க காலைல எழுந்ததும் என்ன விஷயம் பண்ணுவீங்க? அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். நேர்பேக்கிங்க பேசலாம்.
3: நல்ல டாபிக் இது. ஆக்சுவலா நான் வந்து முரளி ராமபுரம்ல இருந்து கால் பண்றேன்.
1: ஓகே.
3: இது ஆக்சுவலா வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் சைல்டுஹுட் படிக்கிறதுல இருந்து அப்போ இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்க வரலும் நியூஸ் பேப்பர் லைப்ரரியில அந்த ஹேபிட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்தவுடனே நமக்கு இந்த டெக்னாலஜி இந்த ஜஸ்ட் பிசினஸ் விஷயமா இந்த காலையில் மொபைல் யூஸ் பண்ணுறது தான் பழக்கமாகிட்டோன்னா கொஞ்சம் இருந்தது. பட் லாஸ்ட்டு ஒரு 10 days டெப்ரெஷன் ஒரு லைப்ரரி ஒன்று போனேன் அகைன். ஆக்சுவலாக
1: ஓகே,
3: அந்த லைப்ரரி போனவுடனே கொஞ்சம் டெப்ரெஷன் குறையிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அது இப்போ என்னதான் நம்ம மொபைல் பிசினஸ் விஷயமா இல்லை எது வந்தாலும் பர்சனலாக ஃபேஸ்புக் எல்லாமே யூஸ் பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு 15 minutes அந்த லைப்ரரி அந்த மாதிரி புக்ஸை வந்து
1: அமைதியான சூழல் ஒரு பக்கம்
3: புக்ஸ் ரீட் பண்ணோம்னாக்கா ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் நியூஸ் கேதர் பண்ணலாம். ரெண்டாவது டெப்ரெஷன் வந்து கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கும் அந்த படிக்கிற ஹாபிட்ல. ஸோ அந்த ஒரு திங்கிங் நல்லா இருக்கும். அதே மாதிரி சின்ன சஜஷன், அந்த குயில் குயில் கோப்பின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கேட்கறேன். நீங்க கேட்கிட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுனாலும் பரவாயில்ல.
1: ஓகே.
3: பட் அவங்க நீங்க வந்து லேடி ஆஸ்க் பண்ணும்போது அவர் சொன்ன ஆன்சர் வந்து அந்த பிஹேவியர் சரியில்லை.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
3: நன்றி.
1: நேர்களே, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள்.
4: ஏசியன் கேம்ஸ் 2026 ஐசி நகோயா.
5: Hello and a very warm welcome to all the listeners of Akashwani. मैं हूँ साक्षी मांडवाल और दोस्तों इस वक्त मेरे साथ यहाँ पर मौजूद हैं अनुपम पाठक. हम लेकर आ गए हैं आपके लिए एशियन गेम्स 2026 के लाइव अपडेट्स. घड़ी में बज रहे हैं 11:30 एंड ऑफकोर्स वी स्टार्ट विद द बेस्ट न्यूज ऑफ द डे सो फार इन द लास्ट वन आवर विच इज़ फ्रॉम द वर्ल्ड ऑफ आर्चरी, जहाँ मेन्स रिकर्व टीम सेमीफाइनल जो हमारी भारत की जिन्होंने प्रवेश किया था, अब उन्होंने वहाँ पर भी जीत दर्ज करके फाइनल्स में गोल्ड मेडल के लिए अपने लिए जगह बना ली है. जी हाँ, आपको बता दें दैट इंडिया हैव स्टॉर्म्ड इनटू द मेंस रिकर्व टीम फाइनल्स आफ्टर डिफीटिंग ईरान 6-0 इन अ डोमिनेंट सेमीफाइनल. ईरान स्टार्टेड द थर्ड सेट स्ट्रांगली विद 29-30 बट इंडिया रिस्पॉन्डेड विद अ सुपर 56 टू एज द सेट 56-55. नीरज चौहान हिट अ 10, यश्ती बोगे एडेड अवर 9 एंड धीरज ब्रह्मदेवारा सील्ड द विक्ट्री विद अ क्रूशियल 9. इंडिया हैड अर्लियर वन द फर्स्ट टू सेट्स 58-53 and 56-53 to take a commanding 4-0 lead, and thereby the Indian trio of Dheeraj, Neeraj and Yashdeep will now face

0: सुपीरियोरिटी टू बुक अ प्लेस इन द ब्रॉन्ज मेडल बाउट. और अब आपको भारत की दीपांशी भी आज दोपहर 3:58 पर इंडियन स्टैंडर्ड टाइम पर खेलते हुए अपने बाउट में नजर आएंगी. होपफुली ऑल्सो गेटिंग अस अ पोडियम फिनिश इन दैट. दैट इज ऑल दैट वी हैड इन दिस अपडेट. मैं हूं साक्षी मांडवाल और मेरे साथ है अनुपम पाठक. हमें अभी के लिए दीजिए इजाजत. दोबारा एक बार आपसे फिर से जुड़ेंगे दोपहर के 12:30.
1: एशियन गेम्स 2026 आईची नगोया.
2: நேயர்கள், இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இன்னொரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் குறிப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே வந்து கரெக்ட் தான். நம்ம தனியாக வீட்டில் இருக்கும்பொழுது என்ன மாதிரியான வார்த்தைகளை வேணாலும் பேசிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம பொது இடத்துல பேசும்பொழுது நம்ம பேசுகிறத 1000 பேர் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னும் பொழுது நம்ம எதெல்லாம் பேசணும் எதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற பக்குவம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்குது. ஏன்னா எல்லா வார்த்தைகளும் சரியானது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. இடம் பொருள் ஏவல்னு இருக்கு, எந்தெந்த இடத்துல எதாவது பேசணும் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நேயர்கள் வந்து பதில் பேசுவாங்க அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம். ஏன்னா எல்லா நேரத்திலையும் சொல்லிட்டும் இருக்க முடியாது. நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி 10 என்றதுக்குள்ள திரைப்படத்தில் இருந்து டீமானோட இசையில் சத்யபிரகாஷோட குரலில் ஒரு பாடல் வர இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: வணக்கம்
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
1: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறதுல.
1: ஓகே சொல்லுங்க, நீங்க காலையில எழுந்ததும் என்ன மாதிரியான விஷயங்களை முதல்ல செல்போன் பாப்பீங்களா இல்ல செய்தி பாப்பீங்களா?
2: எனக்கு செய்தி தான் மேம் ரொம்ப பிடிக்கும்.
1: அதுவும்
2: வீட்டுல நியூஸ் பேப்பர் அப்படிங்கறத வாங்கிருவாங்க. தமிழ் நியூஸ் பேப்பரும் இருக்கும், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் இருக்கும்.

0: எந்த ஒண்ணுமே நான் யூஸ்வலா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு, உலகளாவிய ரீதியில இந்த தகவல்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாப்பேன். அந்த உள்ளூர் செய்திகள் அப்படிங்கறது தமிழ் நியூஸ் பேப்பர்ல வாங்கி நான் பாக்குறது வழக்கமா இருக்கு. செல்போன் அப்படிங்கறது நான் வெறும் கால்ஸ் யூஸ் பண்றதுக்கு மாத்திரம் தான் பயன்படுத்துவேன். அதிகமா அந்த ஊடகங்கள்ல வந்து அந்த வீடியோஸ் பாக்குறது, ரீல்ஸ் பாக்குறது, அது மாதிரியான குணம் இல்ல. நான் செல்போனை திறந்தேனா ஜஸ்ட் அந்த ரேடியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கேக்குறது உண்டு ரெகுலரா.
1: அதனால
0: எனக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில இந்த நியூஸ் பேப்பர்ல படிக்கிறது ஆசை. ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம அந்த வார்த்தைகளை புதுசு புதுசா கத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய அந்த வொக்காபுலரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பீச் கூட அந்த தங்கத்தடையின்றி அந்த செய்தித்தாள் வாசிக்கும் பொழுது வரும். அதனாலயே நான் அது யூஸ்வலா காலையில எழுந்த உடனே வாசிப்பேன் மேம்.
1: ஓகே ஓகே, நன்றி நன்றி சார்.
0: நன்றி மேம், நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சசிகலா பேசுறேன் மேடம்.
1: ஓகே சொல்லுங்க சசிகலா மேடம்.
2: நான் வந்து டிவில நியூஸ் தான் பாப்பேன்.
1: ஓகே, முதல்ல காலையில எழுந்ததும் நியூஸ் தான் பாப்பீங்களா?
2: ஆமா நியூஸ் தான் பாப்பேன். நியூஸ் பார்த்துட்டு ஒரு ரெண்டு சாமி பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மத்த வேலை எல்லாம்.
1: ஓகே நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: பட்டாபுரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன் மேடம்.
1: சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் சார்.
3: நான் எந்திரிச்ச உடனே டீ, நானும் தனியா இருக்கிறேன் மேடம், நான் நேரம் டீ கடைக்கு போய் டீயும் பேப்பர் தான் மேடம் பாப்பேன்.
1: ஓகே நியூஸ் பேப்பர். அந்த ஒரு இது வந்து கண்டிப்பா கிராமப்புறங்கள்ல அந்த மாதிரி இருக்கு. டீ கடைக்கு போயிட்டு டீ குடி, இங்கேயும் இருக்கு, சென்னையிலயும் அந்த மாதிரிலாம் இருக்கு. இருந்தாலும் என்னுடைய கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னதுமே கரெக்டா கிராமப்புறங்கள் தான் ஞாபகம் வருது. டீ கடைக்கு போயிட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்காகவே டீ குடிக்க போவாங்கல்ல.
3: டீ சாப்பிடுவோம் மேடம்.
1: கண்டிப்பா, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
4: சென்னை பண்பலை நேரல நேஸ்தானங்க?
1: பண்பலை நேரலை தான், ரெயின்போ பண்பலை. சொல்லுங்க.
4: எனக்கு ஐயப்பாடு இருக்குங்க, எனக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்களா? அதான் கொஞ்சம் ஐயப்பாடு.
1: எடுக்க மாட்டேங்கிறோமா?
4: அழகிய மொழிய எனது உயிரே, சுகம் தரும் தமிழ் பழத்தா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு என்ற தமிழ் அக்காவுக்கு பணிவான விற்பகல் வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து சேரன் தான் பேசுகிறேன்.
1: ஓகே சொல்லுங்க சார். காலையில எழுந்ததும் நீங்க செல்போன் பாப்பீங்களா இல்ல செய்தியா?
4: தொலைக்காட்சி பாக்கது இல்லைங்க. அதாவது பாத்தீங்கன்னா வந்து கைபேசியினுடைய நிகழ்வு, ஏன்னா வந்து இரவு ஒன்று வந்துங்க ஏதோ எனக்கு உண்டான ஒரு பதிவு போடுங்க, தையல் இயந்திர விற்பனை பண்ணிட்டு
1: இருக்கிறேங்க.
4: அதனால வந்து அந்த செய்திகள் வந்து எனக்கு வந்து எனக்கு சரி இந்த தொலைக்காட்சியில வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சரியா தெரியலீங்க, அத வந்து இது இருக்குங்க, அது நிகழ்ச்சியில வருங்க, அதை பாப்பேங்க. மற்றவர்கிட்ட வந்து நேரில் பேசுங்க. இந்த அதாவது வந்து நடைப்பயிற்சி போகும்போது சென்று வரும்போது ஒரு பழக்கம்
1: இருக்கு,
4: அதுபோல செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கம் இருக்கின்றது.
1: சூப்பர் சூப்பர் சார், நன்றி. 11:50 ஆயிற்றுக்கு. நேயர்களோட தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஆண்டனி தாசன் அவரே எழுதி, அவரை இசையமைத்து, அவரே பாடிய பாடல் உரியடி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: 6:56 ஆக போகுது. ரெயின்போ எஃப்எம் 91.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கும். சோ நேயர்கள்ட்ட ஸ்ட்ரைட்டா பேசிடுவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: ஓகே, சொல்லுங்க முருகன். காலையில எழுந்ததும் நீங்க பாக்குறது செய்தியா செல்போனா?
1: மேடம் நான் வந்து செய்தியை தான் மேடம் பாப்பேன்.
0: ஓகே, செய்தி தான் பாப்பீங்களா?
1: செல்போன்ல அதை எப்ப பாத்துக்கிட்டானே இருக்கான். செய்தி தான் என்ன யூஸ் பண்ணிருக்கு. நம்ம ஊர்ல எதுக்கு மாற்றங்கள்

0: ஓகே, அதனால செய்தி பாப்பீங்க.
1: ஆ செய்தி தான் மேடம்.
0: கண்டிப்பா, நன்றி நன்றி. அடுத்து நேர் வணக்கம். நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எடுக்க மாட்டீங்க
2: போன் எடுக்க மாட்டேன். அப்படியே போன் வந்தாதான் எடுத்து எடுத்து பேசணும். மத்தபடி எல்லாம் அதிகமா இது பண்ண மாட்டேன்.
0: உங்களுடைய வேலையில கவனம் செலுத்துவீங்க?
2: ஆமா ஆமா.

0: அப்படின்றதுக்கு எந்த பதிலும் இல்ல. அதை தவிர்த்து மீதி சுத்தி சுத்தி
1: பேசிட்டு
0: எடுக்க மாட்டீங்க?
1: போன் எடுக்க மாட்டேன், அப்படியே போன் வந்தா தான் எடுத்து எடுத்து பேசணும், மத்தபடி எல்லாம் அதிகமா இது பண்ண
0: மாட்டேன். வேலையில கவனம் செலுத்துவீங்க.
1: ஆமா ஆமா, அது ரெண்டு பக்தி இப்ப அது மட்டும் வாட்ஸ்அப்ல ரெண்டு பேருக்கு முக்கியமான ஆளுக்கு மட்டும் அனுப்பி விட்டுட்டு அதோட இது பண்ணி விட்டுருது. மத்தபடி செல் எல்லாம் அதிகமா நோண்டது கிடையாது.
0: ஓகே ஓகே, நன்றி மேடம்.
1: வேலை சரியா இருக்கும், வேலை கடைக்கு கிளம்புறதுங்களையும் மத்த வேலைங்களும் இருக்கும் வீட்டுல.
0: ஓகே,
1: அது வந்து காய்கறி எல்லாம் போய் வாங்கி மாதிரி நடந்து போய் வாங்கி கொடுத்துட்டு மத்த இது பண்ணி கடைக்கு கிளம்பியது.
0: ஓகே சூப்பர், நன்றி
1: நன்றி நன்றி மேடம்.
0: ஓகே, நிகழ்ச்சியில நிறைவு பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு நேகிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வாணியங்கவல் குழந்தைநாதன்.
0: ஓகே சொல்லுங்க, நீங்க காலையில எழுந்ததும் செல்போனா செய்தியா?
2: கண்டிப்பாக எழுந்து பார்த்தாதான் சரி வரும். ஏன்னா ஒரு காலத்துல டீ கடைக்கு போவோம், பேப்பர் பார்ப்போம். இப்பெல்லாம் காலம் மாறி வச்சு எனக்கு வந்து செல்ல பார்த்து அன்னாட நியூஸ் பாத்துக்கணும். நம்ம செய்யக்கூடிய தொழில்னால யாராவது நம்மள கூட்டுப்பாங்க.
0: ஓகே ஓகே, அதனால செய்தி தான்
2: கண்டிப்பா. ஆமா கண்டிப்பா பாப்போமா, எனக்கு வந்து பாத்துருவோமா.
0: ஓகே நன்றி நன்றி
2: நன்றிமா நன்றி.
0: இது வரைக்கும் ரொம்பவே அழகா அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. கலந்து கொண்ட நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியில நம்ம என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, அதாவது காலையில எழுந்ததுமே நம்ம என்ன விஷயங்களை பாக்குறோமோ, என்ன விஷயங்களை நம்ம வந்து அப்சர்வ் பண்றோமோ, அந்த மனநிலை தான் நமக்கு வந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கும் இல்லையா. அதனால காலையில எழுந்ததுமே நம்ம செய்தி பாக்குறதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி செல்போன் பாக்குறதா இருக்கட்டும், நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இந்த மேற்கோள் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மனசுல நல்லா பதிய வச்சுக்கலாம். இன்னொன்னு, செய்திகளை வந்து நம்ம பார்க்கும்பொழுது அதிகமா வந்து நேர்மறையான செய்தி இருக்கு, எதிர்மறையானதும் இருக்கு. அதனால அதிகமா எதிர்மறையான செய்திகள் வரும்பொழுது அதுக்குள்ளவே ஆழமா போய் மூழ்கிடமா, அது எதனால் நடந்தது, எப்படி நடந்தது, அப்படிப்பட்ட ஆய்வுகள் எல்லாம் நம்ம பண்ணாம, ஏன்னா இது உளவியல் ரீதியா சொல்றாங்க, அதிகமா செய்திகள் பாக்கறதுனாலையும் நம்ம மனசார்ந்து நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்றதுனால, அதிகமா ஆழமா பார்க்காம அது ஒரு செய்தியா அதுல இருந்து ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி இருக்கக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்றதோட நிறுத்திக்கிட்டு ரொம்ப ஆழமா பண்ணாம இருந்தோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு நேரும் சொல்லியிருந்தாங்க அது அதிகமா பாக்குறது இல்லை அப்படின்றதுனால, இதை சொல்லிக்கிட்டு இதை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம மனசு சார்ந்தும் நம்ம விஷயங்கள் வந்து நமக்கு நல்லா இருக்கும். நிகழ்ச்சியில் இது வரைக்கும் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பேசின எல்லா நேயர்களும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு, இன்னொரு நாள் அழகான தலைப்புகளோட வேற வேறு பாடல்களோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடைபெறது ஆர்ஜே தமிழ்வழி. கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த தினத்தையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அவரது போதனைகள் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மகாத்மா காந்தியின் வாய்மை, அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகள் மனித குலத்திற்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்கி அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்ட சமூகத்தை உருவாக்குவோம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினத்தையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மாநிலம் முழுவதும் பயணிக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்ட மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவையை முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்தார். திருச்சி ரயில் நிலையம் அருகே உள்ள காதிகிராப் விற்பனையகத்தில் தீபாவளி விற்பனையை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு தினத்தையொட்டி பெண்களின் சமத்துவத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி பொது விநியோக திட்ட பொருட்கள் நாளை முதல் 3 நாட்கள் வழங்கப்பட இருப்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்த அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி நேரம் 12:02. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் திட்டம். உலகம் முழுவதும் டிஜிட்டல் யுகம் என்று பேசப்படுகிறது. நம் தினசரி வாழ்க்கை, கைபேசிகள், கணினிகள், ஸ்மார்ட் டிவிகள், மருத்துவ உபகரணங்கள், போக்குவரத்து மற்றும் வங்கி சேவைகள் என அனைத்தும் தொழில்நுட்பத்தை சார்ந்தவை ஆகிவிட்டது. இந்த டிஜிட்டல் உலகின் இதயம்தான் செமிகண்டக்டர் சிப்கள். ஒரு சிறிய அரிசி தானியம் அளவுக்கு இருக்கும் இந்த சிப்கள் கணினிகளின் மூளை போல் செயல்படுகின்றன. தரவுகளை சேமிப்பதும் தகவல்களை பரிமாறுவதும் இயந்திரங்களை இயக்குவதும் இவற்றின் மூலமே நடைபெறுகிறது. ஆனால் மிகுந்த தேவை இருந்தும் இந்தியா இன்று வரை பெரும்பாலான சிப்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. இதனால் நாட்டின் வெளிநாட்டு செலவுகள் அதிகரிக்கின்றன, அதே சமயம் சுயநிறைவு குறைகிறது. இந்த சவாலை கையாளுவதற்காகவே இந்திய அரசு இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் என்ற பாரத பிரதமர் திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த மிஷனின் மிகப்பெரிய குறிக்கோள் இந்தியாவை உலகின் முக்கிய உற்பத்தி மையமாக மாற்றுவதே ஆகும். அரசாங்கம் பல 1000 கோடி ரூபாய் செலவீடு செய்து தொழிற்சாலைகள் அமைக்கவும், ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கவும், உலகளாவிய நிறுவனங்களை இந்தியாவுக்கு வரவழைக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த மிஷன் வெறும் உற்பத்தி திட்டம் மட்டுமல்ல, இது நம் நாட்டின் எதிர்கால பொருளாதார பாதுகாப்புடன் நேரடியாக கைகோர்க்கிறது. இன்று நமக்கு தெரியும், ஒரு சிப் பற்றாக்குறை ஏற்பட்டால் கார் உற்பத்தி முதல் மொபைல் விற்பனை வரை அனைத்தும் பாதிக்கப்படுகிறது. இளைஞர்கள் இத்திட்டத்தின் மையமாக உள்ளனர். அவர்களின் படைப்பாற்றல், தொழில்நுட்பத்திறன் மற்றும் உலகை மாற்றும் ஆர்வம்தான் இந்தியாவை முன்னேற்றும். அரசு இளைஞர்களுக்கான சிறப்பு பயிற்சி திட்டங்கள், தொழில்நுட்ப கல்வி, ஆராய்ச்சி நிதி மற்றும் ஸ்டார்ட் அப் ஆதரவு ஆகியவற்றை வழங்குகிறது. இதனால் இந்திய இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கவும் உலகளவில் போட்டியிடவும் வலுவடைகிறார்கள். மேலும் இந்த மிஷன் கிராமப்புற மாணவர்களுக்கும் புதிய தலைமுறை ஆராய்ச்சியாளர்களுக்கும் வாய்ப்புகளை தருகிறது. முந்தைய காலங்களில் தொழில்நுட்ப முன்னேற்றம் பெரும்பாலும் நகர மையமாகவே இருந்தது. ஆனால் இப்போது நாட்டின் பல பகுதிகளில் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி மையங்கள் நிறுவப்படுவதால் கிராமங்களில் இருந்தும் திறமையான இளைஞர்கள் பங்கு பெறும் சூழல் உருவாகிறது. இந்திய செமிகண்டக்டர் மிஷன் வேலைவாய்ப்புகளை மட்டுமல்ல, புதிய தொழில் முனைவோரையும் உருவாக்குகிறது. தொழில்நுட்ப முன்னேற்றம் நம் நாட்டிற்கு நன்மை தர வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட வேண்டும். பொறுப்புணர்வும் ஒழுக்கமும் புதுமையுடன் இணைந்தால் இந்தியா செமிகண்டக்டர் துறையில் உலகின் முன்னோடியாக உருவெடுக்கும். இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் என்பது வெறும் தொழில்நுட்ப திட்டம் அல்ல, இது ஒரு தேசிய முன்னேற்ற பயணம். நமது இளைஞர்கள் உறுதியாக பங்காற்றினால் மட்டுமே இந்தியா டிஜிட்டல் இந்தியாவாகவும் சுயநிறைவு இந்தியாவாகவும் உலகில் உயர்ந்திடும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்கள் வரிசையில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். சாப்பாட்டுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. அதாவது நம்ம லைஃப்ல வந்து சில பேர் தான் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. இன்னும் சில சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உன்னால் முடியாது, இதை பண்ணவே முடியாது, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, அந்த மாதிரி சில நெகட்டிவான விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம வந்து ஒரு டைம் என்ன நிறைய டைம் வந்து நம்ம லைஃப்பில் கேட்டிருப்போம். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்காது. ஏன்னா அந்த வார்த்தையே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியான மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது காலேஜ் டைமில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. நான் வந்து கிளாஸில் வந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும்போது 70 பேர் கிளாஸில், அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், எல்லாருமே வந்து அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் வந்து போயிட்டு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு ஹாலில் வந்து எல்லாரும் அரேஞ்ச் ஆயாச்சு. நான் வந்து டெஸ்ட்டை முடிச்சுட்டு கிளாஸுக்கு வரேன். வரும்போது ரிசல்ட் வருது. என்னென்னா கிளாஸில் வந்து 70 பேரில் யாருமே செலக்ட் ஆகலை, நான் மட்டும் தான் செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதை வந்து பெருமைக்காக சொல்லலை, இங்கே ஒரு விஷயம் இருக்குது. செலக்ட் ஆனதுக்கப்புறம் யாராலுமே நம்ப முடியல. ஆனால் அந்த ஆன்சரை படிக்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல அந்த டைமில் நான் ஜிகேல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தனால ஓகே நான் வந்து செலக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் ஆனால் அதே மாதிரியே செலக்ட் ஆகிடும். ஆனால் யாருமே செலக்ட் ஆகாததுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. அப்படி இருக்கும்போது அடுத்த ரவுண்டு வந்து கோடிங் ரவுண்டு, அதுதான் வந்து ஃபைனல் ரவுண்டு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, கிளாஸே வந்து யாருமே நம்பலை. ஏன்னா நான் வந்து நல்லா டாப்பர் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. ஆனால் கோடிங் வந்து எனக்கு கொஞ்சம் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோடிங்கில் கஷ்டம். ஸோ கோடிங் வந்து அவளுக்கு வராதே, அவள் எப்படி வந்து செலக்ட் ஆக போகிறா, எப்படி பாஸ் ஆக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசித்த டைமில், அழகாக வந்து அந்த கோடிங்கை வந்து ஒரு சிம்பிளான கோடிங்கை போட்டு செலக்ட் ஆகி கிளாஸில் யாருமே நம்பலை. ஈவன் வந்து அந்த ரிசல்ட்டோட இதை வந்து நானே நம்பலை அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு. அப்போ எல்லாருமே முடியாதுன்னு நினச்ச டைமில், அந்த டைமில் வந்து நான் வந்து அப்பா பயங்கரமாக வந்து முன்னாடி வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம டாபிக் வந்து பேச போகிறோம். உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்ச டைமில் மாஸ்க் காமிச்சு நீங்கள் மேலே வந்து தரணும், என்ன அந்த சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது தான் என்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறீங்க. நேயர்கள் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298600038 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி என் கூட பேசலாம். நம்பர் திருப்பியும் சொல்கிறேன், 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298600038 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக எங்கேயும் எப்போதும் படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. சின்மை அண்ட் சத்யாவோட வாய்ஸில், நாமத்துக்குமாரோட வரிகளில், சத்யாவோட மியூசிக்கில் கேட்டு இணைந்துருங்கள். இது 89.4 எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 12:14 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதே வித் மீ ஆர்ஜே கவிதா. ஹாய் ஸ்நேகிதேயில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் முடியாதுன்னு எல்லாரும் நினச்சப்போ நான் மாஸ்க் காமிச்சு நான் மேலே வந்து தரணும் அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருந்தேன். நேயர்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னெடுப்பை போட்டு 298600318 மற்றும் 2952055454 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதல் நேயர் யார் எங்கேருந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்கம்மா.
1: மேக்ஸ் அப்புறம் பாஸ் பண்ணிட்டு வந்து காலேஜும் சேர்ந்துட்டேன். காலேஜ் முடிச்சிட்டேன். அந்த மறக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் மெட்ரிக் போட்டேன். அந்த மேக்ஸ்
0: சூப்பர் சூப்பர். எத்தனை மார்க் எடுத்தீங்க?
1: 85 மேடம்.
0: 85? அடடா.
1: என் ஃப்ரெண்ட்ஸும் கூட அவங்க 80, நான் 5 தான் இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் என் அக்கா கூட எனக்கு ஹெல்ப் பண்ணி சுத்தமா வரவே வேணாம் செஞ்சு.
0: எதுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா?
1: ஆ, மேக்ஸ்.
0: ஓ, மேக்ஸ் சொல்லி கொடுக்கிறதுக்கு.
1: அப்புறம் என் அக்கா கூட எல்லாம் படிப்பா, அது கூட இருந்தான். அது கூட என் ஃப்ரெண்டு ரொம்ப வந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப நன்றி பண்ணோம். இப்ப நானும் அவங்க காலேஜ் தெரிஞ்சுட்டோம். நானும்
0: சூப்பர்மா, சூப்பர். வாழ்த்துக்கள்மா. நன்றி.
1: தேங்க்ஸ் மேடம்.
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யாரு என்று பேசுறீங்க?
2: வணக்கம் மேம், நான் சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சாந்தி, நல்லா இருக்கீங்களா?
2: ஆ, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்கம்மா.
2: யாரு எல்லாரும் தயங்கி இருக்கும் போது
0: நினைச்சிருப்பாங்க.
2: நான் இதை பேசுறேன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் போய் நின்று

0: சூப்பர் சூப்பரா.
1: அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் போய் நின்னு பேசும்போது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடண்டா இருக்கும். சோ யாருமே டவுனா நினைச்சதில்ல, நானும் என்ன டவுனா நினைச்சதில்ல. ஃபர்ஸ்ட் ஆளா போய் நம்ம இத பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நான்
0: நினைச்சிருப்பாங்க. ஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கால் பண்ணி என்கிட்ட சொல்லலாம். ஃபேஸ்புக் பேஜ்லேயே நான் வந்து போஸ்ட் ஒன்று போடுறேன், அந்த போஸ்ட்டு கீழே வந்து நீங்கள் கால் பண்ண முடியாத நண்பர்கள் வந்து கால் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள். நிகழ்ச்சி நீக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க?
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
2: சென்னை கோடம்பாக்கத்துல இருந்து சந்திரபாபு பேசுறேன்.
0: சந்திரபாபு சார், இது வந்து சிநேகிதிகளுக்கான நிகழ்ச்சி, அதனால நீங்க அடுத்த நிகழ்ச்சியில கால் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
0: மேடம்.
3: வணக்கம்,
0: யாரங்க இதுக்கப்புறம் வந்து வர மாட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு நேயர் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் கால் பண்ணும்.
3: நீங்க
0: பாருங்க வந்து அவங்க கோவப்படுறாங்கல்ல, அதனால ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு டைம் தான் கால் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக வந்து ஒரு பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கால் பண்ணி என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986000038 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசலாம். முக்கியமாக மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு காலர் ஒரு டைம் தான் கால் பண்ணணும், புது நேயர்களுக்கு வழிவிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுகு படத்துலேருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. பிரியாவோட வாய்ஸில், நாமத்துக்குமாரோட மியூசிக்கில், யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில், சாரி நாமத்துக்குமாரோட வரிகளில் இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவெளி இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 103.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: கவிதா. ஹாய் ஸ்நேகிதில, இன்னைக்கு எதை பத்தி பேசிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடியாது அப்படின்னு சொல்லி மத்தவங்க நினைச்சப்போ நீங்க மாசா அப்படியே மாஸ் காமிச்சு மேல வந்த தரணும் என்ன அப்படின்னு சொல்லிதான் வந்து கேட்டிருந்தேன். நேயர்கள் கால் பண்ணி எங்கூட பேசலாம். 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986000038 2952055454 நம்பர் திருப்பியும் சொல்கிறேன், 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986000038 மற்றும் 2952055454 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நேயர்கள் வந்து என் கூட வந்து பகிர்ந்துக்கலாம். ஸோ கால் பண்ண முடியாத நேயர்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜில் வந்து நான் போட்ட போஸ்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். பிரமிளா தமிழ்ச்செல்வன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நாகப்பட்டினம் கல்லூரியில் எம்காம் படித்தப்போ, எம்காம் முதலாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நான் வந்து இறுதி ஆண்டு படிப்பு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஆனால் என்னுடைய அப்பா அம்மா சொந்தக்காரங்க அப்படின்லாம் திருமணத்துக்கு அப்புறம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னைக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டாங்களாம். ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிரமிளாவுக்கு விருப்பம் இருந்தால் நாகப்பட்டினத்திலே படிச்சுட்டு சென்னைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கப்புறம் தேர்வு எழுதும்போதும் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். இவள் எப்படி பாஸ் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பின்னால் சொல்லுவாங்க. ஆனால் நான் அதெல்லாம் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு எம்காம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னுடைய குழந்தையோட அந்த கல்லூரியில் நடந்த காம்யூனிகேஷனுக்கு போனேன், அது மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடடா, சூப்பராக இருக்குல்ல. நிறைய பேருக்கு வந்து இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லி வந்தாலே வந்து அது தடை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நிறைய விஷயங்களை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோட அவங்க வந்து சூப்பராக வந்து பாஸ் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூஸ் இணைக்கூடிய அடுத்த நேர் யாரு எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. மிஸ்டு கால்லாம் கொடுத்துட்டு ஓடக்கூடாதுங்க. ஸோ வந்து நீங்களும் எங்கூட வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட இந்த மாசான தருணம் என்ன அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். கால் பண்ணுங்கள், 044 அப்படிங்கிற முன்னிப்பு போட்டு 2986000038 மற்றும் 2952055454 நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கிறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: எல்லா வீட்லயும் எல்லாம் நடக்கக்கூடிய டாபிக் தான் நீங்க இன்னைக்கு கேட்டிருக்கீங்க. அந்த இவங்களாலையும் இதெல்லாம் முடியுமான்னு நினைக்கிறது முக்கியமானது இந்த இடம் வாங்கி வீடு கட்டுறது. ஆனா 35 வருஷத்துக்கு முன்ன அது நடந்தது, இப்பன்னா முடியவே முடியாது. ஒரு வருமானம் தான். என்னோட கணவர் வந்து பிசினஸ் மேனு, நான் ஹவுஸ் ஒய்ஃபு தான். ஆனாலும் எனக்கு அடுத்தவங்க வந்து ஒர்க்கிங் லேடிஸுங்க, அவங்க இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டினாங்க. நாங்கள் இடம் வாங்கி இவங்கெல்லாம் என்னத்த செய்ய போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஏதாவது எல்லாம் கடவுளோட ஒரு அனுகிரகம், பெரியவங்களோட ஆசீர்வாதம், ஏதோ ஒரு 1.5 கிரகம் உண்டு. அதான் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இடத்த வாங்கி தத்தி குத்தி ஒரே ஒரு சின்னதா போர்ஷன் கட்டி அதுக்கப்புறம் பெருசா மேல எல்லாம் கட்டினப்ப நேராகவே சொல்லிட்டாங்க, இவ்வளவு இது நீங்க செஞ்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அவங்களே நினைச்சவங்களே கேக்குற மாதிரி ஒண்ணு நடந்தது. அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய இதுதான் சொல்லணும். எங்க பையன் வந்து படிக்கும் பொழுது அவ்வளவு நல்லா படிப்பான்னு சொல்ல முடியாது. மார்க் வாங்குவான், பாஸ் பண்ணுவான், காலேஜும் படிச்சான். இவ்வளவு விளையாட்டுத்தனமா இருக்கிறானே, அது அதே நபர் தான் நினைச்சவங்க. ஆனா ஒரு பிசினஸ் தான், ஜுவல்லர்ஸுக்கு தேவையான பாக்ஸஸ், இன்டீரியர் டெக்கரேஷன், அதுமே அவனா செஞ்சான். அது ஒண்ணு படிக்கவும் இல்ல, யாரும் சொல்லியும் கொடுக்கல, அவனா செஞ்சான். அதுலயும் சக்சஸ்ஃபுல்லா வந்து நல்லா இருக்கிறான்.
0: சூப்பர்மா, சூப்பர்மா. ஆமா, வாழ்த்துக்கள்மா, ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிமா, நன்றி. ஸோ நீங்களும் கால் பண்ணி எங்கூட பயந்தீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து தான் வந்து பாட்டு வந்துட்டுருக்கு. அங்காடி திரைப்படத்துக்காக பென்னி தயால் அண்டு ஹம்சிகா சேர்ந்து பண்ண பாட்டு, நாமத்துக்குமாரோட வரிகளில் ஜிவி பிரகாஷோட இசையில் வந்து வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

அங்காடி திரைப்படத்துக்காக கதைகளை பேசும் விழியர்கே அப்படிங்கிற பாட்டை வந்து கேட்டு முடிக்கும்போது நேரம் 12:51 ஆயிட்டு இருக்கு. இதுல ஒரு லைனை வந்து பாத்தீங்களா, கோயிலின் உள்ளே நுழைந்திடும் போது வருகிற வாசனை நீ அல்லவா, உன்னுடன் வாழும் ஒவ்வொரு நொடியும் சர்க்கரை தடவிய நொடியல்லவா. அடாடா, இப்படி ஒருத்தர் நமக்காக வந்து எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்து, நாமுத்துக்குமாரனை மட்டும்தாங்க இப்படியெல்லாம் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்குல்ல.

எனக்கு அப்படிதான் இருக்கு. 12:52 வந்து ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே தான் கேட்டிருக்கீங்க, கவிதா கூட. ஸோ நிகழ்ச்சியில் வந்து எதை பத்தி பேசிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சப்போ நீங்க மாஸ்க் காமிச்சு அப்படியே மாசா மேல வந்த தருணங்கள் தான் வந்து கேட்டுருக்கேன். ஸோ நீங்களும் வந்து கால் பண்ணி என்கிட்ட பேசலாம். 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298603 மற்றும் 295054 இந்த ரெண்டு நம்பருக்கு. ஸோ ஃபேஸ்புக் பேஜில் ரெயின்போ எஃப்எம் அப்படிங்கிற பேஜில் வந்து நான் போட்டிருக்க போஸ்ட்டு கீழேயும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். பொன்னேரியிலேருந்து கலீல் அகமது என்ன சொல்லியிருக்காருன்னா, நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து இதை மாதிரி தருணங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்கூட கால் பண்ணி நீங்கள் எங்கூட பகிர்ந்துக்கோங்க.

அதாவது யாராவது முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை வந்து கண்டிப்பா அப்ப கஷ்டமா தான் இருக்கும், நமக்கு ரொம்ப காயப்படுத்திருக்கோம். சரி நம்ம வந்து ட்ரை பண்றோம் ஆனா வந்து முடியாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்களே அப்படின்னு தோணும். ஆனா எல்லாரும் நினைக்கிறது பிரச்சனையே கிடையாதுங்க. அதாவது நீங்க உங்களுக்கு வந்து உங்க மனசுக்குள்ள முடியாது அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹோப் இருந்தா கூட போதும், நீங்க நினைக்கிற வரைக்கும் தான் அந்த தோல்வி எல்லாமே. யார் வந்து என்ன சொல்லியிருந்தாலும் உன்னால முடியாது, இதை பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தாலும், யாராவது உங்ககிட்ட வந்து டைரக்டா சொல்லியிருந்தாலும் அதை அப்படியே தட்டி விட்டுட்டு அதை அப்படியே மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு உங்களுக்குள்ள ஒரு ஃபயரை வந்து பத்த வச்சு வச்சிருங்க. அது என்னைக்கா இருந்தாலும் நீ பத்த வைத்த நெறிப்பொன்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பா அது பெருசா வந்து உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ஸோ அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே வாய் என்ன பேசுனா, இவனால முடியாதுன்னு நினைச்சு ஜெயிச்சிட்டோமே, நான் அப்பயே நினைச்சேன் வந்து நீ வந்து கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து உங்ககிட்டயே சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து கால் பண்ணி என் கூட பகிர்ந்துக்கிட்ட எல்லாருக்கும், அப்புறம் வந்து கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு கோடான கோடி நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்களும் கூட. நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கும் வந்து நன்றி. இனிமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிகழ்ச்சியில் வந்து நிறைவு பாடலாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவோம் சந்திப்போம் படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு பிரிஞ்சுட்டு ஒரு 2 மணிக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறதுனால இந்த பாட்டு கார்த்திக் அண்டு ஸ்வேதாவோட வாய்ஸில், குபாரதியோட வரிகளில், வித்யாசாகரோட மியூசிக்கில் வந்து இந்த பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: என்ன
1: சொல்ற குயில?
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். தொடர்வது ரெயின்போ பயோஸ்கோப் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: ஆலயம் என்பது வீடாகும் ஆசை வைத்தால் ஆனந்த மாளிகை போலாகும் சேவை.
3: பாமா பிலிம் சாரின் தாமரை நெஞ்சம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம் எஸ்
2: விஸ்வநாதன்.
3: கதை வசனம் இயக்கம் கே பாலச்சந்தர்.
4: எல்லாத்தையும் சிக்கலாக்கிட்ட. நானும் சொட்டர் போடலாம் நினைக்கேன், அது இப்படி ஆயிடுச்சு. அப்படி இருக்காதரா,
5: என்
4: பேர் கமலா. வீட்டை பாத்துக்கிறதுக்கும் குழந்தைகளை கவனிச்சுக்கிறதுக்கும் ஒரு பெண் தேவைன்னு பத்திரிகையில விளம்பரம் பண்ணிருந்தீங்களே, அதுக்காக வந்திருக்கேன். குழந்தைகளோட பேசிக்கிட்டு இருந்தேன். கௌசல்யா பிரபாகர் ரெண்டு பேர் சமத்த குழந்தைங்க. கடைசி பொண்ணு ராஜி இன்னும் பொழு சுட்டியாம அவளைத்தான் நான் இன்னும் பாக்கல. குழந்தைங்க கான்வென்ட்ல படிச்சாலும் தமிழ்ல நல்ல ஆர்வம் இருக்கு. கௌசல்யாவுக்கு திருக்குறள் பூரா மனப்பாடம். பிரபாகர் கணக்குல கொஞ்சம் வீக். என்ன சார் நானே பேசிக்கிட்டு இருக்க, என் வேலை

0: நீ வேலையில சேர்ந்தாச்சு.
1: என்ன சார் இது? கேள்வி மேல கேள்வி, கேள்வி மேல கேள்வி கேட்பீங்கன்னு நான் பயந்துகிட்டே வந்தேன். ஒரு கேள்வி கூட கேட்கலையே.
0: கேள்வி கேட்டா தான் அம்மா, நான் மாடியில இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். வீட்டுக்குள்ள நுழையும் போதே மிதிப்பாய் தலைகீழ இருந்தது நீ பார்த்த இல்லையா? தட் இஸ் பவர் ஆஃப் அப்சர்வேஷன். உடனே அந்த மிதிப்பாயை சரியா திருப்பி போட்டியே, அது முறை, தட் இஸ் டிசிப்ளின். 9 மணிக்கு வரணும்னு போட்டிருந்த, நீ வீட்டுக்குள்ள நுழையும் போது சரியா 9:00, தட் இஸ் பங்க்சுவாலிட்டி. சும்மா சுத்திக்கிட்டு இருந்த ஃபேனை ஆஃப் பண்ண பாரு, அது சிக்கனம். நூல்கண்டில் இருந்த சிக்கல் எடுத்தது பொறுமை. 5 நிமிஷம் குழந்தைகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல இருந்து அவங்கள பத்தின எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டே, தட் இஸ் சின்சியரிட்டி ஆஃப் பர்பஸ். இதுல இருந்து குழந்தைகள்கிட்ட இனிமையா பழகிற சுபாவம் உனக்கு இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த காரியத்தில் நீ ஈடுபட்டாலும் அதை அக்கறையோட செய்வேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வேலைக்கு உன்னை விட தகுதியான ஒரு பெண் இருக்கவே முடியாது. ப்ரொசீட்.
2: இந்த அறையில நீங்க தங்கிக்கலாம்.
1: அடே அப்பா, இவ்வளவு பெரிய ரூம் எனக்கு இருக்கு.
2: இந்த வீட்டுல சின்ன அறையே இல்லம்மா. பூனை?
1: பூனைன்னா எனக்கு ரொம்ப பயம்.
2: அப்படியா? சரி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். பெரியவருக்கு தம்பி ஒருத்தர் இருக்கார், சின்னவர். பெரியவருக்கு காப்பியில சர்க்கரையே கூடாதுன்னா சின்னவருக்கு சர்க்கரை அதிகமா வேணும்.
1: இளியும் பூனை மாதிரியா?
2: அப்படித்தான் வச்சுங்களேன். பெரியவரும் சின்னவரும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க, அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாது.
3: அது சகஜம்.
1: பெரியவர் சின்னவர், மேஜர் மைனர். அப்ப பார்த்தது மேஜர், மைனர் எங்க போயிருக்காரு?
2: அவருதான் நினைக்கிறேன். இதுக்கும் அவரையும் பார்த்து ஒரு வணக்கம் போட்டுருங்க.
1: போடுறேன்.
4: இது ரொம்ப நாளா நடக்குது, எப்படி விட்டுலாமா?
2: நாராயணா.
4: அவ்வளவுதான் நாராயணா.

0: என்ன பாட்டு? இது லைப்ரரி.
1: கேசவ மாதவ கோவில் தேதி.
0: இன்னைக்கு என்ன தேதி? கொண்டு போன புத்தகத்தை திருப்பி தராத.
2: ஆமாயா, கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்ட புத்தகத்தை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோ, திருப்பி கொடுத்த புத்தகத்தை எல்லாம் மறந்துடும்.
0: யோ, என்ன லைப்ரரியா இல்ல லவர்ஸ் பார்த்தாயா? கேள்வி முறையா கிடையாது உங்களுக்கு?
3: மிஸ்டர், இங்க பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது.
0: நீ என்ன பண்ற? ஏயா, வாயாலதான் பேசக்கூடாது, கண்ணால மாத்திரம் பேசிக்கலாமா?
3: என்னது,
0: இங்க இருக்கிற புத்தகத்தை தான் இலவசமா படிக்கலாம், வர்ற பெண்களை கூடதான் இலவசமா காதலிக்கணும்.
3: என்ன அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டு?
0: நீ எல்லாம் அர்த்தத்தோட தான் பண்றியா? யோ, அங்க பாரியா அவன் பண்றது.
3: என்னது?
0: யாயா, அவன் என்ன புத்தகமா தர்றான்? பொம்பளைய தர்றான்யா.
3: லைப்ரரியா லவ்வா? போச்சு போச்சு, இந்த லைப்ரரி பேரே கெட்டு போச்சு.
0: பெரிய பேர் இருந்துச்சு, இப்ப போயிடுச்சா? கோபம் குறையறதுக்கு முன்னால போய்யா.
3: நாராயணன் நாராயணன்,
0: அம்பி வசமா மாட்டிக்கிட்டான்.
2: என்ன சிரிப்பு உங்களுக்கு லவ் பண்ண இடம் கிடைக்கல. போங்க சார்.
0: வீட்டுக்காரியா?
4: நினைச்சேன்
5: அவளே அனாதை பேதை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களே அந்த ரகம். பியூசி வரைக்கும் படிச்சிருக்கேன், மேல படிக்க முடியல. அப்பா காலம் ஆயிட்டாரு, அதே மாசத்துல அம்மாவும் அப்பாவோட போய் சேர்ந்துட்டாங்க. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாருமே இல்லை. வயிறுன்னு ஒண்ணு இருக்கேன், பிழைச்சாகணும் இல்லையா?
4: இவ்வளவு துக்கத்தையும் இந்த சின்ன வயசுல எப்படிமா தாங்கிக்கிட்டேன்?

0: பழகிட்டேன். துக்கம் தொண்டை அடைக்கும் போது மடமடன்னு தண்ணியை குடிச்சிருவேன், கடகடன்னு சிரிச்சிருவேன், துக்கம் தன்னால போயிடும்.
1: அப்படின்னா நீ சிரிச்சா வருத்தமா இருக்கிறேன்னு அர்த்தமா?
0: இல்ல, இது உண்மையான சிரிப்பு.
1: ரொம்ப புத்திசாலி பொண்ணா இருக்கிற, படிச்சிருக்கிற, குழந்தைகளை பாத்துக்கிற சாதி மாதிரி ஒரு சாதாரண வேலையை கொடுக்கணும் தான் எனக்கு கஷ்டமா இருக்கு.
0: படிச்சு வாங்கறதுனால இந்த வேலையும் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் படிக்கவே இல்லைன்னு பொய் சொல்லிருப்பேன்.
1: வேதனையான விஷயங்களையே வேடிக்கை பேசுறேன், வெகுளியான சுபாவமா உனக்கு, வெரி குட். என் மனைவி இறந்ததிலிருந்து இந்த வீடே கலையிழந்திருக்குது. அது தெய்வீக கலையோட மாத்த வேண்டிய பொறுப்பு உன் கையில இருக்குது. நீ ஒரு ஸ்நேகிதியை பார்க்க போகலாம்.
0: ராதா, உன்னை பார்த்ததும் காலேஜ் டேஸ் எல்லாம் நினைவு கொடுத்தடி.
2: ஆமா, மெட்ராஸ் எப்போ வந்தே? ஒரு லெட்டர் எடுத்து வரக்கூடாது, இந்த அவசர இடத்துல அதுக்கெல்லாம் ஏதடி நேரம். திடீர்னு கிளம்பி வந்துட்ட.
0: ஆமா, அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா?
2: என்னடி சிரிக்கிற?
0: இப்ப நான் இந்த மாதிரி தனி மரம்.
3: கமலா, நல்லது கெட்டது ரெண்டுத்துக்கு தான் செய்தி. ஒரு லெட்டர் போடக்கூடாதா?
0: சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம், ஆனா துக்கத்தை தனியத்தான் அனுபவிக்கணும்.
2: இப்ப அதை பத்தி என்னடி? ராதா, நான் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கேன், அங்கிருந்தா இப்ப வரேன்.
0: வேலையா?
2: என்ன வேலை?
0: கௌரவமா சொன்னா கவர்னர், சாதாரணமா சொன்னா ஆயா.
2: ஆயாவா? எந்த வேலை செஞ்சா என்னடி?
0: ஆமாமா,
2: நான் ஒருத்தி வந்தவள் நிக்க வச்சுட்டு பேசிட்டே இருக்கேன் பாரு. உட்காரு, உனக்கு நான் காபி கொண்டு வரேன். ஸ்கூல் இந்த குழந்தைங்களா வந்துருவாங்க, நான் போயிட்டு வரேன்.
0: அடிக்கடி வந்துட்டு இருக்கணும்.
2: ஓகே.
4: அடடே, நீ ராதா கிளாஸ்மேட் கமலா இல்ல?
2: ஆமா சார்.
4: அப்ப இருந்த மாதிரியே இருக்கிய?
2: நீங்க கூட தான் சார் அப்ப இருந்த மாதிரியே இருக்கீங்களா? அதே கோட்டு அதே டை.
4: ஆமாமா, நீ மெட்ராஸ் எப்ப வந்த?
2: இன்னைக்கு தான் சார்.
5: வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க. சௌக்கியமா?
2: யார் நீங்க? தெரியலையே.
5: சௌக்கியமானு கேக்குறதுக்கு தெரிஞ்சிருக்கணுமா?
2: யார் சார் இவரு? சம்மன் இல்லாம ஆஜராகிறாரு.
5: நாரதருக்கு சம்மன் வேணுமா?
2: நாரதரா?
5: நான் வைகுண்ட நாரதர் இல்ல, வைகுண்டத்துல வாடகை கேட்க மாட்டாங்க. சொல்லுங்க அவர்கிட்ட. சமூக நாரதர், பேரு நடுத்தர நாராயணன்.
4: எங்க வீட்டுலதான் குடியிருக்கேன்.
6: நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே.
1: தன்னால்
7: உங்க பேரு வாசுதேவனா இல்ல முரளியா?
1: வாசுதேவன்.
7: முரளிங்கிற பேரை காட்டுல வாசுதேவன் பேர் ரொம்ப நல்லா இருக்கு.
1: அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்.
7: ஆமா, வச்ச பேரா வச்சுக்கிட்ட பேரா?
1: நீ யாருன்னு சொல்லலையே.
7: வெளிய போர்டை பார்த்தேன், இன்ஜினியர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ். பெரிய போர்டு, சின்ன வேலை கிடைக்குமான்னு உள்ள வந்திருக்கேன்.
1: வேலை தேடுற முறையாது.
7: இந்த அப்ளிகேஷன், இன்டர்வியூ, செலக்சன் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. மியர் வேஸ்ட் ஆஃப் டைம்.
8: எனக்கு முதலாளியா இருக்க உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. யூ ஆர் ஃபிட் டு பி மை பாஸ்.
1: தேங்க் யூ வெரி மச்.
7: ஆமா, எப்ப வேலைக்கு வரலாம்? இந்த ஓவர் டைம் எல்லாம் நான் ஒர்க் பண்ண மாட்டேன். இன்ஜினியர் வேலை கிடைக்குமா? சூப்பர்வைசர் வேலையாவது. அடே நீங்க இங்க வாயா, லைப்ரரி வா. என்ன இவரு தெரிய கூடாத?
1: இவனை தெரியுமா உனக்கு?
7: ஏன் தெரியாது? லைப்ரரி
1: இவன் என் தம்பி முரளிப்பா.
7: முரளி உங்க தம்பியா? என்ன சார் புரளி பண்ணிட்டீங்க? வேலை என்னாச்சு?
1: பாத்தியாப்பா, வேலை தேடி வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கான் உன் ஃப்ரெண்டு.
4: அவன் எப்பவுமே இப்படிதான்.
7: அடடே, நீங்களும் இங்கதானா?
9: இங்க ரெண்டு போட்டோ இருக்கு, நான் ஒண்ணு எடுத்துக்கிட்டா?
10: நீ மட்டும் வேணும் தெரியலையா? உனக்கு பிடிச்சத நீ திருடின, எனக்கு பிடிச்சத நான் திருடினேன்.

0: என்னடி என்ன விஷயம்? பொண்ணு இல்ல, இல்ல ஏதோ இருக்கு சொல்லுடி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் லைப்ரரியில ஒருத்தர் சந்திச்சேன்.
1: அதானே கேட்டேன், காதலா? ஏய் ஆள் எப்படி வாட்ட சாட்டமா
0: போடி. எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? கண்ணோடு கண் நோக்கி நிலை. கண்ணாலதான் பேசிக்கிட்டு இருக்குமே தவிர இன்னும் வாயால பேச ஆரம்பிக்கல.
1: ஏ
0: வெக்கமா இருக்க,
1: வெக்கமா இருக்க. முதலாளியோட தம்பி அப்படி இப்படின்னு இருந்தா பேசுறதுக்கோ இல்ல நினைக்கிறத சொல்றதுக்கோ பயமா இருக்கும்.
0: நீ குறும்புக்காரி, துடுக்கா ஏதாவது பேசிடுவ, எனக்கு கூச்சமா இருக்க. கமலா ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்ல.
1: பேசுறதுக்கு கூச்சமா இருந்தா ஒரு லெட்டர் எழுது. லவ் லெட்டர்
0: எப்படி எழுதுறது? அட்ரஸே தெரியாது.
1: சரி, நீ ஒண்ணு கவலைப்படாத. உன் மனசு கவர்ந்த அந்த மன்னன் யாரு என்னான்னு கண்டுபிடிச்சு உன் முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன், போதுமா?
0: கமலா எனக்கா முன்னேற தெரியாதுடி. கடிகாரத்துல பெரிய முள்ளு ஒரு ரவுண்ட் சுத்துறாதான் சின்ன முள்ளு ஒரு எண்ணிக்கை நகரும். அந்த மாதிரிதான் நானும் வச்சுக்கேன். கமலா கமலா கமலா, நீதான் எனக்கு அப்பப்போ உதவி பண்ணணும்.
1: சரி, நானே பெரிய முள்ளாயி உன்னை ஒவ்வொரு கட்டமா நகர வைக்கிறேன்.
0: அட்ரஸ் தெரியாதவனை போய் ராதா காதலிக்கிறா. ஆனா இங்க கிட்டத்திலேயே இருக்கேன். இருந்து இதை மனசு விட்டு கேட்க முடியலையே. ஒரு லெட்டர் எழுதி அவர் கோட் பாக்கெட்ல வச்சுட்டா ஒருவேளை என்னை தவறா புரிஞ்சுக்கிட்டாருன்னா? காதல் கடிதத்தையே மறைமுகமாய் எழுதுறேன், அவர் கோட் பாக்கெட்ல வச்சிடுறேன்.
2: தாமரை நெஞ்சம் இங்கே ஒளியாக, ஆதவன் நெஞ்சம் செல்லும் வழியாக, தூது சொல்வோரும் இல்லை துணையாக, என்னை தூயவன் காணவில்லை தெளிவாக. கமலா தூது சொல்வாயோ? கமலா கமலா,
0: எதுக்காக கூப்பிட்டீங்க?
2: இது என் கோட் பாக்கெட்ல இருந்துச்சு. என்னது?
0: உங்க கோட்ல வச்சுட்ட? அது ஒண்ணுமில்லைங்க.
2: ஒண்ணுமில்லையா? ஏதோ கவிதை மாதிரி இருக்குது.
0: ஆமா கவிதை தெரியும், கொஞ்சம் எழுதிட்டேன். ஏதாவது பத்திரிகையில போட ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்க நினைச்சேன். உங்க தம்பி கோட்ட நினைச்சு உங்க கோட் பாக்கெட்ல போட்டுட்டேன்.
2: கவிதை ரொம்ப நல்லா இருக்குமா, நீ எழுதுன?
0: பின்ன காப்பி அடிச்சனா?
2: அது இருக்கட்டும். இத பிரசுரம் பண்றதுக்கு முரளி என்ன ஏற்பாடு பண்றது அவருக்கு என்ன தெரியும்?
0: எனக்கு தெரியாது.
2: எனக்கு தெரியும்.
0: அப்படியா?
2: ஆமா, அஞ்சுகம்னு ஒரு பத்திரிகை வருதே, உனக்கு தெரியுமா?
0: தெரியாது.
2: நல்ல கலை இலக்கிய பத்திரிகை, a very good literary magazine. அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியை அருணா தேவி எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு நான் இப்ப ஒரு கட்டணம் கட்டிட்டு இருக்கேன். அவங்களை உடனே சந்திச்சு இத பிரசுரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன்.
0: ஐயோ அதான் வேண்டாம் சார், ஏதோ தெரியாதனமா எழுதிட்ட, என்னை விட்டுடுங்க.
2: நோ நோ நோ நோ, திறமை இருக்கிறவனுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டியது கடமை.
1: கவிதை ரொம்ப பிரமாதம், நேருக்கு நேர் இருந்தும் அவன் நெஞ்சம் பேசவில்லை. இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: எனக்கு கூட அந்த வரி ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: நல்ல எழுத்தாளர் ஒருவரை அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.
2: உட்காரமா.
0: இப்படிதான் சார், யார் யாரோ எங்கெங்கோ ஒழிஞ்சுகிட்டு இருக்காங்க.
2: இவ கூட ஒளிய பார்த்தாலே நான் விடல, இழுத்துட்டு வந்துட்டேன்.
1: ஏமா கதை எழுதுவியா?
2: என்ன கேள்வி கேக்குறீங்க? கவிதை எழுத தெரிஞ்சவளுக்கு கதை எழுத தெரியாதா என்னம்மா?
0: தெரியுமே, மாலை நேரம், கதிரவன் மறையும் நேரம், காலர் வீடு திரும்பும் நேரம், கன்னியர்கள் காத்திருக்கும் நேரம், தென்றல் விளையாடுகிறது, அதில் தவழ்ந்தோறும் பறவைகளின் கீதம், சாட்டை போல் நீண்டு கிடக்கும் சாலை, அது சாரி சாரியாக ஜனங்கள், இவற்றையெல்லாம் யோசித்தபடியே மல்லாந்து படுத்திருந்தான் மார்த்தாண்டன். அவ்வளவுதான்.
2: என்ன நட, என்ன நட, என்ன அழகு பாத்தீங்களா?
1: வெரி குட், வெரி குட். எங்க அஞ்சுகம் பத்திரிகைக்கு ஒரு தொடர்கதை எழுதேம்மா.
0: தொடர்கதையா? எனக்கு பழக்கம் இல்லையே.
2: என்னமா பழக்கம் இல்ல, தண்ணியில இறங்கினாதான் நீச்சல் கத்துக்க முடியும். பேசாம இருமா.
1: இத பாருமா, நீ எனக்கு ஒரு தொடர்கதை எழுதி கொடுக்கற, எழுதுற இந்த கவிதைக்கும் எழுத போற தொடர்கதைக்கும் சேர்த்து இதோ ஒரு செக். வேண்டாங்க.
2: வாங்கிக்கமா.
1: வேண்டாங்க.
2: பரவாயில்ல, வாங்கிக்க.
1: இந்த கவிதைய அடுத்த வாரம் அஞ்சலத்திலே போட்டுடுறேன்.
2: தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச்.
3: பத்திரிக்கை வந்தாச்சு.
4: ஆ அஞ்சலம் வந்தாச்சு. ஐயா
3: எங்க கூட எங்க கூட.

0: உங்களுக்காக எழுதின காதல் கடிதம் பத்திரிக்கையில வந்து ஊர் புற படிக்கிறாங்க. நீங்க தான் படிக்கல. பேசாம இருந்த உங்க போட்டோவை மட்டும் நான் திருடி வச்சுக்கிட்டேனே, அதே மாதிரி என் போட்டோவை நீங்க எடுத்து வச்சுக்க மாட்டீங்களா? இதை எடுத்துட்டு போய் உங்க கண்ணில் படுற இடத்துல வைக்கிறேன், அப்ப நீங்க என்ன பண்றீங்க பாக்கலாம். பேசு கண்ணே பேசு. எப்போ பேசுறது? இப்போவது நீங்களும் என் போட்டோவை எடுத்து உங்க பெட்டிக்குள்ள வச்சுக்கிறீங்களான்னு பாக்குறேன்.
1: சார், அஞ்சுகம் பத்திரிக்கையில ஒரு கவிதை வந்திருக்கு. இந்த கவிதை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பத்திரிகைக்கே ஒரு தனி மதிப்பு வந்திருக்கு. நீ எனக்கு வாடகை தான் கொடுக்கறது இல்ல, எனக்கு ஒரு சின்ன உபகாரம் பண்றியா? வீட்டை காலி பண்ணிட்டு போனோமா? உன்னை போக சொல்லலப்பா. அப்பா, துஷ்டனை தூரம் விட்டு வச்சிருக்க கூடாது, பக்கத்திலேயே வச்சிருக்கணும். உங்க பழக்கம் எனக்கு தூரம் விலகித்தான் பழக்கம் வரது. இப்ப போர்டு தொங்க விட்டனே, அந்த போர்ஷனுக்கு ஒரு ஆளை பார்த்து கொடை குறிக்கி வச்சிரு. நல்ல ஆளா?
2: என்ன மாதிரி இல்லாம?
1: அப்பா, வீட்டை கொடை கூலிக்கு விடுறதே மாசா மாசம் செலவுக்கு பணம் வாங்கத்தானே.
2: செலவுக்கு கையில காரணா வச்சுக்காம அத்தனை படத்தையும் போட்டு ஒருத்தன் வீட்டை கட்டுவானா? சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க.
1: எவனாவது பிரம்மச்சாரி பையனை பார்த்து கொண்டாந்து வீட்டுல வச்சிடாத. வயசு வந்த பொண்ணு வீட்டுல இருக்குது,
2: பொண்ணை வெளியே
1: வச்சிருங்களேன். எனக்கு இந்த காதல் கீதெல்லாம் கட்டோட பிடிக்காது.
2: ஆமா, இந்த வயசுல நீங்க அதெல்லாம் பண்ணா எவனும் ஒத்துக்க மாட்டான். சரி சரி சரி, ஒரு நல்ல குடுத்தனமா கொண்டு வைக்கிறான், அவ்வளவுதானே.
3: என்ன கரெக்ட்? இவருக்கு எப்போ இங்கிலீஷ் கட்டிட்டு ஆகணும்?
2: நீங்க தமிழா?
3: தமிழ் தான்.
2: கரெக்ட். என்ன சார் கரெக்ட்? பின்ன
3: என்னப்பா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி, இங்கிலீஷ் எதுக்கு?
2: கரெக்ட்.
4: உலக அறிவு வேணும்னா இங்கிலீஷ் வேணும்.
3: எந்த உலக அறிவு தமிழ்ல இல்ல, திருக்குறள்ல இல்லாததா?
2: அதானே திருவள்ளுவர் கூட ஷேக்ஸ்பியருக்கு பெரிய தாடியா? கண்டினியூ கண்டினியூ.
3: உலக தமிழ் மாநாட்டு சொற்பொழிவை கட்டிருந்தா இவர் இப்படி எல்லாம் உணர மாட்டார்.
4: உலகத்துல இங்கிலீஷ் இல்லன்னா விஞ்ஞானம் செத்து போ.
3: உலகத்துல இங்கிலீஷ் இல்லாத நாடுகள் எத்தனையோ இருக்கு, அங்கெல்லாம் விஞ்ஞானம் செட்டா போயிடுச்சு.
4: அங்க இருந்தவனுக்கு எல்லாம் அறிவு இருக்குது. உனக்கு அறிவு இல்லையே.
3: யாருக்கு அறிவு இல்ல? புத்தி கிட்டத்தனமா பேசாதீங்க. சரி சரி, உங்ககிட்ட பாலிடிச்சு இருக்கு.
4: யாருக்கு புத்தி இல்ல? யாருக்கு புத்தி இல்ல?
3: இது அப்படி மடத்தனமா பேசினா?
4: ஐயோ ஐயோ ஐயோ, மடத்தனக்கு பேசுற பல்லுகளை உடச்சுடுவோம்.
3: ஜாக்கிரதை. அண்ணன் கிட்ட தம்பி பேச பேசாது. ஆர்த்தி மட்டும் வரும்போது அண்ணனாவது தம்பியாவதுரா.
4: சரிடா, இந்த நிமிஷத்துல நான் உனக்கு அண்ணனும் இல்ல, நீ எனக்கு தம்பியும் இல்ல.
3: அப்படித்தான் இருக்கட்டுமே, எனக்கு குடியா முடிய போயிடும்.
4: உனக்கு கொஞ்சமாவது மான ரோச வைக்க இருந்துச்சு, இப்ப வீட்டு விட்டு வெளியே போட.
3: உலகம் பறந்து கிடக்கு, பேசிட்டே இருந்தா எப்படி?
4: போயண்டா, ஏன் நிக்கிற?
3: போற. நீங்க மாத்திரம் இந்த வீட்டுல பூதம் காக்குற மாதிரி காத்துட்டு கிடங்க.
0: கொஞ்சம்
3: நின்னுங்க. அண்ணன போய் பூதங்கிறாரு. இது பூதமா?
4: சுமாரப்பா,
3: என்ன ராமலட்சுமணனா இல்ல வாரி சுக்ரீவனா?
0: கொஞ்சம்
3: ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். கமலா, என் சூட்கை சேர்த்து போய் நான் ஹோட்டல் போய் தங்கிக்கிறேன்.
0: வீட்டு விவகாரம் ஹோட்டல் வரைக்கும் போறது நல்லது இல்லைங்க.
2: அதானே சொன்ன கேளுங்க, நாலு நாள் போச்சுன்னா அண்ணன் போவாங்க, சரியா போயிடும். அது வரைக்கும் ஹோட்டல் ஏன்? எங்க வீட்டுல ஒரு போர்ஷன் இருக்கு, அங்க வந்து தங்குறது.
0: ஆமாங்க, அதுதான் நல்லது.
3: உண்மை வேண்டாம், ஹோட்டலுக்கே போறேன்.
4: ஐயோ,
3: எங்க வீட்டு போர்ஷன்?
5: ராதே உனக்கு கோபமாக தடி.
2: இலை ஹரிகிருஷ்ணா, பிரம்மச்சாரிக்கு வீடு தர மாட்டேன் நான் சொன்னேன். பிரம்மச்சாரிய குடி வைக்கிறேன்டா. அதுவும் எப்படி ஆளு? பஞ்சு நெருப்பு பத்திக்கிட்டு எனக்கு என்ன?

நான் மட்டும் தனியா வரல, ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க வீட்டுல குடி வைக்க போறேன். யாரடி அது? அப்புறமா சொல்றேன்.

யாருமே இப்ப சொல்லிட்டா படி. அதான் சொன்னது செஞ்சிட்டியே. கமலா, நீ இவ்வளவு கெட்டிக்காரியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடி. அவர் யாரு என்னன்னு விசாரிச்சு ஆளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறேன்னு சொன்னேன். அவரை குடியிருக்கவே கூட்டு வந்துட்டியே. கமலா, நான் லைப்ரரியில சந்திச்சேன்னு சொன்னேனே, அது இவர்தான். அது எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? சரி, அவர் வந்து உட்கார வையே, நான் போய் காஃபி கொண்டு வரேன்.

0: ஐயர்தையும் செஞ்சுட்டு அப்புறம் என்ன அழுக?
1: கோச்சுக்காதீங்க. நீ பாத்தீங்களா, ஒரு கையில சாவி கொத்து, இன்னொரு கையில விதாத்தம், விசிட்டிங் கார்டு. பணக்காரங்க கிட்டதான் சாவி கொத்து விசிட்டிங் கார்டு இருக்கணுங்கிறது இல்லை, எங்கிட்டையும் எப்பவும் இருக்கும். ஏன் தெரியுமா, இந்த சாவி கொத்து வியாதி இருக்கு, வலிப்பு. அது எனக்கு வந்து நான் நடு தெருவில் கிடக்கும் போது என்னை இந்த விலாசத்துல கொண்டு வந்து போனங்கிறதுக்காக தான் இது. நான் நடுத்தருவில் பல நாள் கடந்திருக்கிறேன். நடுத்தர நாராயணனுக்கு நானே பேர் வச்சுட்டது கூட இதுதான் காரணம். செய்யாத வைத்தியம் இல்லைங்க. கடைசியில ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட போனேன். அவர் சொன்னாரு, ஏ நாராயணா, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இரு, சந்தோஷமாயிரு, எந்த காரணத்தை கொண்டு சிந்திக்காத, இந்த வியாதி தன்னால போயிடுனாரு. அதனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிண்டை முடிச்சு விட்டு வேடிக்கை பார்த்து ரசித்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். பழகிவிட்டேன், விட முடியல. இன்னொன்னு தெரியுதா, 3 வருஷமா எனக்கு இந்த வியாதி வர்றதே இல்லை.
0: அப்ப எதுக்காக இன்னும் இந்த சாவி கொத்தை பயிலியா வச்சுக்கிட்டு இருக்கீங்க?
1: ஒரு பயம்தான். மறுபடியும் வந்துடுச்சுன்னா, சாவி கொத்தை கீழே வைக்கிற நேரம் பார்த்து அந்த வியாதி வந்துடுச்சுன்னா, விழுந்த வேத்தரை நான் எடுக்க வேண்டியதா இருக்குமே. வச்சுக்கிட்ட.
0: ஐயோ பாவம், இனிமே நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு கோவமே வராதுங்க.
1: ஆனா ஒண்ணுங்க, நாரதர் கழகம் தான் நன்மையில முடியும், இந்த நாராயணன் கழகமும் எப்பவும் நன்மையில தான் முடியும்.
0: தூது சொல்வாயோ, நான் எழுதல கவிர, ஏன் இந்த பிரேம் போட்டு இங்க வச்சிருக்கீங்க?
1: நீங்க எழுதல கவிதையா? இந்த கமலா நீங்களா? என்னங்க என்னங்க, இவ்வளவு தெரியாம போச்சு. ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க உட்காருங்க.
0: பரவாயில்லைங்க,
1: அற்புதமான கவிதைங்க. என்ன சாப்பிடுறீங்க?
0: பொண்ணு வேண்டாங்க.
1: இதனால வரைக்கும் உங்களை பார்த்த உடனே பெண்ணுங்கிற மரியாதை தான் இருந்துச்சு, இப்ப ஒரு பக்தியே உண்டாகுது. அம்மா அம்மா, கவிதை எழுதின கமலா வந்திருக்காங்க. அம்மா இல்ல, எனக்கு இலக்கியத்துல கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. நீங்க நம்மளை நம்புங்க, நம்பாட்டி போங்க. இந்த கவிதையை நான் 300 வாட்டி படிச்சிருக்கேங்க. அம்மா வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும்.
0: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. நான் கவிதை எழுதினப்ப ஏற்படாத ஆனந்தமும் திருப்தியும் இப்ப உண்டாகுது, எனக்கு அதுவே போதும்.
2: இன்னைக்கு இப்படி செஞ்சவன் நாளைக்கு வேற எவ்வளையாவது ஒருத்தர் இழுத்துட்டு வந்து என்னையே ஆசீர்வாதம் பண்ண சொன்னாலும் சொல்லுவேன். ஏண்டா, வேற ஒருத்தர் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு கல்யாணம் ஆன மாதிரி நாடகம் நடிக்கிறது கேவலம் உனக்கு புரியல?
0: என்ன பண்ண சொல்றீங்க? அண்ணன் தம்பி சண்டே, அண்டே அசலுக்கு தெரியணுமா? நான் தான் காது காது வச்சாப்புல அங்க தங்க ஏற்பாடு பண்ணேன்.
2: அதனால இப்ப என்ன ஆச்சு? ஏன் மானந்தாமா போச்சு? இந்த பாருமா, இவனை இப்படியே விட்டுறக்கூடாது. டேய், உன் கல்யாணத்தை உடனே நடத்த போறேன். முடிவு பண்ணிட்டேன், உனக்கும் கமலாவுக்கும் கல்யாணம்.
0: இல்லைங்க, அது கருகதை இல்லாதவா?
2: ஏமா இல்ல, அவன் என்ன பெரிய அரச பரம்பரையா? உன்ன கல்யாணம் செய்துக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கிறம்மா.
0: இல்லைங்க, என்னை விட ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் செய்துகிட்டு அவ சந்தோஷமா வாழட்டும்.
2: உன்னை விட அழகா? கமலா, ஒரு பெண்ணுக்கு முகத்துல பவுடர் இருக்கு, உதட்டுல சாயம் இருக்கு, கண்ணுல மை இருக்கு, கையில ஆபரணம் இருக்கு. ஆனா இன்னொரு பெண்ணுக்கு முகத்துல பவுடருக்கு பதிலா பொலிவு இருக்குது, உதட்டுல சாயத்துக்கு பதிலா உண்மை இருக்குது, கண்ணுல மைக்கு பதிலா இறக்க இருக்குது, கையில ஆபரணத்துக்கு பதிலா கருணை இருக்குது. இதுல எது உண்மையான அழகுன்னு சொல்லியா தெரியணும். இத பாரு, உங்க கல்யாணம் நடக்கத்தான் போகுது, நான் ஏற்பாடு பண்றேன்.
1: கமலா, அண்ணன் இப்படி சொல்லிட்டு போறாரு, நீ பாட்டுக்கு பேசாம

0: இருந்தா எப்படி?
1: என்ன என்ன செய்ய சொல்றீங்க? அவர்தான் முடிவா சொல்லிட்டு போயிட்டாரே.
0: உனக்கு தெரியாதா கமலா, நான் உன்னை காதலிக்கிறேனா இல்ல நீதான் என்ன காதலிக்கிறியா? என்ன சிரிக்கிற?
1: நீங்க என்ன காதலிக்காம இருக்கலாம், ஆனா நான் உங்களை நேசிக்கலாம் இல்லையா?
0: விளையாடாத. நீ அப்படி நினைச்சிருந்தா எங்க ரெண்டு பேர் காதலியும் தொடர விட்டுருப்பியா? நான் என்ன இத கூட புரிஞ்சுக்க முடியாதவனா?
1: ஆமா ஆமா, நான் வேறொரு பெண்ணை காதலிக்கிறேன் அண்ணங்கிட்ட நேருக்கு நேர சொல்றதுக்கு என்ன? ரொம்ப விட்டுட்டோ வாழை பிடிச்சா.
0: தெரியாதா, கடந்து குதிப்பாரு, நேர சொல்ல எனக்கு பயமா இருக்கு. நீதான் கமலா எங்க அண்ணங்கிட்ட சொல்லணும், நீ சொன்னாதான் கேப்பாரு. ஆண்டவன் மேல வார்த்தை போடுற மாதிரி நினைச்சு நான் எல்லா வார்த்தையும் உன் தலை மேல போட்டுட்டேன்.
1: தலை மேல கல்ல தூக்கி போட்டுட்டு வார்த்தை போடுறேன்னா எப்படி?
0: கமலா கமலா கமலா கமலா, நீதான் கமலா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்.
1: நான் உங்களுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சா நீங்க எனக்கு என்ன பரிசு தருவீங்க?
0: என்ன வேணா தர்றேன்.
1: என்னையே தர என்ன சொல்றீங்க?
2: சாதாரணமா சாப்பிடுற விஷயத்திலேயே அவங்க உங்க இஷ்டத்தை பாக்கும்போது, காலம்பூர சேர்ந்து வாழ்க்கை நடத்த வேண்டிய கல்யாண விஷயத்துல அவங்க உங்க இஷ்டம் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லையா?
3: ஓஹோ, புரியுதுமா புரியுது. உன்ன கல்யாணம் செய்யறதுக்கு அந்த துரைக்கு இஷ்டம் இல்லையா?
2: இஷ்டம் இல்லையா? அவரு என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்குவார கண்டிப்பா சொல்லிட்டாரு. ஆனா எனக்குத்தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை.
3: உனக்கு இஷ்டம் இல்லையா?
2: முதலாளியோட தம்பிங்கிறதுனால அவர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சகஜமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நான் அவரை நேசிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை.
3: உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா நான் கட்டாயப்படுத்த மாட்டேம்மா. பாரு புத்திசாலி, அவளுக்கு உன்னை பிடிக்கலையா? வேற எந்த பொண்ணுக்கு தான் உன்னை பிடிக்க போகுதோ, உனக்கு எப்பதான் கல்யாணம் நடக்க போகுதோ,
2: அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க.
3: நிச்சயமா.
2: அப்போ நான் கூப்பிடுற இடத்துக்கு நீங்க வரணும், நான் காட்டுற பொண்ணு நீங்க பாக்கணும், நான் நிச்சயம் பண்ற பொண்ணுக்கு நீங்க சம்மதம் கொடுக்கணும். என்ன?
3: சரிமா.
2: அவங்கள பொண்ணு பார்க்க எப்ப சார் வர சொல்லல?
3: நாளைக்கே வர சொல்லு.
2: சரி. இவ்வளவு சிம்பிளா சம்மதத்தை வாங்கிட்டீங்க ராதா. ஆண்களுடைய மனோதத்துவமே அதுதான், அவங்க சத்தம் போட்டு ஊரை கூட்டுறதுக்கு முன்னாடி நாம ஊரை கூட்டிடணும். தன்னாலே இறங்கி வந்துருவாங்க. அப்புறம் மாதண்டி உன் நெடுப்பு.

0: அருணாதேவி இருக்காங்களா?
1: அருணாதேவி தான் பேசுறேன்.
0: நான் கமலா பேசுறேன். நான் எழுத வச்சுக்கிட்ட தொடர் நாவலுக்கு நல்ல விஷயம் கிடைச்சு போச்சு.
1: அப்படியா? வெரி குட். எப்ப எழுத ஆரம்பிக்க போறேன்?
0: அடுத்த வாரத்திலிருந்தே எழுதுறேன்.
2: ராதா, வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் வேணும். இனிமே என் லட்சியம் கதை எழுதுறதா? ஆமா, பத்திரிகையில நான் தொடக்கதை எழுத போறேன். அஞ்சுகம் பத்திரிகை இல்லையா? என்ன கதடி? என்ன கதை? ரெண்டு தோழிகள் ஒருத்தனை காதலிக்கிறாங்க. ஒருத்தி இன்னொருத்திக்காக காதலை விட்டு கொடுத்துட்டு அவரை அவளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடுற. தியாகம் பண்ண பொண்ணு அனாதாசிரமத்துல சேர்ந்துருவா, இல்லன்னா ஒரு நர்சா போயிடுவா. யூஷுவல் வழக்கமான கதை.
0: வழக்கமான கதையா? இல்லடி, இல்ல.
2: வழக்கமான கதை இல்லையா? அப்பா, அவ என்னதான் செய்யறா?
0: தொழிற்காக தன் காதலை விட்டு கொடுத்தவ தொடர்ந்து அவரையே காதலிக்கிறார். அவரே அவளால மறக்க முடியல. அப்புறம் அவரையே தானும் மனசால கணவனா வரிச்சிட்டா.
2: இன்னொருத்தவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பிறகு இவளும் அவரையே கணவனா வரிச்சா, அது எப்படி?
0: அப்படி நினைச்சு அவளுக்குள்ளேயே ஒரு கற்பனை வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுட்டா.
2: ஓஹோ, இது ரொம்ப புதுசா இருக்கடி. அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு.
0: இப்போ தாமரை இருக்கே, அது சூரியனுக்கான கற்பனை பண்ணிக்கிட்டு சூரியன் உதயமாகும் போது மலருது. சூரியன் போற திசையெல்லாம் அதன் திரும்புது. சூரியன் மறைஞ்ச உடனே தன்னுடைய இதழ்களை தானே மூடிக்குது. அந்த மாதிரி சூரியனுக்கு தாமரை சாதாரணமா இருக்கலாம், ஆனா தாமரைக்கு சூரியன் தான் எல்லாம்.
2: அப்புறம் அப்புறம் அப்புறம் கதையை சொல்ல.
1: ஆஹா, முன்கு

0: எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் கதை படிக்கும்போது இன்ட்ரெஸ்டே இருக்காது. இப்ப சொல்லாட்டி போய வார வாரம் பத்திரிக்கையில வரும்போது நானே படிச்சுக்கிறேன்.
1: பிரமாதங்க, ரொம்ப பிரமாதம். கதையை ஆரம்பிச்சிருக்கிற விதமே அமக்கணுங்க. கதாநாயகி பங்கஜம் அது கேரக்டர். என்ன குணாதிசயங்க அவளுக்கு, துக்கம் தொண்டை அடைக்கும் போது மடமடன தண்ணியை குடிச்சிடறா, கடகடன்னு சிரிச்சுடுறா. ஆஹா, அற்புதமான பாத்திர படைப்புங்க. ஏங்க, அன்னாட வாழ்க்கையில நம்மளும் வருத்தமா இருக்கும் போது மடமடன தண்ணியை குடிச்சு கடகடன்னு சிரிச்சுட்டா எல்லாம் சரியா போட்டு போடுறது. இன்னொரு அது எப்படி, சிரிப்புக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்களே, அது இன்னும் அமக்கலாம். சிரிப்பு ஒண்ணுதான், விலை கொடுத்து வாங்க முடியாது, கடன் வாங்க முடியாது, இரவல் வாங்க முடியாது, திருட முடியாது. இல்லைங்க, இதே மாதிரி எல்லா வாரம் எழுதணும். தாமர நெஞ்சம், உங்களுக்கு தான் எவ்வளவு ரசிகர்கள். எனக்கு பொறாமையா கூட இருக்குங்க. உலகத்திலேயே நான் ஒருத்தன் தான் உங்களுடைய ரசிகர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் தான் பாக்கியசாலி, மத்தவங்க உங்களுக்கு காகிதம் தானே எழுதுறாங்க. நான் உங்களை நேரா கண்டு பேசுறேனே, பாராட்டுறேன்.
0: உண்மையை சொன்ன நான் தான் பாக்கியசாலி.
1: நீங்களா?
0: ஆமா, உங்ககிட்ட என் கருத்துக்களை பரிமாறிக்கிறதுல எனக்கு ஒரு இன்பம் இருக்கு. உங்களோட பழக பழக நானும் பல தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டேன். நம்முடைய நட்பு எப்பவுமே இதே போல நீடிச்சிருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நான் தானே பாக்கியசாலி?
1: இல்லைங்க, நான் தான் பாக்கியசாலி, நான் தான் பாக்கியசாலி.
2: சரி, இப்ப நான் வந்தது இதை பத்தியோ, நீ எழுதுற கதையை பத்தி, நான் எழுதுற கதையை பத்தி. என் கதை பிடிக்கலையா, தொடக்கதையை சீக்கிரம் முடிக்க போறேன், இல்ல கருத்தை நெரிக்கோ அப்படின்னு கேட்க போறியா? குறும்புக்காரி கமலா, நீ எழுதுற கதையில பல இடம் எனக்கு புரியவே இல்லை தெரியுமோ. பழைய சம்பவங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு படிச்சாதான் இந்த வார சிதழில் இருக்கிற கதை புரியும்னு நினைக்கிறேன். ராதா, படிக்கிற நேர்களுக்கு சில இடங்கள் பிரிஞ்சும் புரியாம இருக்கிறதா நல்லது. அப்பதான் அடே அப்பா பெரிய எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பெரிய எழுத்தாளர்னே ஒத்துக்கிறேம்மா. இருந்தாலும் கதையை பூரா நான் புரிஞ்சுக்கிறேன். கையெழுத்து பிரதி வச்சிருப்பிய, அத கூட படிச்சுட்டு கொடுத்துடுறேன்.
3: ஓ, தாராளமா படியே. அப்போ நீயே என்னுடைய ரசிகை ஆயிட்டு ரெண்டு தடவை படிக்கிறியே?
2: ரெண்டு தடவை என்னடி, திருப்பி திருப்பி படிக்க போற புரியற வரையில.
4: அன்று வெள்ளிக்கிழமை, பெண்களுக்கே உருத்தான மங்கள நாள். அந்தி சாயும் மாலை நேரத்தில் பங்கஜம் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறாள். மனம் கமழும் மல்லிகையை தலைநிறைய சூடிக்கொண்டு நெற்றியிலே திலகமிடுகிறாள். தான் காதலித்த அவன் இப்பொழுது வேறொருத்திக்கு மாலை சூடியிருந்தும் அவனை மறக்க முடியாத அவள் அவனை தன் கணவனாகவே மானசீகமாக வருத்துக் கொண்டிருக்கிறாள். தானாகவே சுவீகரித்துக் கொண்ட மனைவி என்ற உரிமையுடன் அவனை நமஸ்கரிக்கிறாள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை அவள் தனது கடமையாகவே செய்து வருகிறாள். இதில் அவள் அடையும் சந்தோஷம் தாமரையின் சந்தோஷத்திற்கு ஒப்பானது. அவனை தன் கணவனாகவே மானசீகமாக வரித்துக் கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமஸ்கரிக்கிறாள். வெள்ளிக்கிழமை அப்பா, இன்னைக்கு சாயந்தரம் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம்.
0: என்ன மன்னிச்சிரு கமலா, உன்னை போய் சந்தேகப்பட்டேன் பாரு.

0: சுவாமி படத்துக்கு நமஸ்காரம் பண்றதா இருந்தா ரூம் கதவை தாழ் போட்டுக்குவானே.
1: கமலா, கமலா, கமலா, என்ன இது?
2: என்ன
1: அக்கறமா இருக்குது? நீங்க இப்படி செய்யலாமா?
2: என்ன செஞ்சேன்
1: பாருங்க, கொஞ்சம் கூட வேண்டாம். நீங்க
2: அழாமே விஷயத்த சொல்லுங்க.
1: கதாநாயகி பங்கு எப்படி செய்யலாமா?
2: கதையே சொல்றீங்களா?
1: நினைச்சு பங்கஜ ஒரு வாழ்க்கை நடத்துறா, அது எப்படி அது ஒப்புக்க முடியும்?

0: அப்போ அந்த கேரக்டர் செஞ்சது தியாகமா? போச்சு போச்சு, கேரக்டர் போயிடுச்சு, பங்கு கேரக்டர் போச்சு.
1: அதுக்கே இப்படி வருத்தப்படுறீங்க? அது வெறும் கதை தானே.
0: கதையா? கதையா? காவியம் அப்படிப்பட்ட காவியத்துல வர்ற கேரக்டர் மேல இப்படிப்பட்ட கலந்தத்தை கற்பிக்கலாமா? யாரும் கேட்டபடி செஞ்சீங்க. போச்சு.
1: மிஸ்டர் நாராயணன் எவ்வளவோ முயற்சி செய்து பங்கஜித்தால அவரை மறக்க முடியல. வேற என்ன செய்வா? மனசால அவரையே கணவரா வரிச்சிட்டா. வெறும் கற்பனை வாழ்க்கை தானே. தனக்கு கிடைச்சது காணல் நீர் வாழ்க்கை தான் அவளுக்கு தெரியாம இல்லை. இருந்து அந்த கற்பனை வாழ்க்கையிலேயே ஒரு அற்ப சந்தோஷத்தை அடைய நினைக்கிறா. அவளுடைய குண விசேஷம் அப்படி, பாத்திர படைப்பு அப்படி.
0: சரி, கதாநாயகனுடைய உருவத்தை மனத்துக்குள்ள வச்சுக்கிட்டோம். தம் பெட்டிக்குள்ள போட்டோ வச்சுக்கலாமா? உள்ளத்தை எடுத்து வச்சுக்கிட்டான். உடம்பை எடுத்து வச்சுக்கலாமா? அந்த போட்டோ எடுத்து வெளியே போட்ட வேண்டிதானே.
1: அவரை கணவரா வரிச்சதுல தப்பு இல்லைன்னா பெட்டிக்குள்ள போட்டோவை வைக்கிறதுல தப்பு என்ன இருக்கு? அதுதானே என் கேரக்டர். நான் எழுதிக்கிட்டு இருக்கிற கேரக்டர் பெட்டிக்குள்ள போட்டோ.

0: எலும்பு முடிச்சு போச்சு எனக்கு. கமலா உடனே போய் டாக்டர் போன் கொடுத்தோம். போ போ சீக்கிரம் போம்மா எழுந்திரு.
1: சின்ன குழந்தை மாதிரி ஊஞ்சல் ஆடிட்டு காலை வச்சுட்டு வந்து நிக்கிறிய.
2: ஐயோ நான் எங்க நிக்கிறேன், கால கட்ட போட்டுட்டு உட்கார்ந்து இருக்க. ஜோக் அடிக்கிறியம்மா?
1: கமலா எப்போ நீயே இருக்கு தேவசீரமர் ஆயிட்ட பாத்தியா?
2: போது போது விளையாடு.
1: கமலா அந்த போட்டோவை நாம எப்ப எடுத்துக்கிட்டோம் உனக்கு நினைவு இருக்கா? நாம ரெண்டு பேரும் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு சமயம் என் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாத நெருக்கடி ஏற்பட்டு போச்சு. அப்ப என் படிப்பு கெட்டு போக கூடாதேன்னு அவசர குடிக்க மாதிரி உனக்கு கட்ட வச்சிருந்த சம்பள பணத்தை எடுத்து என் பேர்ல கட்டி என் பேரை அடிக்காம நீ காப்பாத்திட்ட.
2: அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என் பேரை எங்க லிஸ்ட்ல இருந்து அடிச்சிட்டு வாங்களோன்னு பயந்து உன் பாட புஸ்தகங்கள் எல்லாம் வித்து என் சம்பளத்தை கட்ட பார்த்து அந்த பணமும் பத்தாதுங்கிற நிலைமை வந்த உடனே உன் படிப்பையே நிறுத்திக்கிட்டு காலேஜ்ல நீ கட்டிருந்த டிபாசிட் பணத்தை திருப்பி வாங்கி அதையும் சேர்த்து என் காலேஜ் லிஸ்ட நீ கட்டிட்டு
1: அது உனக்கு தெரிஞ்சு போய் என்னை கண்டபடி திட்டு. அப்ப எடுத்துக்கிட்ட போட்டோ இல்ல, நீ ஒண்ணு செஞ்சு பதிலுக்கு நான் ஒண்ணு செஞ்சு சரியா போச்சு.
2: இல்லடி நான் உனக்காக பணத்தை தான் கட்டினேன், ஆனா நீ எனக்காக உன் படிப்பையே பலி கொடுத்துட்ட. என்ன கடன்காரி ஆக்கிட்ட, மேல மேல என்னையே கடனாளி ஆக்கிட்டு வர. இதையெல்லாம் நான் எப்ப திருப்பி கொடுக்க போறேன்?
3: சரிதா போடி.
2: இதெல்லாம் வட்டி முதலமா சேர்த்து வச்சு திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டம் வந்துருச்சு. தியாகம் பண்றதுக்கு உன்னால மட்டும்தான் முடியுமா?
4: என்னடி யோசனை பண்ற
1: கமலா?
4: சொல்லு என்ன, என்னடி அப்படி பாக்குறேன்?
1: கமலா அவருக்கு சின்ன காரியமா இருந்தாலும் தானா செஞ்சுக்க தெரியாது.
4: மைனஸ் சார் சொல்றியா?
1: ஆமா, ஒரு நிமிஷம் நான் பக்கத்துல இல்லைனாலும் அவர் தவிச்சு போயிடுவாரு. இப்போ கால் உடிஞ்சு நான் மாடிக்கு போக முடியாத நிலைமையில இருக்கேன் இல்லையா? அதனால கொஞ்ச நாளைக்கு நீ மாடியிலே இரு, நான் கீழே இருக்க.
3: நீ என் ஸ்தானத்துல இருந்து அவரை கவனிச்சுக்கோ.
4: என்னடி சிரிக்கிற?

0: குட் மார்னிங். என்ன எப்படி இருக்கு இன்னைக்கு காலகட்டம் பிரிச்சிடலாமா? இன்னும் வலி இருக்கா?
1: ஆமா டாக்டர், தாங்க முடியல.
0: ஏன் டாக்டர் இப்படி? இன்னொரு எக்ஸ்ரே எடுத்து பாப்போமா?
1: ஐயா, எக்ஸ்ரே எல்லாம் ஒண்ணு வேண்டாம், கொஞ்ச நாள் ஆனா அதே சரியா போயிடும்.
0: நார்மல் கண்டிஷன்ல இப்பவே சௌரியமா போயிருக்கணும் இல்ல?
2: ஆமா, இதுக்கு ரெண்டு வாரம் ஆகட்டும், பிறகு பிரிக்கலாம்.
1: ஐயோ, ரெண்டு வாரம் பத்தாது டாக்டர், ஒரு ரெண்டு மாசம் போட்டோம். டாக்டர் சொல்ற மாதிரி கேளு, நீ டாக்டர் அவர் டாக்டர், ஆனா கால் என்னதாச்சே?
2: சரி சரி, இதுக்கு ரெண்டு வாரம் போகட்டும், பிறகு வந்து பாக்குறேன்.
0: கமலா, கமலா,
1: என்ன மைனஸ் சார்?
0: நேற்று 10,000 பணம் கொடுத்தேனே, எங்க வச்ச?
1: இந்த பெட்டிக்குள்ளதான் வச்சேன்.
0: வச்சிருந்தா எங்க போடும்? பணத்தை காணாம.
1: பணத்தை காணலையா?
0: என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற?
1: உன்னை
0: இந்த வீட்டிலேயே தங்க வச்சு நான் மேலும் மேலும் நஷ்டப்பட தயாரா இல்ல? போவலியே,
1: என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க?
0: அது நீ கேட்க வேண்டிய தேவையில்லை. அவங்க அவங்களோட உண்மையான குணம் புரியுது. இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல தங்க அனுமதிக்க
1: மாட்டேன்.
0: வெளியே போக போறியா இல்லையா? அவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தரத்துக்கு முன்னாடி மரியாதையா போயிடு.
2: வெளியே போனோம், எனக்கு வேண்டியது இதுதான். வீல் சேரை விட்டு எழுந்து ஓடி வந்து நீ என்ன தடுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பணம் இதோ இருக்கு. கமலா, என்ன மன்னிச்சிருமா?
0: ராதா, இப்ப சொல்லு, கால் குணமாகல, நீ ஏன் நாடகம் ஆடிட்டு இருந்த? சொல்லு. ஏன் மௌன சார்? நான் சொல்றேன், என்னை கண்டா உனக்கு பிடிக்கல, நீ என்ன வெறுக்கிற, என் கூட வாழ்க்கை நடத்த உனக்கு இஷ்டம் இல்லை. என்ன காரணம்?
1: அப்படி நடிச்சேன், என் மனசை கல்லாக்கிக்கிட்டு என்ன நீங்க வெறுக்கிற மாதிரி நடந்துகிட்டேன். தாமரை நெஞ்சம் தொடர் கதையில வர பங்கஜம் பாத்திரத்தை பார்த்து நீங்க அடிக்கடி அனுதாபப்படுவீங்க இல்லையா? நானும் அந்த பங்கஜத்தை பார்த்து அனுதாபப்பட்டேன். அதனுடைய விளைவுதான் இது. அந்த பங்கஜம் பாத்திரம் வேற யாரும் இல்லை, கமலாவே தான். பங்கஜம் தன் தோழிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாளே, அந்த தோழி நான் தான். அந்த கதாநாயகன் நீங்க தான். இதையெல்லாம் அப்பவே புரிஞ்சுக்காத பாவியா இருந்துட்டு.
0: கமலா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா இருந்திருக்கிறேன், என்ன மன்னிச்சிருமா?
1: எனக்கு தெரியும் மைனர் சார், நீங்க என்ன காதலிக்கல, அந்த எண்ணத்தோட நீங்க என்னோட பழகனதில்லை. நான் தான் உங்களை காதலிச்சேன், அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க பாவம்?
0: எனக்கு தெரியாம என்னென்னவோ நடந்திருக்கு.
1: நாங்க வாழ்நாள் புறாவும் வேதனைப்பட்டுகிட்டே வாழணுங்கிறதா உன் எண்ணமா?
0: நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா எங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியாதம்மா.
1: நீ ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு எங்களையும் நிம்மதியா வாழ வைக்கும் போதுதான் நீ செஞ்ச தியாகத்துக்கே ஒரு மதிப்பு, நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன். சொல்லு கமலா, சொல்லு.
0: சொல்லுமா.
1: என்ன காரணமா வச்சு நீங்க வேதனை படுறத நான் விரும்ப மாட்டேன், அதுக்கு ஒரு காலம் இடம் கொடுக்க மாட்டேன். உங்க முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியா?
0: சொல்லு கமலா, சம்மதிக்கிறியா? சொல்லுமா.
1: ஓ எஸ், தாராளமா. நீங்க யாரு தேர்ந்தெடுத்து என் முன்னால கொண்டு வந்து நிறுத்தினாலும் எனக்கு சம்மதம்.
3: இதை விட ஒரு ஆனந்தமான செய்தி இருக்கவே முடியாது. இன்னைக்குதான் ராதா என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு புனிதமான நாள். கமலாவை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு என்ன கேட்டப்போ எனக்கு ஏற்பட்ட ஆனந்தம் 1 கோடி ரூபாய் என் முன்னால வச்சிருந்தா கூட எனக்கு கிடைச்சிருக்காது. ஏன் தெரியுமா? கமலாவே நான் சாதாரணமா நேசிக்கிறேன்.

0: கிளவுன்னு சொல்லுவாங்களே அந்த ரகம்.
1: அப்படியா?
0: விளையாட்டுலாமா? இங்க பாத்தியா
1: என்ன இதெல்லாம்?
0: அத்தனையும் கடிதங்கள், லவ் லெட்டர்ஸ்.
1: கமலா காஃபி எழுதுன கடிதங்களா?
0: ஆமா ராதா, என்னையும் ஒரு பொண்ணு காதலிப்பானாங்கிற பயம் உள்ளுக்குள்ளேயே உரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம யாரும் வேணா காதலிக்கிறாங்கிற தைரியம் உந்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால எப்பப்ப கமலாவுக்கு எழுதலாம்னு தோணுதோ அப்பப்ப மடமடமடன்னு எழுதிடுவேன்.
1: ஆனா ஒரு லெட்டர் கூட கொடுக்கவே இல்லையா?
0: எப்படி கொடுக்க முடியும்? ஒருவேளை இதனாலேயே அவங்களுக்கு என் மேல வெறுப்பு ஏற்பட்டு போனா வெளியே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா? அந்த அதிர்ச்சி என்னால தாங்க முடியுமாமா? எனக்கும் அவங்களுக்கு இருக்கிற இலக்கிய தொடர்பு, ஒரு கலைஞனுக்கும் ரசிகனுக்கும் இடையே உள்ள அந்த புனிதமான தொடர்பு கூட அறுந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லித்தாமா லெட்டரை எழுதி எழுதி அவங்க கிட்ட கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு ஒரு திருப்தியோட அந்த கம்பியில குத்தி குத்தி வச்சிடுவேன். அது மாத்திரம் இல்லம்மா, எந்த விதமான அதிர்ச்சிக்கும் என்ன ஆளாக்கிக்க கூடாது.
2: ஓஹோ, கதை எழுதுறீங்களா? ஐ அம் சாரி, இப்போ நான் தொந்தரவு பண்ணக்கூடாது.
1: இந்த இதழோட கதையை முடிக்க போறேன்.
2: அப்படியா? இதை பாருங்க, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கதையை பத்தி எதையுமே முன்கூட்டி கேட்டதில்லை. கடைசி இதழ்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, கதை எப்படி முடிக்க போறீங்க? கதாநாயகி பங்கஜத்துக்கு என்ன முடிவு கொடுக்க போறீங்க?
3: பங்கஜம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுறா.
2: கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுறாடா? பங்கஜமா ஒரு காலம் சம்மதிக்க மாட்டான்.
3: ஏன் அப்படி சொல்றீங்க?
2: அதான அவ கேரக்டர். என்னடா நம்ம கற்பனை பண்ணி உருவாக்குற ஒரு பாத்திரம் எப்படி எல்லாம் நடக்கணுங்கிறது இவன் சொல்றா பாக்குறீங்களா? அந்த கேரக்டருடைய குணாதிசயத்தை அணு அணுவா ரசிச்சவங்க நான். சம்பிரதாயப்படி கதையை மங்களகரமா முடிக்கிறோங்கிறதுக்காக மேல கொட்டி நீங்களே தாலியை கட்டிடாதீங்க. இது பாருங்க, மனசால ஒருத்தனை காதலனா நினைச்சாரு, கடைசி வரைக்கும் அவனை கணவனா பூஜிக்கிற நாடுங்க நம்ம நாடு. ஆனா பங்கஜர்கால இதுக்கெல்லாம் மேல போயிட்டான், அவனை கணவனாவே வரிச்சிட்டான். அப்படி இருக்கும்போது அவன் உள்ளத்துல இன்னொரு புருஷனுக்கு இடம் கொடுக்கலாமா? இது பாருங்க, எப்படியாவது கதையை முடிக்கிறோங்கிறதுக்காக பங்கஜத்துக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாதீங்க. அவனை தன் கணவன் நினைச்ச ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவனுக்கு நமஸ்காரம் பண்றாள், அவளுக்கு இன்னொரு கல்யாணமா? இந்த நாட்டுல ஒரு பொண்ணுக்கு ரெண்டு கல்யாணமா?
3: வேற எப்படித்தான் அவளுக்கு முடிவு கொடுக்கறது?
2: முடிவுதானே, சோகத்துல தாங்க மனுஷன் சொக்கி போறான். நெஞ்ச உருக்குற முடிவைத்தான் ரசிக நெஞ்சிலேயே நிறுத்திக்கிறான். கதாநாயகி சோகத்துல தவிக்கும் போதுதான் சொந்த சகோதரி தவிக்கிறவாரு நினைச்சு அந்த பாத்திரத்தோடவே ஐக்கியமாயிடுறான் வாசக. ஐடென்டிபிகேஷன் வித் த கேரக்டர். அந்த கேரக்டருக்கு சரியான முடிவு டிராஜடி தாங்க. பங்கஜன் கேரக்டர் சாகணும்.
3: கரெக்ட், பங்கஜம் சாகத்தா வேணும். அவளை சாகடிச்சிடுறேன். ஹலோ, யார் பேசுறது?
1: என்ன கமலா, வரும் வரும்னு எதிர்பார்த்து உட்கார்ந்துகிட்டே இருக்க, இன்னும் காணோம். என்ன ஆச்சு, எழுதி முடிச்சிட்டியா?
3: எழுத ஆரம்பிச்சிட்டேன், நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு.
1: அங்கிருந்தா உன்னால எழுத முடியாது, ஏதாவது வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒண்ணு செய்ய, நேரா எங்க வீட்டுக்கு வந்துரு. ட்ரெஸ் இல்ல, வீட்டை சொல்றேன். நான் கூட வீட்டுல இருக்க மாட்டேன், ஒரு வேட்டி விஷயமா வெளியே போறேன், திரும்பி வர நேரம் ஆகும். வீட்டுல வேற யாரும் இல்ல, பையன் மட்டும்தான் இருப்பான். சௌகரியமா உட்கார்ந்து எழுதலாம்.
4: இந்த பாரு, தொடர்கிறத பிரமாதமா போய்கிட்டு இருக்கு. இது லாஸ்ட் இஷ்யூ, இன்னும் பிரமாதமா இருக்கணும். என்ன?
3: சரிங்க.
2: வணக்கம்
1: தம்பி. நான் இந்த ரூம்ல உட்காந்துட்டு கதை எழுத போறேன், யார் வந்து கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்லிட்டு.
2: சரிம்மா.

0: மிஸ்டர் நாராயண் வீட்ல இருக்காரா?
1: கமலா, நீங்களா? என்ன விஷயம்? தாராளமா பேசலாம். என்ன போற கட்டி தாங்கிற பூரம் இங்க இல்ல. ஆமா, நம்ம இஷ்டத்துக்கு பேசிட்டுலாம்.
0: என் கதைய முடிக்கிறதுக்கு முந்தி யார்கிட்டயாவது மனவிட்டு பேசணும்னு தோணுச்சு. உங்களுக்கு போன் பண்ணேன். கதையோட கடைசி அத்தியாயத்தை எழுதிக்கிட்டு இருக்கேன், படிக்கிறேன். கேக்குறீங்களா?
1: என்னங்க கரும்பு தின்ன கூலி வேணுமா? பரீட்சைக்கு முன்னால கேள்வித்தாள் வெளியானா எவனாவது வேண்டான்னு சொல்லுவானா? படிங்க, கேக்குறேன். எப்படி, நான் சொல்ல முடியுது தானே?
0: ஆமா ஆமா, படிக்கிற, கேளுங்க. தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தோடு வந்த பங்கஜித்தின் மேஜை மீது 12 தூக்க மாத்திரைகள்.
1: ஏங்க, சாகிறதுக்கு 12 மாத்திரை போறீங்களா? அப்புறம் சொல்லுங்க.

0: தன்னுடைய மரணத்திற்கு வேற யாருமே காரணம் இல்லைன்னு ஒரு லெட்டர் எழுதி மேஜை மீது வைத்து அதன் மீது பேப்பர் வைத்து வைக்கிறாள்.
1: வழக்கமான விஷயம் தான். ஆனாலும் அந்த மாதிரி லெட்டர் உன் அவசியம் தேவைதாங்க. இல்லைன்னா அனாவசியமா மத்தவங்களை பாதிக்கும் இல்லையா?
0: முதல் மாத்திரையை கையில் எடுக்கிறாள், பார்க்கிறாள். வட்ட வடிவமான இந்த மாத்திரை எவ்வளவு அழகா இருக்கு.
1: என்னங்க, எல்லாரும் நிலவு வர்ணிப்பாங்க, நீங்க மாத்திரையை வர்ணிக்கிறீங்க?
0: வாயில் மாத்திரையை போட்டுக்கொண்டு தண்ணீரை குடிக்கிறாள். பங்கஜம் தனது யாத்திரையை தொடங்கி விட்டாள்.
1: என்னங்க அது சத்தம்?
0: அவளையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்த பூனை மாத்திரை சாப்பிட வச்சிருந்த தண்ணி தம்ளரை தட்டி விட்டுருச்சு. தம்ளரை தட்டி விட்டுட்டா அவ சாவை தடுத்து நிறுத்திட முடியுமா என்ன?
2: கதையில தான் பூனை வந்துச்சுன்னு சொன்னாங்க. மாத்திரை சாப்பிட வச்சிருந்த தண்ணி தம்ளரை பூனை தட்டி விட்டா. கதையா இருந்தா சத்தம் எப்படி போன்ல கேக்கும்? வீட்டுல இருந்து பேசுறாங்க கேட்டப்ப என்னமோ சமாளிச்ச மாதிரி தெரிஞ்சது.
0: கதைய முடிச்சிட்டு
1: முடிச்சிட்டீங்களா? போன எக்கட வச்சிடாதீங்க.
0: இன்னொரு முக்கியமான விஷயம், அது சொல்ற வரைக்கும் போனை கீழே வைக்கவே மாட்டேன். அந்த பங்கஜம் வேற யாரும் இல்ல, இந்த கமலாதான் அந்த பங்கஜம்.
1: கமலா, என்ன காரியம் செய்தே கமலா?
0: எனக்கு ஒண்ணுமே இல்ல. குழந்தைங்க இங்க மாட்டேன், நான் சாகவே மாட்டேன். உங்களுக்காக நான் வாழ்ந்தே ஆகணும். நான் சாக மாட்டேம்மா.

பாமா பிலிம் சாரின் தாமரை நெஞ்சம் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்டீர்கள். இசை எம் எஸ் விஸ்வநாதன். கதை வசனம் இயக்கம் கே பாலச்சந்தர். இதில் நடித்தவர்கள் ஜமுனி கணேசன், நாகேஷ், மேஜர் சுந்தர் ராஜன், சரோஜா தேவி, வாணிஸ்ரீ, எஸ் என் லக்ஷ்மி ஆகியோருடன் பலர். ஒலிப்பதிவு டி லக்ஷ்மி, டி வி ரகுநாதன். வானொலி வடிவம் சாரதா ஜம்புநாதன், எம் ராதாகிருஷ்ணன்.

0: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: அத்தை மாமா, எங்கம்மா யாரையும் காணோம்?
1: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
2: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
1: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்ணுறது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவேன், எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்லை பார்த்து தலை சுத்தி போறதுக்கு காரணமே நீ தான்.

0: எல்லாரையும் காணோம். இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா. எங்கம்மா என் கண்ணுக்கு யாரும் தெரியல?
1: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு லைட்டு டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு லைட்டு டிவி ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

0: நேரம் 2:01 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் வித் மீ ஆர்ஜே கவிதா. ரெயின்போ மெலடிஸ்ல அடுத்த அரை மணி நேரத்துக்கு உங்களுக்காக சூப்பரான பாடல்கள்லாம் வந்து பிளே பண்றதுக்காக வந்திருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் வருஷம் 16 படத்துக்காக பி சுஷீலா அண்ட் குழுவினர் சேர்ந்து பாடின பாட்டு வாலியோட வரிகள்ல இளையராஜாவோட இசையில வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.
1: பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்
2: சென்னை.

நேரம் 2:12 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ 91.4 ரெயின்போ மெலடிஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. ராஜாதி ராஜாதி ராஜா படத்துக்காக மனோகன் சித்ரா வாய்ஸில், பிரேசுடனோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் பாட்டு கேட்டு முடித்தோம். ரெயின்போ மெலடிஸில் அடுத்ததான் வந்து வெற்றி விழா படத்துக்காக பாட்டு வந்துட்டுருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சித்ரா சேர்ந்து பாடின பாட்டு, வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில். ஸ்டேடியூன் இது ரெயின்போ எஃப்எம் 104. இங்கே எல்லாமே சமதுல்லு.

0: என்ன
1: சார் வீடு தெரிஞ்சீங்களே கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட், வா சுருதி போலாம்.
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக் எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்ற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால
1: வெட்டுறேன். நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெற்றியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

நேரம் 2:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் தான் கேட்டுருக்கீங்க. ரெயின்போ மெலடிஸில் அடுத்ததாக சந்தன காற்று படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸில் வெங்கடேஷோட வரிகளில் சங்கர் கணேஷோட மியூசிக்கில் பாட்டு வந்துட்டுருக்கு. ஸ்டேடியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

நேரம் 2:26 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி வந்து ரெயின்போ மெலடிஸ் தான். ரெயின்போ மெலடிஸோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியாக, நிறைவு பாடலாக வைகாசி பிறந்தாச்சு படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: 2.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 2:30. இனி தொடர்வது NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. தமது உயிரையும் பொருட்படுத்தாது ஃப்ளை துபாய் விமான பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சானின் தீரத்திற்கு நாடே தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் வர்த்தக அமைச்சர் திரு நிக்கோலஸ் ஃப்ராசியருடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 12 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார வாகனங்களை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 8.26% உயர்ந்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள 16 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்களை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி மாநிலம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் படகு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த நேத்ரா குமணனுக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் குத்துச்சண்டை 65 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வின் ஹூடா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் செபக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மகப்பேறு மருத்துவர் ஹவினா தங்கமணி அவர்கள். டாக்டருக்கு ஒரு சூப்பரான வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம்.
0: ரொம்ப நன்றி. ரொம்ப வந்து அமைதியாக வந்து அமர்ந்திருக்கீங்க. நிறைய கேள்விகள் உங்களுக்காக இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நேரலை நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால வந்து டாக்டர்கிட்ட நீங்களும் பேசலாம், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். கருத்தடை பற்றி தான் இன்றைக்கி வந்து நிகழ்ச்சி இருக்க போகுது. 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986003 8 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட பேசலாம். 2986003 8 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட பேசுங்க. 044 முன்னிணைப்பை வந்து மறந்துடாதீங்க. ஸோ டாக்டர், இப்போ வந்து நம்ம கருத்தடை பற்றி தான் வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இப்போ வந்து கருத்தடை அப்படின்னா என்ன, அது ஏன் வந்து பெண்களோட உடல் நலத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது, குடும்ப நலத்துக்கு ஏன் முக்கியமானது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லுங்கள் டாக்டர்.
1: நம்மளை நிறைய பேருக்கு கான்ட்ராசெப்ஷன் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா ப்ரெக்னென்சியை ப்ரிவென்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படிதான் நினைக்கிறோம். பட் அதையும் தாண்டி கான்ட்ராசெப்ஷனுங்கிறது ஒரு ஃபேமிலி பிளானிங், அதாவது ஒரு பெண் வந்து தங்களுக்கு எப்போ ப்ரெக்னென்சி வேணும், தங்களோட குழந்தைங்களுக்கு அடுத்தடுத்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ கேப் விடணும், தங்களோட பொருளாதார நிலைமை அதை பொறுத்தும் அவங்களோட ஹெல்த்து பற்றியும் கருத்தில் கொண்டு எத்தனை குழந்தைகள் வேணும், எவ்வளோ கேப் வேணும், அப்புறம் அவங்க கப்பிள்ஸ் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரோட டெசிஷன், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் ஃபேமிலி பிளானிங், அதுதான் கான்ட்ராசெப்ஷன். இது எல்லாமே அவங்க பிளான் பண்ணாதான் அவங்க வந்து மதர் வந்து அடுத்த ப்ரெக்னென்சிக்கு போகும்போதோ இல்லை ப்ரெசன்ட் ப்ரெக்னென்சியில் இருக்கும் போதோ அவங்க ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும் பிறக்க போகிற பேபியும் ஹெல்த்தியாக இருக்கும்.
0: ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் வந்து முதல் நேயர் இணைகிறாரு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார், யார் இங்கே பேசுறீங்க? கருத்தடை முறைகள் வந்து எவ்வளவு முக்கியமானது, அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிடைக்கக்கூடிய எளிய கருத்தடை முறைகள் ஏதாவது இருக்கா மேம்?
1: இப்ப இருக்கிற கருத்தடை முறைகள் அப்படின்னு கிடையாது. யூஸ்வலா வந்து அந்த முறைகளை நம்ம வந்து டெம்பரரி மெத்தட்ஸ், பெர்மனன்ட் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். தற்காலிகமானது அப்புறம் நிரந்தரமானது. தற்காலிகமானதுல வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இரண்டு பேருக்குமே உண்டு. மோஸ்டா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது காண்டம்ஸ், ஆண் உரைகள், அதாவது ஆண்கள் யூஸ் பண்ணக்கூடியது. இப்ப பெண்களுக்கும் அந்த மாதிரி காண்டம்ஸ் வெரைட்டிஸ் நிறைய வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பில்ஸ், அதாவது அந்த மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ், ஊசி போட்டுக்கிறது, அதாவது 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஊசி போட்டு அதுவும் வந்து ஒரு கான்ட்ராசெப்ஷன் தான். நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியற காப்பர்டியும் இருக்கு. காப்பர்டிங்கிற மாதிரி டிசைவ் மாதிரி இன்னொரு ஹார்மோனல் டிவைஸ் நிறைய இருக்கு, கையில பொருத்திக்கிற மாதிரி டிவைஸ் இருக்கு, அந்த மாதிரியும் இருக்கு. இதெல்லாமே வந்து நம்ம டெம்பரரி மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். பெர்மனன்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ஜரி மாதிரி பண்ணிக்கிறது. இப்ப மேலுக்கு வந்து வாசக்டமின்னு சொல்லுவோம், ஃபீமேலுக்கு வந்து அந்த கருக்குழாயை இது பண்ற ஆபரேஷன் வந்து டியூபெக்டமின்னு சொல்லுவோம். சோ மோஸ்டா வந்து எல்லாத்துக்கும் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து காண்டம்ஸ் வந்து எளிய முறையில் கிடைக்கக்கூடியதா இருக்கும். காண்டம்ஸ் யூஸ் பண்றதுனால இது வந்து ஒரு பிரெக்னன்சியை மட்டும் அவாய்ட் பண்றது இல்ல, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் அதையும் தடுக்கிறதுக்கு இது முக்கியமான காரணமா இருக்கு.
0: ஓகே ஓகே ஓகே டாக்டர். இப்போ வந்து அந்த கருத்தடை முறைகளை நம்மளுக்கு இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி சூஸ் பண்றது?
1: அதாவது ஒரு ஒரு கருத்தடை முறையும் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரி தான். ஒரே முறை வந்து இன்னொருத்தவங்களுக்கு பொருந்தும்னு கிடையாது. என் ஃப்ரெண்டுக்கு இது யூஸ் ஆகுதுன்னா எனக்கு அப்படி யூஸ் ஆகுறதுன்னு கிடையாது. ஒவ்வொருத்தரோட மெடிக்கல் கண்டிஷனை பொறுத்து இருக்கு. இதுலயே வந்துட்டு அவங்க மேரீடா அன்மேரீடா இல்ல மேரீடாயி அவங்களுக்கு குழந்தை இருக்கா, அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்றதுக்கு அதுக்கேத்த மாதிரி இண்டிவிஜுவலைஸ்டா தான் அதை நம்ம முடிவு பண்ணணும். டிபெண்டிங் அப்பான் தேர் ஏஜ், அவங்க ஏஜ், மெடிக்கல் கண்டிஷன், அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன், கப்பல் எடுக்கிற டெசிஷன், இதெல்லாம் பொறுத்து தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கான்ட்ரசெப்ஷன் பொருந்துற மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணுவோம்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நான் வந்து இப்போதைக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு தள்ளி போடுறேன் அப்படின்னா அந்த அது வரைக்கும், அதாவது இப்போ 2 வருஷம்னா அது வரைக்கும் நான் வந்து பில்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எந்த மாதிரியான பக்க விளைவுகள்லாம் ஏற்படுத்தும் மேம்?
1: பில்ஸ் எடுக்கிறது எல்லாத்துக்குமே பக்க விளைவுகள் கொடுக்குங்கிறது கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களோட ஏஜ் அண்ட் உங்களோட மெடிக்கல் கண்டிஷனை பொறுத்து தான் அந்த பில்ஸ் நாங்கள் கொடுப்போம். சில பேருக்கு வந்து டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் இல்லை சிவியர் தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பில்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றி கொடுப்போம்.
0: ஓகே,
1: ஏன்னா ஒரே பில்ஸ்னு அவைலபிள் கிடையாது, நிறைய பில்ஸ், அது ஒரு நிறைய கான்சன்ட்ரேஷன் நிறைய அவைலபிள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். இப்போ பில்ஸுங்கிறது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பில்ஸ்ல எல்லாம் வந்து லெஸ் டோஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சைட் எஃபெக்ட் கிடையாது. மினிமம் மிஞ்சி போனா உங்களுக்கு தலைவலி வரலாம், இல்ல பிரெஸ்ட் டெண்டர்னஸ் வரலாம், இல்ல லைட்டா கிரினஸ் வரலாம். அதுக்கு

நேரம் 3:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஹலோ டாக்டர் வித் மீ ஆர்ஜே கவிதா. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை பற்றி இன்னும் நிறைய பேர் வந்து பேசுறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா கருத்தடை. அதாவது ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் 26 உலக கருத்தடை தினம் வந்து அனுசரிக்கப்படுது. அதாவது குடும்பத்தை எப்படி திட்டமிடுறது, குழந்தைகளுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் இடையில எவ்வளோ இடைவெளி இருக்கணும், இந்த மாதிரி நமக்கேற்ற மாதிரியான கருத்தடை முறைகள் எது, இப்படி நிறைய கேள்விகள் வந்து நம்ம மனசில் இருக்கும். அதுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து தெளிவான மற்றும் வந்து மருத்துவ ரீதியான பதில்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க

0: வந்து அது உங்களுக்கு பொருத்தமானதுன்னு கிடையாது. அது கொஞ்சமாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு அது சரியாயிடும். பட் அதுக்கு மீறி உங்களுக்கு விளைவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி வேறு ஏதாவது மாற்றிக்கலாம்.
1: ஓகே, இப்போ பில்ஸ் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருந்தால் ஃபியூச்சரில் கன்சீவ் ஆகிறதுக்கான பிரச்சனை எதுவும் வருமா?
0: கண்டிப்பாக கிடையாது, அது ஒரு மித்து தான். அதுவும் அவங்களோட கண்டிஷன் பொறுத்து தான் இருக்குது, அவங்க எதுக்காக எடுத்துக்கிறாங்க, ப்ளஸ் அவங்களோட பீரியட் ரெகுலராக இருக்கா, அதை பொறுத்து தான் இருக்குது. ஈவன் பில்ஸ் எடுக்கும் போது சில பேருக்கு வந்து ஸ்பாட்டிங், இர்ரெகுலர் பீரியட்ஸ் அந்த மாதிரி ஆகலாம், பட் அதுவும் சீக்கிரமாகவே கரெக்ட் ஆகிடும். உங்களுக்கு ஃபர்டிலிட்டி கண்டினியூ ஆகுறனா நீங்கள் பில்ஸ் ஸ்டாப் பண்ணும் போது அடுத்த மாதமே நீங்கள் ஃபர்டிலிட்டிக்கு நீங்கள் பிளான் ஐ மீன் உங்கள் ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம்.
1: அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது?
0: எந்த பிரச்சனையும் இருக்காது.
1: ஓகே மேம், நேர்கள் வந்து இது நேரலை நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால டாக்டர் கிட்ட பேசலாம். 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298600038 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். மேம், இப்போ வந்து காப்பட்டி மாதிரியான சாதனங்கள் வந்து கருப்பைக்குள்ளே பொருத்தும் போது அது எவ்வளோ பாதுகாப்பானது மேம்? அதை பற்றி நான் நிறைய பேருக்கு வந்து அந்த பயம் இருக்க தான் செய்யுது இன்னுமே, அதை சொல்லுங்க.
0: கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு பயம் இருக்குது, பட் அது ஒரு சேஃபான முறைங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது.
1: ஓகே,
0: யூஸ்வலாக வந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறமேல நாங்கள் சில பேருக்கு போடுவோம், இல்லை டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து சில பேருக்கு போடுவோம். ஸோ வந்து காப்பர்ட்டிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கிற பயம் என்னென்னா அது போய் உள்ளே போய் குத்திடுமோ, இல்லை வந்து இரிட்டேஷனாக இருக்குமோ, இல்லை சில பேருக்கு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருக்கும் போது அது வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுமோ.
1: ஓகே,
0: சில பேர் நிறைய பேர் மேல் பார்ட்னர்ஸ் அது வேணாம்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு ஏதாவது ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது, அது உள்ளே போடுறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது, எங்கேயும் போய் குத்தாது, அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் தான் அது இருக்குது. ஏதாவது உங்களுக்கு உங்கள் கர்ப்பப்பையில் வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது, உங்களுக்கு ஹெவி ப்ளீடிங்காக இருக்குது, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் அது ப்ராப்ளம் கொடுக்கும் தவிர எல்லாத்துக்குமே அது ப்ராப்ளம் எதுவுமே கொடுக்கறது கிடையாது.
1: ஓகே,
0: அது மிக்க ரொம்ப சேஃபான மெத்தட் தான் அது.
1: ஓகே மேம், நேர் வந்து ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
2: வணக்கம், நான் கிருத்திகா அடையாரன் பேசுகிறேன் மேம்.
1: ஓகே மேம், டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேளுங்க மேம்.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
2: இந்த ஸ்டெரிலைசேஷன் சொல்றாங்க டாக்டர், இந்த மாதிரி இந்த டியூப் ஃபெலோபியன் டியூப்ஸ் கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ற மாதிரி, அது வந்து எவ்வளவு தூரம் பிரெக்னன்சி சேஃப் டாக்டர்?
0: அது வந்து பெர்மனன்ட் மெத்தட்னு சொல்லுவோம் மேடம், அது வந்து ப்ரெக்னென்சி சேஃப் தான். எந்த ஒரு கான்ட்ரசெப்டிவ் மெத்தடும் 100% சக்ஸஸ் ரேட் கிடையாது, எல்லாத்துக்கும் வந்து ஒரு 0.1% ஃபெயிலியர் ரேட் இருக்குது தான். பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சக்ஸஸ் அதாவது வந்து அந்த ப்ரெக்னென்சி தடுக்கிற எஃபெக்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. இது வந்து இரிவர்சிபிள்னாலுமே சில பேருக்கு சில குழந்தைங்கள ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஃபியூச்சரில் குழந்தை வேணும்னா இதை ரிவர்சிபிள் பண்ணுறதுக்குமே வாய்ப்புகள்
2: இருக்குது.
0: தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேம். இப்போ வந்து கருத்தடை சாதனங்களை நம்ம வந்து பயன்படுத்துறதுனால இப்போ பீரியட்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் வரும்ல, மாதவிடாய் சுழற்சியில் ஏற்படுற மாற்றங்கள்லாம் வந்து இயல்பானதா மேம், இல்லை அதுக்கு ஏதாவது எப்போ டாக்டரை நம்ம பார்க்கணும்?
0: யூஸ்வலாக சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பாட்டிங் மாதிரி இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் அந்த மாதிரி வரலாம், மைல்டாக வந்துச்சுன்னா ஓகே. பட் ஆனால் உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் அது ரொம்ப ஹெவி ப்ளீடிங்காக வருது, வயிறு வலி அதிகமாக இருக்குது அந்த மாதிரினா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும்.
1: ஓகே, அது வராத வரைக்கும் நம்ம பிரச்சனை கிடையாது,
0: எதுவும் பிரச்சனை கிடையாது. மோஸ்ட்டாக வராது, அவங்களுக்கு இருக்க மெடிக்கல் கண்டிஷனோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிசிஓடி அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது சாக்லேட் சிஸ்டி இல்லை கட்டி அந்த மாதிரி இருக்குன்னா முத கருத்தடை மாத்திரையில் இருந்தால் இது பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு இரகுல பீரியட்ஸ் அவ்வளோவா இருக்காது. அதோட சேர்த்து வேறு ஏதாவது இருக்கான்னு முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும், டாக்டர் கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை க்யூர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்க என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், நேர் ஒருத்தர் இனிப்பில் இருந்தாங்க. சரி ஓகே டாக்டர், இப்போ வந்து அதுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா முதல்ல பீரியட்ஸில் ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா?
0: ரொம்ப கம்மியாக தான், சில பேருக்கு ஸ்பாட்டிங் வரலாம், சில பேருக்கு மைல்டு இர்ரெகுலர் ஆகலாம், ரொம்பலாம் ஆகாது. அப்படி ஆச்சுன்னா அவங்களுக்கு நாங்கள் வேறு விதமான கருத்தடை முறைகளை நாங்கள் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவோம்.
1: ஓகே மேம், இப்போ வந்து பிரசவத்துக்கு பிறகு வந்து எவ்வளோ நாளில் இந்த கருத்தடை முறையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும்?
0: கருத்தடை முறை இப்போ நான் டெலிவரி ஆனோன்னு டெலிவரி ஆன உடனே நாங்கள் வந்து காப்பரேட்டிங்கிற டிவைஸ் நாங்கள் பேஷண்ட்டோட கன்சர்ன் வாங்கி நாங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம், அது பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு இப்போ அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 6 weeks ஆர் 2 months அப்புறமேல காண்டாக்டில் இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுவோம் நம்ம. நெக்ஸ்ட் அந்த அது வரைக்கும் நீங்கள் வந்து காண்டம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். மோஸ்ட்டாக வந்து அந்த பர்டிகுலர் டைமில் வந்து மாத்திரை கொடுக்கறத அவாய்ட் பண்ணுவோம், ஆனால் இப்போ சில மாத்திரைகள் இருக்குது, சில பெண்களுக்கு நாங்கள் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறோம்.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறாரு. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேம், நான் டெல்லி மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
1: வணக்கம் சார், டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேளுங்க சார்.
3: டாக்டர், இந்த பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரி, இது வந்து வெளிக்க இருக்கிறதுனால மாத்திரம் தான் வருதா? இந்த பிசிஓடி

0: வருவதற்கு வெவ்வேறு காரணங்கள் என்ன, அது ஒரு கேள்வி. ரெண்டாவதுக்கு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க இந்த பிசிஓடி அப்படின்ட்டு, அந்த பிசிஓடிய மருந்துகளால கரைக்கிறதா அல்லது ஆபரேஷன் பண்றதா அப்படிங்கறத எப்படி டாக்டர்ஸ் வந்து டயக்னோஸ் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, அதற்குரிய நவீன சிகிச்சை முறை பிசிஓடிக்கு என்ன இருக்கு, எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
1: கண்டிப்பாக மேடம். இப்போ பிசிஓடி, பிசிஓடிங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் இப்போ வந்து பிஎம்ஓஎஸ்ன்னு நம்ம இது பண்ணியிருக்கோம், அதாவது பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவரின் சின்ட்ரோம். இது வந்து ஓவரி சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, இது பாடியில் இருக்க எல்லா ஹார்மோன்ஸும் சேர்ந்து சம்மந்தப்பட்டது, அதான் மெட்டபாலிசம் சொல்லுவோம். ஸோ பிசிஓங்கிறது வந்து ஒரு ஹார்மோனல் மெட்டபாலிக் டிஸார்டர். ஸோ ஹார்மோல் இம்பேலன்ஸ்னால வருது. இதுக்கு வந்து மெடிசன் தான் கொடுக்கணும் இல்லை சர்ஜரி தான் இது பண்ணுங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ்லேருந்தே நம்ம அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அவங்களுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, கரெக்டான டைமுக்கு தூங்குறது, வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும் போதே அவங்களோட உடம்புல வந்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக அவங்க வெயிட் போடுவாங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த பிசிஓடியில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஸோ பிசிஓடிக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம், ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் சொல்லுவோம். அதுக்கும் மீறி அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியலாம், நெக்ஸ்ட்டு நாங்கள் டேப்லெட் சொல்லுவோம். சர்ஜரிங்கிறது இப்போ நாங்கள் வந்து அது
2: ஒவ்வொரு
1: கலெக்டிவ் டிசீஸ் தான் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம்.
2: ஓகே,
1: மற்ற ரெண்டுமே ஒன்று தான்.
2: ஓகே ஓகே. தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு எந்த மாதிரியான கருத்தடைமுறைகள் சரியாக இருக்கும் மேம்?
1: பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு நாங்கள் கோஆப்ரேட்டிவ் இது பண்ணுவோம், அவங்கள வந்து காண்டம் யூஸ் பண்ண சொல்லுவோம், இல்லைனா இன்ஜெக்ஷன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவோம். மோஸ்ட்டாக வந்து பில்ஸ் வந்து அந்த அளவு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் இப்போ வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் மட்டும் இருக்கிற பில்ஸ் நிறையாவே வந்து யூஸ் ஆகுது அவங்களுக்கு, இதெல்லாம் தான் சொல்லுவோம். ஆனால் சில பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு மித்த இருக்கு, இந்த பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணால் அதுவும் ஒரு கான்ட்ரசெப்ஷன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுவும் ஒரு வகையான கருத்தடை முறை தான். பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும் போது ஹார்மோன் எழுதினால அது கான்ட்ரசெப்ஷன் ஆக்ட் ஆகும், பட் எல்லா கண்டிஷன்ஸ்லையும் கிடையாது. சில ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆடட் ஆனால் நீங்கள் வந்து எதுவும் யூஸ் பண்ணலைன்னா அட்லீஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக காண்டம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்கிறது தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம்.
2: ஓகே மேம். நேஷில் ஒரு நேர இணைறாங்க. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் டாக்டர்.
1: ஆ வணக்கம் சார். சில காப்பர்டி நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணி 10 வருஷமும் இருக்கலாம், சிலது 5 வருஷம் இருக்கு, சிலது 3 வருஷம் இருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் செகண்ட் குழந்தைக்கும் நடுவில் கேப் போடுறதுக்கு அவங்களுக்கு ஆப்பரேட்டிவ் வச்சாங்கன்னா அது அந்த இதை பொறுத்து எவ்வளோ வருஷனால வச்சுக்கலாம். இப்போ அடுத்த மாதம் அவங்க ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முதல் மாதம் அதை போய் ரிமூவ் பண்ணிவிட்டால் நெக்ஸ்ட் மந்த் அவங்க பிளான் பண்ணலாம்.
3: ஒன்றும்
1: ப்ராப்ளம் இல்லை சார், ஒவ்வொரு கோஆப்பரேட்டிவ் அவங்க போடுற இதை பொறுத்து இருக்கு. ஒரு சில கோஆப்பரேட்டிவ் 3 வருஷத்துக்கு வேலிடிட்டி, ஒரு சில கோஆப்பரேட்டிவ் 5 வருஷத்துக்கு, இன்னொரு சில கோஆப்பரேட்டிவ் 10 வருஷத்துக்கு உண்டு. அவங்க என்ன போட்டிருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நேயர்கள் கால் பண்ணி டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. 0444 முன்னிணைப்பை போட்டு 298600038 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர், இப்போ கருக்கலைப்பு செய்த பிறகு அதுக்கு பிறகு எவ்வளோ நாளில் வந்து இந்த கருத்தடை முறையை வந்து நம்ம தொடங்கணும்?
1: இப்போ கருக்கலைப்புனா சில பேருக்கு நம்ம டிஎன்சி பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அப்போவே நாங்கள் கோஆப்ரேட்டிவ் பொறுத்துறோம், இல்லைனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பில்ஸ் யூஸ் பண்ணுறோம்.
2: ஓகே.
1: இல்லைனா அவங்களுக்கு காண்டம் யூஸ் பண்ணலாம். இதுக்கு இது எல்லாமே அவங்களுக்கு பாசிபிள் தான்.
2: ஓகே ஓகே.
1: அவங்க மெடிக்கல் கண்டிஷனை பொறுத்து தே கேன் யூஸ் இட்.
2: ஓகே டாக்டர். இப்போ வந்து எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்போ பயன்படுத்தணும் மேம் நம்ம?
1: இப்போ எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன்னா ஒரு அன்இன்டட் ப்ரெக்னென்சி, நாங்கள் ப்ரெக்னென்சிக்கே அன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணலை, இல்லை வந்து அவங்க வேறு ஏதாவது கருத்தடை இது யூஸ் பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, லைக் இந்த காண்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, காண்டம் பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு சிங்கிள் மெடிசன் தான், அது நம்ம வந்து காண்டாக்டில் இருந்து எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணோன்னா வித்தின் ஒரு 48-72 hours அது யூஸ் பண்ணணும், அப்போ தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
2: ஓகே.
1: பட் எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணால்

0: அது கண்டிப்பாக யூஸ் ஆகாது. உங்களோட ஃபர்டிலிட்டியை அது கண்டிப்பாக பாதிக்கும்.
1: ஓகே, ஃபர்டிலிட்டியை பாதிக்கும்.
0: ஆமாம், அப்படி உங்களுக்கு கருத்திடமாக முறை தேவைப்பட்டுச்சுன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் வந்து போய்க்கலாம். லைக் மாத்திரை, காண்டம்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். பட் எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் எல்லா டைமும் யூஸ் பண்ணக்கூடாது.
1: யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எமர்ஜென்சி பில் அண்ட் ரெகுலர் கான்ட்ராசெப்டிவ் பில்னா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு மேம்?
0: எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் பில் நான் சொன்ன மாதிரி அது ஒரே மாத்திரை தான், அது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற அந்த ஒரு மாத்திரை அந்த டைமில்.
1: ஓகே.
0: பட் ரெகுலராக யூஸ் பண்ணுறது மாத்திரைகள் வந்து எப்படி இருக்குன்னா, ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டெரான் ஹார்மோன்ஸோட காம்பினேஷனில் இருக்கும். அது வந்து சிலது 21 நாட்களுக்கு இருக்கும், சிலது 28 நாட்களுக்கு இருக்கும். ஸோ டெய்லியுமே வந்து ஒரு கரெக்டான டைமுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணி போடணும். அதில் என்ன ப்ராப்ளம்னா வந்துட்டு இப்போ 4 நாள் போட்டுட்டு இருக்கோம், 5வது நாள் மறந்துட்டாங்க, 6வது நாள் 2 மாத்திரை சேர்த்து எடுத்துக்கலாம். பட் 2 நாளைக்கு மேலே அவங்க மறந்துட்டாங்கன்னா ஒன்று அவங்களுக்கு ஸ்பாட்டிங் இரகுலர் பீரியட்ஸ் வரலாம், இல்லைன்னா அவங்களுக்கு ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு.
1: ஓகே மேம், இப்போ வந்து கருத்தடை மாத்திரையை நான் எடுத்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க மறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும் மேம்?
0: அதான் நான் சொல்றேன் இல்லையா, 2 நாளைக்கு மேல மறந்துட்டாங்கன்னா அது யூஸ் இல்ல, திருப்பி ஃபர்ஸ்ட் அட்டையில இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்.
1: அப்ப ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருக்கணும் அந்த மாத்திரை,
0: டெய்லி எடுத்துட்டே தான் இருக்கணும்.
1: ஓகே டாக்டர், நேயர் ஒருத்தர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: ஹலோ,
1: இணைப்புல இருக்கீங்க சார், பேசுங்க சார்.
2: டாக்டர் மேம் கேக்குறீங்களா?
0: வணக்கம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார்.
2: சென்னையில இருந்து மோகன் மேடம் என்னோட
1: பேரு. ஓகே ஓகே.
2: என்னோட ஒய்ஃபுக்கு வந்து கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிருக்காங்க மேடம், எடுத்துட்டாங்க.
0: ஓகே சார்.
2: இப்ப அதனால என்னன்னா அதிவயிறு அடிக்கடி வலிக்குதே வலிக்குதுங்கிறாங்க.
0: ஓகே சார்.
2: பார்த்தது இஎஸ்சி ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. இப்ப அது டேப்லெட் எல்லாம் எதுவும் இல்ல, இப்ப 2 வருஷம் ஆகுதுங்க. அடிவயிறு வலிக்குது, பெயினா இருக்கு அப்படிங்கிறாங்க.
0: ஓகே சார். கர்ப்பப்பை எந்த காரணத்துக்காக ரிமூவ் பண்ணாங்க சார்?
2: அது நீர் கட்டி அதிகமானதால எடுத்துட்டாங்க மேடம்.
0: ஓகேங்க. இப்போ அடிவேர் வலிக்கிறது வந்து பல ரீசன் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், முதல் அதை பார்க்கணும். இல்லை குடல் சார்ந்த ஏதாவது இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ ஸ்கேன் பண்ணி அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இல்லை கர்ப்பப்பை எடுத்ததுக்கப்புறமேல அந்த கீழே இருக்கிற அந்த ப்ரொலாப்ஸுன்னு சொல்லுவோம், குடல் இறக்கும்னு சொல்லுவோம், அது இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அவங்க வயிறு வலி எதனால் வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் சார்.
1: மேம், இப்போ வந்து ஒரு கருத்தடை முறையை தேர்ந்தெடுக்கும் போது நம்மளோட வயசு, உடல்நிலை, குழந்தையோட எண்ணிக்கை இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம எந்த காரணிகளை வந்து கருத்தில் கொண்டு நம்ம செயல்படணும் மேம்?
0: இப்போ ஏஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரினா அவங்க காண்டம் யூஸ் பண்ணலாம், இல்லை பில்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை பில்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க வந்து 3 மந்த்ஸ் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ யூஸ்வலாக வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆயிருக்கு, செகண்ட் டெலிவரிக்கு நடுவில் கேப் விட்டுறதுன்னா நிறைய பேர் இந்த பில்ஸ் எடுத்துக்க யோசிப்பாங்க. ரெகுலராக எடுத்துக்கணும், மிஸ் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு வந்து காப்பரேட்டிவ் இது பண்ணலாம். ஸோ ஏஜ் வைஸ், இப்போ ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க பில்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க வந்து கோஆபரேட்டிவ்க்கு போயிடுவாங்க. சில பேர் வந்து கோஆபரேட்டிவோ ரொம்ப இதாக தெரிஞ்சதுன்னா 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறத எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி இருக்கு. பட் யங்ஸ்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காண்டம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன் நான்.
1: ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் தான் வந்து இணைஞ்சிருக்கீங்க. 3:22 ஆயிட்டிருக்கு, ரெயின்போ எஃப்எம் 103.4. நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986000318 மற்றும் 2952055542 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து ஒரு பாடல் ஒன்று வந்துட்டுருக்கு, நாணயம் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சித்ராவோட வாய்ஸில், தாமரையோட வரிகளில் ஜேம்ஸ் வசந்தனோட மியூசிக்கில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 103.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 3:37 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கீங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ஆர்ஜே கவிதா. இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கருத்தடை முறைகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதை வந்து தெளிவா வந்து விளக்கிட்டு இருக்காங்க டாக்டர் மகப்பேறு மருத்துவர் ஹவினா தங்கமணி அவங்க. சோ நேயர்கள் வந்து கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2986000038 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க. 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட வந்து மறந்துடாதீங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டரோட சஜஷன் இல்லாமல் வந்து கருக்கலைப்பு மாத்திரை எடுத்துக்கிறது, வீட்டிலேயே வந்து நான் நேச்சுரலாக வந்து கரு கலைச்சிக்கிறேன் அப்படி இந்த மாதிரி நிறைய மெத்தட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணுறது வந்து நிறைய பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பண்ணுறாங்க தெரிஞ்சு கூட. இப்போ வந்து அது எந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படுத்தும் மேம்?
1: கண்டிப்பாக அதை பண்ணவே கூடாது. அப்படியேதான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். யாருமே இஸ் நாட் கோயிங் டு பி ஜட்ஜ்மெண்டல். ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் பயந்து தான் வரமாட்டாங்க, பயந்து வீட்லேயே பண்ணுறது அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா அந்த உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளோவா வெளில வராது.
0: ஓகே,
1: ஸோ பாதி வெளில வந்து நிறைய ப்ளீடிங் வரும். சில பேருக்கு ரொம்ப ப்ளீடிங் ஆகி ரொம்ப அதிலே சிக்கானவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை ஒழுங்காக அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வெளில வராமல் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் அவங்களுக்கு அது ப்ரெக்னென்சி உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாம ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
0: ஓகே,
1: சோ அவங்களுக்கு வந்து உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகளை அது கொடுக்கும்.
0: ஓகே,
1: சோ என்னோட அட்வைஸ் என்னன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க கைனகாலஜிஸ்ட வந்து கன்சல்ட் பண்ணி என்னங்கறத பார்த்து டிசைட் பண்ணுங்க. நீங்களா ஒரு முடிவெடுத்து அதுக்கான ரிஸ்கை தேடிக்காதீங்க.
0: இப்போ உள்ளே வந்து தங்கிரோம் அப்படினு சொல்றீங்களா, அது வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும்?
1: இப்போ சில பேர் வந்து அன்வான்டடா நிறைய இப்போ நிறைய மீடியாவில் சோஷியல் மீடியாவில் பார்க்குறது, இல்லை வந்து இம்ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் நிறையா சோர்ஸ்லேருந்து எடுக்கிறது, இந்த மாதிரி யூஸ் பண்ணி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க.

0: பட் அந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும்னா வந்து அவங்களுக்கு ப்ளீடிங் வந்து கரெக்டான ப்ளீடிங் வராது. சில டைம் அந்த இது உள்ளே தங்குறதுனால அது அவங்களுக்கே தெரியாம இருக்கும். அது பிற்காலத்துல அது இன்ஃபெக்ஷன் உண்டாகி அந்த சில பேருக்கு வந்து யூட்ரஸே ரிமூவ் பண்ற அளவுக்கு போயிடலாம்.
1: ஓகே, அறிகுறிகள் எதுவுமே தெரியாது,
0: எதுவுமே தெரியாது, ஃபீவர் வரலாம் இல்ல அடிவேர் வலிக்கலாம் அந்த மாதிரி வரலாம்.
1: ஓகே,
0: சோ அவங்க வந்து டாக்டர் அணுகும் போதுதான் தெரியும். கிட்டத்தட்ட அவங்க 2-3 மாசத்துக்கு முன்னாடி பிரெக்னெண்டா
1: இருந்திருக்கலாம். ஓகே ஓகே,
0: சில பேருக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பிரெக்னெண்ட் ஆனது, சில பேர் இதுல பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கும் பட் உள்ள வந்துட்டு அந்த சில ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம்.
1: ஓகே,
0: சில பேருக்கு வந்து உயிரே போற அளவுக்கு நிறைய ஆபத்துக்கள் இருக்கு.
1: ஓகே, உள்ள இருக்கும்போது கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே
0: இல்லை. அவங்க வந்துட்டு அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணி அடுத்த என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக.
1: ஓகே டாக்டர், இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கான்ட்ராசெப்ஷன் அப்படிங்கிறது எப்படி பார்க்கப்படுது மேம்?
0: இது ஒரு முக்கியமான டாபிக்கு. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வந்து சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாலையும் நிறைய இன்டர்நெட்லேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து கேட்டுட்டு நிறைய தப்பான வழிகள் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட அட்வைஸ் என்னென்னா வந்து ரைட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ரைட் சோர்ஸ் எடுத்து இன்ஃபார்ம்டு சாய்ஸை வந்து அவங்க எடுத்தாங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போ நாங்கள் கருத்தடை முறைகள்னு சொல்றது வந்து அவங்களோட செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கிடையாது, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக.
1: ஓகே,
0: ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் காண்டம்னு சொல்கிறோன்னா அந்த காண்டம்ங்கிறது வந்து கான்ட்ரசெப்ஷனுக்கு மட்டும் கிடையாது, செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதை தடுக்கிறதுக்குமே அந்த காண்டம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அதெல்லாமே தான் என்கரேஜ் பண்ணுவோம், எஜுகேட் பண்ணுவோம். இட்ஸ் அபவுட் த எஜுகேஷன், நாட் என்கரேஜிங்.
1: ஓகே,
0: ஸோ அதே மாதிரி வந்து கரெக்டான ஹெல்த் நல்ல ஒரு டாக்டர் கிட்ட போய் அவங்க வந்து கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம்.
1: ஓகே டாக்டர், நேர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வானொலியை வந்து குறைச்சிட்டு வானொலியை குறைச்சிட்டுன்னு கேட்டிங்களா, நல்லாயிருக்கும். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்கம்மா? வானொலியோட சவுண்டை குறைச்சிக்கோங்கம்மா.
2: இப்போ கேக்குதா?
1: ஓகே, கேக்குது, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சொல்லுங்க, யார் எங்கிட்ட பேசுறீங்கம்மா?
2: ஆபடியிலிருந்து ராணி பேசுறேன்.
1: ஓகே ஓகே,
2: டாக்டர்கிட்ட பேசலாமா?
1: தாராளமா பேசுங்க,
0: சொல்லுங்க மேடம்.
2: வணக்கம். அதாவது பிரஸ்ட் ஃபீட் பண்ண மதர் வந்து கன்சீவ் ஆக மாட்டாங்களா? அது ஒரு ஒரு சேஃபர் சைடு அப்படின்னு சொல்றாங்க, அது நிஜம் தானே?
0: பிரஸ்ட் ஃபீட் மதர் பிரஸ்ட் ஃபீட் பண்றவங்க கன்சீவ் ஆக மாட்டாங்க தான் மேடம், பட் ஒவ்வொருத்தரோட கண்டிஷனை பொறுத்து இருக்கு. சில பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு வந்து கன்சீவ் ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு, இண்டிவிஜுவல் கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்கு. ஸோ பிரஸ்ட் ஃபீட் மதர்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் கான்ட்ரசெப்ஷன் அட்வைஸ் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம்.
2: ஓகே, சப்போஸ் அப்படி கன்சீவ் ஆனால் அதை கண்டினியூ பண்ணலாமா, அல்லது பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடணும் அப்படி ஏதாவது இருக்குது?
0: அந்த மாதிரி இல்லை, நீங்கள் அந்த கன்சீவ் ஆனாங்கன்னா அந்த கேப்பை பொறுத்து இருக்கு. இப்போ சப்போஸ் 6 மந்த்ஸ்க்குள்ளே அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்கலாம். இல்லை வந்து 1 இயருக்கு மேலே அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ப்ரெக்னென்சி கன்யூ பண்ணுமாங்கிறதையும் அவங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அதை டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், கன்சல்ட் பண்ணி தான் அதை முடிவெடுக்க முடியும்.
2: ஓகே டாக்டர், தேங்க்யூ.
0: தேங்க்யூ, தேங்க்யூ,
1: தேங்க்யூமா. ஸோ டாக்டர், இப்போ வந்து கருத்தடை முறைகள் வந்து மேக்ஸிமம் வந்து பெண்களை நோக்கியே இருக்குது அப்படின்னு வந்து பொதுவாக இருக்குது, ஏன்னா பெண்களை நோக்கி தான் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு சரியில்லை, தவறுன்னு சொல்லுங்கள் மேம்.
0: ஆக்சுவலாக கருத்தடை கான்ட்ரசெப்ஷனுங்கிறது வந்து விமன் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கிடையாது, இட் இஸ் அ கப்பிள் ரெஸ்பான்சிபிலிட்டி. கப்பிள் மீன்ஸ் மேல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆல்சோ த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ மேலுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு, லைக் இந்த காண்டம் யூஸ் பண்ணுறது இல்லை வாசக்டமி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்குது, ஆனால் சில பேர் அதை யூஸ் பண்ணிக்காமே இருக்காங்க. ஸ்டில் முன் வரணும், நிறைய ஆண்கள் வந்து அதை பற்றி பேசுறதுக்கும் அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் முன் வரணும். நாங்களும் அதுக்கான பல முயற்சிகளை பண்ணிட்டு தான் இருக்கோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து டாக்டரை அணுகிறதுல வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இல்லை தயக்கங்கள் வந்து இருக்குது மேம்?
0: மோஸ்ட்டாக யங்ஸ்டர்ஸ் வந்து நாங்கள் ஜட்ஜ்மெண்டலாக இருப்போமோன்னு நினைக்கிறாங்க, அப்படிங்கிறது கிடையாது. யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு வந்து சில டைம் வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்கலாம், இல்லை இரிட்டேஷன் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி வந்து செக்ஷுவல் கான்டாக்டில் இருந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பேரண்ட்ஸோட தான் டாக்டர் அணுகணும்னு கிடையாது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர் கிட்ட போய் உங்களோட டவுட்ஸை சொல்லி உங்களோட பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக தருவாங்க. நீங்களாக வந்து சோஷியல் மீடியாலேயோ இன்டர்நெட்லேயோ அன்வான்டான நியூஸை பார்த்தோ இன்ஃபர்மேஷனை பார்த்தோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறாங்கிறதுக்காகவோ அதை ஃபாலோ பண்ணாமல் கரெக்டான இன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்கள் அதை வந்து டெசிஷன் எடுத்துக்கோங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து பில்ஸ் பயன்படுத்தினால உடல் எடையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து என்னென்ன மேம்?
0: சில பேருக்கு வந்து பில்ஸ் போடுறதுனால அவங்களுக்கு வெயிட் கெயின் வரலாம், பட் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கிடையாது.

0: முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரோட மெடிக்கல் கண்டிஷன் பொறுத்து தான் இருக்கு. அவங்களோட எடை, ஏஜ், அவங்க மெடிக்கல் கண்டிஷன் பொறுத்து தான் நாங்க மாத்திரையை சஜஸ்ட் பண்ணுவோம்.
1: ஓகே டாக்டர். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இளைஞர்கள் வந்து இந்த கருத்தடை பத்தியும் பாலியல் ஆரோக்கியம் குறித்தும் தெரிஞ்சுக்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம்?
0: கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அவேர்னஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும். நிறைய பேருக்கு அது கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது இல்லை. இப்போ நிறைய ஸ்கூல்ஸில், நிறைய காலேஜஸில், இல்லை நிறைய ஆஃபீஸில் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கரெக்டான அந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனுங்கிறது கரெக்டாக இருக்கணும்.
1: ஓகே.
0: ஃபேக்ட்ஸ், அந்த ஃபேக்ட்ஸ் அவங்க தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர். ஸோ வந்து இப்போது நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். அடுத்தது வந்து காப்பர் டீ பற்றி சில விஷயங்கள் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ காப்பர் டீ வச்சா ஆட்டோமேட்டிக்காக சில பேருக்கு வந்து வெளியில் விழுந்துடும் அப்படின்லாம் சில விஷயங்கள் இருக்குல்ல, அது உண்மையா?
0: இல்லை, அதாவது சில பேருக்கு ப்ளீடிங் ஹெவியாக இருக்கும், நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் ப்ளீடிங் ஹெவியாக இருக்கும். ஸோ நம்ம நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம காப்பர் டீ வைக்கிறது வந்து காப்பரேட்டிவ் வைக்கிறதுனால இல்லை, நேச்சுரலாகவே அவங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாகும் போது சில டைம் அது வெளில வரலாம்.
1: ஓகே.
0: இல்லை சில டைம் இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும், அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைனாலும் ப்ளீடிங் இருக்கும், அந்த டைமில் காப்பரேட்டிவ் வந்து வெளில வரலாம். மற்றபடி நார்மல் சுச்சுவேஷன்லாம் காப்பரேட்டிவ் வந்து வெளில வராது.
1: ஓகே.
0: அது கண்டிப்பாக அந்த கர்ப்பப்பை வாய் வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். அந்த டி ஷேப்டு காப்பரேட்டிங்கிறது ஒரு டி ஷேப்பில் இருக்கும், அது கரெக்டாக நம்ம யூட்ரஸில் போய் ஹோல்ட் ஆகிக்கும் தவிர அது அவ்வளோ சீக்கிரமாலாம் வெளியில் வராது.
1: ஆனால் சில பேர் வந்து சொல்லியிருக்காங்களே இது வந்து தானாகவே விழுந்துருச்சு, எப்போ விழுந்துச்சுன்னு தெரியல.
0: அது சில பேருக்கு தான் சொல்கிறேன், அவங்களுக்கு எஸ்பெஷலி ப்ளீடிங் அதிகமாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து நிறைய ப்ரீவியஸ் டெலிவரிஸ் நிறையா இருக்கிறவங்க, லைக் 3-4 டெலிவரிஸ் ஆனவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை வாய் கொஞ்சம் ஓப்பன்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வெளியில் வரலாம்.
1: ஓகே.
0: அந்த மாதிரி வரலாம். எப்பயும் நாங்கள் காப்பரேட்டிவ் வைக்கும் போது அதாவது அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் கரெக்டான பொசிஷனில் கரெக்டாக வச்சாங்கன்னா காப்பர்ட்டியில் எந்த காம்ப்ளிகேஷனுமே இருக்காது. அதே மாதிரி நாங்கள் காப்பர்ட்டி நாங்கள் வைக்கும் போது அந்த காப்பர்ட்டியோட த்ரெட்டை வந்து கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி தான் நாங்கள் கட் பண்ணி விடுவோம். ஸோ அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு 2 தடவையோ அப்பப்போ அவங்களோட கையை வச்சு அந்த காப்பர்ட்டியோட வயர் வந்து பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அந்த வயர் அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா காப்பர்ட்டி பொசிஷனில் இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் அந்த வயர் அவங்க கைக்கு தென்படலை அப்படின்னா வந்து அவங்க கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். கன்சல்ட் பண்ணி எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ எடுத்து பார்த்து காப்பர்ட்டி உள்ளே இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அது பண்ணுற தவறு என்னென்னா அவங்க செக் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அது எப்போ விழுந்தது என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியாது.
1: ஓகே.
0: ஸோ இதெல்லாமே மானிட்டர் பண்ண வேண்டியது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது.
1: ஓகே மேம். நேர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் கவிதா மேடம்.
1: வணக்கம் சார். யாரீங்க, என்ன பேசுறீங்க?
2: ராயப்பட்டியிலிருந்து வெங்கடன் பேசுறேன் மேடம். குட் ஈவினிங் டாக்டர்.
1: டாக்டர் கிட்ட பேசுறேன்.
0: குட் ஈவினிங் சார், சொல்லுங்க.
2: இன்டு டவுட் மேடம்.
0: ஆ சொல்லுங்க சார்.
2: டூபெக்டமி சொல்றீங்க, அது ரிவர்சிபிளா இன் கேஸ் ரிக்வயர்ட் அப்படினா ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய பேருக்கு நீட் கட்டின் இருக்கு டியூ டு சோ many reasons, obesity, HP கம்மியா இருக்கிறது வரும் அப்படின் இருக்கு. அது எப்படி அவங்க ரெக்டிஃபை பண்ணி அவங்க தாய்மை அடையலாம், இது ரெண்டும் மட்டும் சொல்லுங்க. நான் நன்றி
0: சார். தேங்க்யூ. டியூபக்டமி அதாவது கருக்குழாய், அதை நம்ம ஆப்ரேட் பண்ணுறது, அதை எதர் கட் பண்ணுறது, இல்லைன்னா அதில் நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு பேர் தான் நம்ம வந்து டியூபக்டமின்னு சொல்கிறோம். டியூபக்டைங்கிறது வந்து ஒரு வகையான ரிவர்சபிள் மெத்தட் தான். சில பேருக்கு வந்து அதை திருப்பியும் ரிவர்ஸ் பண்ணோன்னா அதை நாங்கள் திருப்பியும் மைக்ரோ சர்ஜரி பண்ணி அந்த டியூபை சேர்த்தி ரிவர்சபிள் சர்ஜரியும் பண்ணுறோம் நம்ம. அதுவும் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது, பட் அதோட சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் குறைவு. ஸோ நம்ம அந்த டியூபல் ரீசர்ஜரி பண்ணும் போதே நாங்கள் சொல்லிவிடுவோம் இதுக்கான சக்ஸஸ் ரேட்டையும் நாங்கள் சொல்லிவிடுவோம். அதே மாதிரி அந்த கருக்குழாயில் ஏற்படுற ப்ரெக்னென்சியோட சான்ஸும் வந்து இதில் அதிகம் திருப்பியும் ரீ ஆப்ரேட் பண்ணும் போது. ஸோ அதையும் நாங்கள் சொல்லி தான் வந்து சர்ஜரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் நீங்கள் கேட்குற அந்த பிசிஓடி, நீர்க்கட்டிகள், ஒபிசிட்டி எல்லாமே, அதாவது நீர்க்கட்டிகள்னால ஒபிசிட்டி வருதா இல்லை ஒபிசிட்டினால் நீர்க்கட்டிகள் வருதான்னுங்கிறது நிறையா ஒரு இது இருக்குது. யங்ஸ்டர்ஸ் அதாவது டீனேஜ் கேர்ள்ஸ்லேருந்தே நம்ம வந்து அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அவங்க சாப்பிட்ற இது, அவங்க லைஃப் ஸ்டைலு, அவங்க தூக்கம், முக்கியமாக அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சுத்தமாக இருக்கிறதே இல்லை. முன்னாடியெல்லாம் அந்த பிடி பீரியடில் நம்ம விளாட்றது, ஓடுறது, அந்த மாதிரி எல்லாருமே இருப்போம். இப்போ அதெல்லாம் ரொம்பவே கம்மியாயிருச்சு. அதே மாதிரி ஈவினிங் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து விளாட்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ அதனால இப்போ இருக்கிற கேர்ள்ஸ்லேயும் பாய்ஸ்லேயும் ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன், ஒபிசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சீக்கிரமாகவும் பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, லைக் 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் 10 இயர்ஸ் 11 இயர்ஸில் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ ஏஜ் அட்டன் பண்ணும் போது அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வெயிட் கெயின் ஆகுது. அதே சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறதுனால இன்னொரு விளைவுகள் என்னென்னா வந்து ஹைட்டு கம்மியாகிறது, அதுக்கப்புறம் ஒரு க்ரோத் இது வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன என்கரேஜ் பண்ணுவோன்னா பேரண்ட்ஸ்க்கு அவங்களோட சின்ன வயசுல இருந்தே 5-10 வயசுலே வந்து அவங்களுக்கு அந்த கொடுக்குற ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றது, அதுலேருந்தே ஆரம்பிக்கிறது இந்த பிசியோட ட்ரீட்மெண்ட். ஸோ அவங்களுக்கு அந்த ஜங்க் ஃபுட்டு, அதிக சிக்கன் கொடுக்கறது, அதிக அந்த சுகர் ஐட்டம்ஸ் லைக் மை

0: இது ஐட்டம்ஸு அந்த மாதிரி கொடுக்கறது, இது எல்லாமே சின்ன வயசுலேருந்தே அவாய்ட் பண்ணால் குழந்தைங்களுக்கு அந்த கிரேவிங் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அவங்க 10 to 11 வயசு இருக்கும் போது அவங்க அவ்வளோவா அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, வெயிட் கெயினும் இருக்காது, ஆரோக்கியமாக இருக்கலாம்.
1: எங்கே கேட்குறாங்க இப்போ தான், நீ ஆர்டர் போடலாம் பரவாயில்ல, நீ செஞ்சு கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கலாம் பரவாயில்ல, நானே ஆர்டர் போட்டுக்கிறேன்னு போட்டுக்கிறாங்க.
0: அதுதான் சொல்கிறேன்ல, பேரண்ட்ஸ் கிட்ட தான் அந்த கண்ட்ரோல் இருக்கணும்.
1: ஓகே மேம், வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மேம் இப்போ வந்து இவங்கெல்லாம் காப்பாட்டி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? அப்புறம் வந்து காப்பாட்டி அதுக்கப்புறம் ஹார்மோனல் ஐயுடி அப்படின்னா ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மேம்?
0: ஓகே, காப்பர் டீ வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் சில ப்ரீ ரெக்யூசிட் கண்டிஷன்ஸ் பார்ப்போம். அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரொம்ப இரகுலராக இருக்குது, ஹெவி ப்ளீடிங் இருக்குது, இல்லை யூட்ரஸில் ஏதாவது பெரிய கட்டி இருக்குது, காப்பர் டீயே உள்ளே போட முடியாத நிலமை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் காப்பர் டீ போட மாட்டோம். அடுத்தது இன்ஃபெக்ஷன், அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது அப்படிங்கும் போது நாங்கள் அவங்களுக்கு காப்பர் டீ போட மாட்டோம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் இருக்குது.
1: ஓகே மேம், இப்போ
0: இதே நீங்கள் காப்பர்ட்டி ஹார்மோனலும்
1: கேட்டீங்க,
0: ஆமாம் ரெண்டுமே வந்து ஒரே வேலையை தான் செய்யும். பட் காப்பர்ட்டிங்கிறது வந்து அது ஒரு விதமான மருந்து ரிலீஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஹார்மோனலும் அதே மாதிரி தான் இருக்கும், அது இன்னொரு விதமான ஹார்மோனல் ரிலீஸ் பண்ணுற ஒரு டிவைஸ். இப்போ ஹார்மோனலே காப்பர்ட்டி மாதிரி யூட்ரஸ்குள்ள வைக்கிறதும் ஒரு டைப் இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம கையில் ஷோல்டர் இந்த அப்பர் லிம்பில் வந்து வைக்கிற அப்பர் ஆர்மில் வந்து இன்சர்ட் பண்ணுற ஒரு இம்ப்ளான்னு சொல்லுவாங்க, அந்த டிவைஸுமே இருக்குது. அது அது என்னென்னா அதெல்லாம் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, வெயிட் கெயின் அந்த மாதிரிலாம் இருக்குது, அது ரொம்ப கம்மி யூஸ் பண்ணுறது. அதையும் சில பேர் வந்து காப்பர்ட்டி மாதிரி ஸ்கின்னுக்கு கீழே இன்சர்ட் பண்ணிப்பாங்க, அந்த லோக்கலான சீசர் இன்சர்ட் பண்ணால் அதுவுமே 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கூட நீங்கள் வச்சுக்கலாம், டிபெண்டிங் அப்போ வந்து டைப் வாட் யூ இன்சர்ட்.
1: ஓகே மேம், இப்போ வந்து ஆணுறைகள் இந்த பெண்ணுரைகள் பயன்படுத்தினால அந்த பாலியல் தொட்டுகள் எந்த தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களா மேம், அது காப்பர்ட்டியும் அதில் ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா அந்த மாதிரி?
0: இல்லை, காப்பர்ட்டி வந்து உங்களுக்கு செக்ஷுவல் ட்ரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷனை தடுக்காது. அது யூஸ்வலாக வந்து நாங்கள் மோஸ்ட்டாக மேரேஜ் ஆன விமன், ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு அப்புறம் கான்ட்ரசெப்ஷன் தேவைப்படும் போது நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ மேரேஜ் ஆனவங்க குழந்தை இல்லாமல் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு முன்னாடி பிளான் பண்ணுறவங்களுக்கும் நாங்கள் காப்பர்ட்டி சஜஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா காப்பர்ட்டி சேஃப் தான், டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் வந்து அவங்க கண்டிஷனை பொறுத்து இன்சர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது.
1: ஓகே,
0: இட்ஸ் நாட் வெரி டேஞ்சரஸ்.
1: ஓகே மேம், இப்போ அவங்களே வந்து முன்னும் வராங்களா காப்பர்ட்டி நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு?
0: கண்டிப்பாக நிறைய பேர் வராங்க, ஏன்னா சில பேர்னால மாத்திரை ரெகுலராக போட முடியாது, இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறவங்க அதை மறந்துடுவாங்க, ட்ராக் பண்ண மாட்டாங்க. ஸோ காப்பர்ட்டி அதை வச்சுட்டா காப்பர்ட்டி வந்து சீக்கிரமாக ரிவர்சபிள். இப்போ அடுத்த மாதம் நான் ப்ரெக்னென்ட்டுக்கு நான் பிளான் பண்ணோன்னா இந்த மாதம் நான் எடுத்தனா போதும், இல்லை நான் ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்து நான் பிளான் பண்ணால் கூட தட் வில் ஒர்க் அவுட்.
1: ஓகே மேம், இப்போ வந்து அடுத்ததாக வந்து பீரியட்ஸ் டைமில், இப்போ யங்ஸ்டர்ஸே கேட்குறேன், பீரியட்ஸ் டைமில் அதிகமாக வந்து மயக்கம் வரும், வாமிட் வரும், ரொம்ப வந்து அவங்களால வலி தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்கும், ப்ளஸ் ப்ளீடிங்கும் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் வந்து குழந்தை பிறக்கிறதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா?
0: கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் இருக்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு பீரியட் அப்போ பெயின் இருக்குன்னா அது ஒரு காரணம் கிடையாது, அது ஓவரியில் ப்ராப்ளம் இருக்கலாம், லியூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஹார்மோன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அதிகமாக ரத்தப்போக்கு போகிறது, அதிகமாக வலிக்கிறது, இல்லை இந்த மாதிரி வாமிட்டிங் அடிக்கடி வருது, பீரியட்ஸ் அப்போ மட்டும் இந்த பிரஸ்ட் டெண்டர்னஸ் அதிகமாகிறது, அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரோட கன்சல்ட் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்.
1: ஓகே,
0: ஏர்லியராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ஃபர்டிலிட்டி அந்தளவுக்கு பாதிக்காது.
1: ஓகே மேம், நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பகுதியோட கேள்வியாக என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொதுவான மித்துகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் என்னென்ன கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
0: பொதுவான மித்துகுனா இந்த காப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து குத்துமோ, நாங்கள் உட்கரும் போது குத்துமோ, இல்லை அது எங்களுக்கு உள்ளே போட்டிருக்க மாதிரி இருக்குமோ, இல்லை வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும் போது ஆண்களுக்கு அது வந்து குத்திடுமோ அப்படிங்கிறதுனால அது ஒரு மித்து.
1: ஓகே,
0: அது மாதிரி நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் போடுறதுனால எங்களுக்கு ஃபியூச்சரில் ஃபர்டிலிட்டி பாதிக்குமோ அப்படிங்கிறது ஒரு மித்து. அதே மாதிரி வந்து பில்ஸ் போடுறதுனால எங்களோட வெயிட் எடை ரொம்ப கூடிடுமோ அப்படிங்கிறது மித்து. இப்போ தான் நிறைய லோ டோஸ் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்ஸ்லாம் இருக்குது, அதை அவங்க இது பண்ணலாம். அதே மாதிரி வந்து எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷனுங்கிறது வந்து எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மித்து தான், அது வந்து எல்லா டைமும் அது யூஸ் ஆகாது. குறிப்பிட்ட அந்த ஓவலேஷன் டைமில் நீங்கள் ஏதாவது அந்த காண்டம் ஏதாவது பிரேக் ஆகிடுச்சு அந்த மாதிரி டைமில் தான் யூஸ் ஆகும் தவிர எல்லா டைமும் அது யூஸ் ஆகுங்கிறத நம்பி இருக்கக்கூடாது.
1: ஓகே டாக்டர். நேரம் 3:53 ஆகிட்டுருக்கு, ரெயின்போ 101.4. இவ்வளோ நேரம் கேட்டுருந்தீங்க, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான். டாக்டர் நிறைய கொஷின்ஸுக்கு வந்து வந்து பொறுமையாக பதில் சொன்னீங்க, நேயர்களுக்கும் வந்து நிறைய தெளிவான பதில்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர், உங்களோட பிஸி டைமில் எங்களோட ஸ்டுடியோவுக்கு வந்து நேயர்களுக்காக இவ்வளோ விஷயங்களை வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி. ஸோ கான்ட்ரசெப்ஷன் வந்து பெண்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை.

0: இது ஒரு சொசைட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் கரெக்டான சோர்ஸில் எடுத்து இன்ஃபார்ம்டு சாய்ஸ் தான் நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருந்து நம்ம ஹெல்த்தியான விமன் அண்ட் ஹெல்த்தியான பேபி நம்ம உலகத்துக்கு கண்டிப்பாக வரும்.
1: ஓகே டாக்டர், நன்றி. தேங்க்யூ சார். இன்னொரு நாள் இன்னொரு நேஷில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி டாக்டர்.
0: கண்டிப்பாக நன்றி.
1: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட் படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. சாய் அபயங்கர் ரெண்டு பால் டப்பா சேர்ந்து பாடின பாட்டு. பால் டப்பாவோட லிரிக்ஸில் இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. சாய் அபயங்கர் தான் மியூசிக். ஸோ ஸ்டேடியோன் இது ரெயின்போ எஃப்எம் 104 இங்கே எல்லாமே செமதோல். அதுக்கு முன்னாடி 4 மணிக்கு உங்களுக்காக ஒரு கேம் வச்சு நான் வெயிட் பண்ணுறேன். அது வரைக்கும் இங்கேருந்து குட்டியாக ஒரு பாய் பாய் சொல்லிக்கிறது. நான் உங்கள் ஆர்ஜே கவிதா. ஸ்டேடியோன்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. தமது உயிரையும் பொருட்படுத்தாது ஃபிளை துபை விமான பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாரின் தீர

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. தமது உயிரையும் பொருட்படுத்தாது ஃப்ளை துபை விமான பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாரின் தீரத்திற்கு நாடே தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் வர்த்தக அமைச்சர் திரு நிக்கோலஸ் ஃப்ராசியருடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 12 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார வாகனங்களை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 8.26% உயர்ந்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள 16 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாமினை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி மாநிலம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் படகு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த நேத்ரா குமணனுக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும் ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் சுஜித் கல்கலும் ஆடவர் 80 கிலோ இடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்யன் ஷா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

என்னதான் வந்து வருத்தம் இருந்தாலும் வருத்தமினால வருத்தப்பட முடியாது, கவலமினால கவலைப்பட முடியாது. என்னடா இது தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி ஃபன் பண்ண போகிறோம், அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடி ஜோக் வச்சு தான் நான் வந்து நம்ம ஃபன் பண்ண போகிறோம். ஸோ நேயர்கள் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நினைப்பீங்க, கண்டிப்பாக வந்து 044 அப்படிங்கிற முன்னிப்பை போட்டு 298-6-0038 மற்றும் 295-2-055-4 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து என்கிட்ட வந்து உங்களோட ஜோக்குகள் அப்படியே கொட்டி கடிச்சு தீர்க்கலாம். ஸோ நேயர்கள் வந்து ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேஷியில் என்ன பாட்டு வருது, ஃபன் பண்ணலாமா நேஷியில் என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஸ்டூடெண்ட் படத்துக்காக ஒரு பாட்டு

வந்துட்டு இருக்கு. ஜெசி கிஃப்ட் அவங்களோட வாய்ஸ்ல, பழனி பாரதி வரிகளில் ஜெசி கிஃப்டோட மியூசிக்ல வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

0: கரண்ட் போயிடுச்சே. ஏய் வந்துட்டியா நீ? கேண்டல் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயேன்.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காதபா, கண்ணு கூசுது இல்ல?
0: கொஞ்ச நேரம் டார்ச் அடிச்சாலும் இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்ப நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தான வந்த? அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட பார்த்து வண்டி ஓட்ட வேணாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச? எதிர்ல வர யாராவது பாதிக்கப்படுவாங்களான்னு நீ யோசிக்கலையப்பா?

0: வந்து கொலையிற.
1: ஹை பீம், உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல.
2: இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அப்படியே அந்த டாக் லைன்
1: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 4:10 ஆயிட்டு இருக்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. கவிதா கூட இன்னைக்கு எதை வச்சு ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடி ஜோக்கு தான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 0-4-4 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2-9-8-6-0-0-3-8 மற்றும் 2-9-5-2-0-5-5-4 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து கடி ஜோக்கை கொட்டலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார் இங்கே இருந்துன்னு பாத்திரலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் டடடடா வணக்கம் ரெயின்போ. என்னடா இது? வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். ஓகே, இன்னைக்கு ஜோக் என்ன வச்சிருக்கீங்க?
1: ஹலோ
0: ஹலோ
1: சொல்லுங்க மேடம்.
0: இன்னைக்கு ஜோக் வச்சிருக்கீங்களா? ஜோக்கு ஜோக்கு
1: என்ன
0: சொல்றீங்கனே புரியலங்க ஐயா. ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னு புரியல. நிகழ்ச்சியில் என்னுடைய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்கம்மா?
2: சென்னை பெருங்குளம் வள்ளி பேசுறேன் மேடம்.
0: வள்ளி மேடம் சொல்லுங்கம்மா, என்ன ஜோக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க
2: சொல்றேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஒரு ராஜாக்கு ரெண்டு தொப்பி, யார் அவரு?
0: ஒரு ராஜாக்கு
2: ரெண்டு தொப்பி இருக்குது.
0: ரெண்டு தொப்பி இருக்கு, யார் அவரு? தொப்பி ராஜா. என்னது?
2: பட்டாணி.
0: ஓ பட்டாணி. ஓகே, இன்னொரு ஜோக்கு. இன்னொரு ஜோக்கு.
2: இன்னொன்னு வந்து ரெண்டு எறும்பு பேசிக்குது. ஒரு எறும்பு சொல்லுது, இந்த யானை ரொம்ப மோசம், எப்ப பாரு நம்ம நம்ம இனத்தெல்லாம் ரொம்ப கொடுமை பண்ணுது, நம்ம வரிசையா சிவனே நடந்து போனா கூட நம்மளை மெச்சு நம்ம இனத்தை சா வச்சிருது
0: அப்படின்னு.
2: அதுக்கு இன்னொரு எறும்பு வந்து ஒண்ணு சொல்லுது, அது கை தட்டி சிரிக்குது. அது என்ன சொல்லிருக்கோம் அந்த எறும்பு அந்த இன்னொரு எறும்பு கிட்ட?
0: என்ன சொல்லிருக்கோம் தெரியலங்க, தெரியல. சொல்லுங்க சொல்லுங்க.
2: இன்னொரு எறும்பு சொல்லுது, யானை வத்தா காலை
0: நீட்டிட்டு நேயர் இப்படி மிஸ்ட் கால் கொடுத்துலாம் ஓடக்கூடாது, ஓடக்கூடாது. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யாரிங்க பேசுறீங்க? நல்லா இருக்கேன், நல்லா
3: இருக்கேன். வெளியில எவ்வளவு மழை பெஞ்சாலும் எவ்வளவு வெயில் இருக்காலும் ஒண்ணுமே ஆகாது. தமிழ்நாட்டுல
0: இருக்கா? குடவாசல்
3: தானே. கிட்ட வந்துங்க. இன்னும் ஒண்ணு இருக்கு.
0: இன்னும் ஒண்ணு இருக்கா? என்னது? மண்டபம்?

0: மண்டபம் ஒரு இடம் இருக்கு ராமேஸ்வரம் பக்கத்துல.
1: ஓ, ஊர் பேர் மண்டபமா? சூப்பர் சார், நன்றி சார், நன்றி சார். ஓகே, ஸோ நீங்களும் கால் பண்ணுங்க, எங்கூட வந்து விளையாடலாம். 0444 அப்படிங்கிற முன்னெடுப்பு போட்டு 298-6-00-18 மற்றும் 295-2-055-4 அப்படிங்கிற நம்பருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து கச்சேரி ஆரம்பம் படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. ஷானோட வாய்ஸில், இமானோட மியூசிக்கில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, எல்லாமே சமதுல்லு.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் சென்னை.

0: நேரம் 4:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க கவிதா கூட. ஸோ கடிஜோக் சொல்லி தான் வந்து விளையாண்டுட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். நீங்களும் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னின்பு போட்டு 2986000318 மற்றும் 2952055542 இந்த நம்பருக்கு கால் பண்ணி என் கூட விளையாடலாம். ஸோ நிகழ்ச்சியில் எங்களுடைய அடுத்த நேரம் யாருங்க பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க சார்?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன ஜோக் வச்சிருக்கீங்க
1: சொல்லுங்களா மேடம்?
0: சொல்லுங்க.
1: யானை தண்ணீரில் விழுந்தால் என்னவாகும்?
0: யானை தண்ணீரில் விழுந்தால் என்னவாகும்? ஆஹா, இது லாஸ்ட் வீக் நீங்க கேட்ட ஜோக்கு தானே?
1: இல்ல இல்ல, நான் கேக்கல.
0: யாரோ இந்த ஜோக்கு கேட்டாங்க. சரி சொல்லுங்க சார், என்ன ஆகும்?
1: நீர் யானை ஆகிவிடும்.
0: வெரி குட், வெரி குட், வெரி குட். நானே உங்களுக்கு கிளாப் தரேன் சார். சரி ஓகே, நான் ஒரு ஜோக் கேக்குறேன் சார்.
1: இன்னொன்னு சொல்றேன் மேடம்.
0: இன்னொன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒன்னு கேட்டுறேன்.
1: சொல்லுங்க.
0: இப்ப வந்து ரோடு போடுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க.
1: சரி,
0: அதுல முக்கியமா வந்து ஜமீன்தார் தான் வந்து ரோடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஏன்
1: ரோடு போடுறதுக்கு எல்லாம் வந்திருக்காங்க, ஜமீன்தார் தான் வந்து போடணும்னு கூப்பிடுறாங்களா?
0: கண்டுபிடிச்சிட்டீங்க நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தெரியலையா? சரி ஓகே, அடுத்த நேரம் இருக்கு, வாய்ப்பு கொடுக்கலாமா?
1: நான் சொல்றேன்னு கேளுங்க மேடம்.
0: சரி சொல்லுங்க சொல்லுங்க, கேட்போம்.
1: உலகத்திலேயே பெரிய கேட்டு எது?
0: உலகத்திலேயே பெரிய கேட்டு எது? இந்தியா கேட்.
1: கோல்கேட்.
0: ஓ மை காட். ஓகே சார், நன்றி சார், நன்றி சார்.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: ஓகே, என்ன ஜோக் வச்சிருக்கீங்க? இல்ல நான் சொன்ன ஜோக் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கேக்குறேன் மேம்.
0: ரெண்டு ஜோக் வச்சிருக்கீங்களா? நீங்க ஒரு ஜோக் தான் கேக்கணும், ஏனா நான் சொன்ன ஜோக் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: நீங்க என்ன வாட்டி உங்களுக்கு ஜோக் சொல்லுங்களேன்.
0: அதாவது ரோடு போடுறதுக்கு நிறைய பேர் வந்தாங்களாம்.
2: சரி,
0: அதுல முக்கியமா ஜமீன்தார் வந்தாதான் ரோடு போடணும் சொல்லிட்டாங்களா? ஏன்?
2: ஆமா
0: ஆமா. அப்புறம் சொல்லுங்க.
2: ஜமீன்தார் வந்தாதான் ரோடு போடுவேன்னு
0: சொன்னாங்களாமா? ஆமா.
2: ஏன்னா அவங்க அவங்கதான் அந்த நாட்டிற்கு தலைவர், அதனால ரோடு போடுறது.
0: நாட்டுக்கு தலைவர் அவர் தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்தாரா? சரி ஓகே, அது இல்ல உங்க ஜோக்க சொல்லுங்க.
2: சரி, என்ன ஜோக்கு தான், பையன் வெளியில போகும்போது எப்பவுமே 1 ரூபாய் காயின், 2 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின் தூக்கிட்டு வெளியில போவானா? வீட்டுக்கு வந்தா அந்த காசு வச்சிருவானா? ஏன்?
0: ஏன் வெயிட்டா இருக்கா?
2: இல்ல இல்ல, ஏன்னா அவங்க அம்மா சொன்னாங்களா, வெளியில போகும்போது எப்பவுமே நாணயமா நடந்து கோப்பா
0: அப்படின்ட்டு. சூப்பர் சூப்பருங்க. வீட்டுக்கு வந்தா திருப்பி வீட்டுல வச்சிடறானா, இல்ல அதையும் கையிலேயே வச்சுக்கிறானா?
2: ஆஹா, அது திருப்பி அங்க வச்சிடறான்.
0: திருப்பியும் வச்சிடறான்.

0: ஓகே சார், நன்றி சார். நேயர்கள் வந்து அடுத்தடுத்த நேயர்கள் வெயிட் பண்றாங்க. நன்றி சார், நன்றி நன்றி.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க சார்?
2: வணக்கம் மேடம், போரூர் பொன்ராஜ் பேசுறேன்.
0: ஓகே சொல்லுங்க சார்.
2: மூணு கடி சோக்கு கொஞ்சம் பழைய சோக்கு தான், பரவாயில்லையா?
0: பரவாயில்ல சார், சொல்லுங்க.
2: அதாவது கிளியா பச்சையா இருக்கு, காக்காயா காக்காயா கருப்பா இருக்கு.
0: பச்சையா இருந்தாதான் பச்சை கிளி. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க பாப்போம்.
2: அது கடி சோக்கு மாதிரி சொல்லலாம், நீங்க தான் ஒரிஜினல் சொல்லுங்க. பச்சையா
0: கிளி ஏன் பச்சையா இருக்கு?
2: ஏன்னா சொல்றீங்களா? நான் சொல்லவா?
0: சரி நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
2: கிளி வந்து சரியா வேகல, அதான் பச்சையா இருக்கு.
0: அப்ப வந்து காக்கா வெந்துருச்சா?
2: காக்கா தீஞ்சு போச்சு.
0: ஐயா, சரி ஓகே சார், உங்களுக்கு அவந்த கிளாப்.
2: அடுத்தது சொல்லட்டுமா?
0: அடுத்தது சொல்றீங்களா? ஒரு ஜோக்கு போதும் சார், ஒரு ஜோக்கே தாங்க முடியல சார்.
2: ஒன்னு சொல்றேன், ஒன்னே ஒன்று சொல்றேன்.
0: சரி சொல்லுங்க சார்.
2: அயன் பண்ண முடியாத சுருக்கம் எது மேடம்?
0: முகச்சுருக்கம் தானே?
2: நன்றி
0: சார், நன்றி சார்

0: ஓகே, நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: எம்கல்லுப்பட்டி விவேஸ் கண்ணன்.
0: எம்கல்லுப்பட்டி விவேஸ் கண்ணன், சொல்லுங்கள் சார், என்ன ஜோக் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க?
1: நீங்கள் சொல்லுங்கள்.
0: நான் சொல்லுதான், நான் ஆல்ரெடி சொன்னது தான், ரோடு போடுறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாலும் ஜமீன்தார் வந்தால் தான் ரோடு போடுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. யா யா யா யான்னு சொல்லுங்கள்.
1: ஜமீன்தார் வந்து அவரும் ஜம் ஜம் போடுவார்,
0: ஜம் ஜம்னு ரோடு போடுவார் இல்லை?
1: ஆமாம்.
0: சரி ஓகே, உங்களுக்கு தெரியல, அடுத்தனே இருக்குது கேட்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஜோக் என்ன.
1: சொல்கிறேன்.
0: ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
1: பெண்கள் மறக்காத பூ என்ன பூ?
0: என்னது?
1: பெண்கள் மறக்காத பூ என்ன பூ?
0: பெண்கள் மறக்காத பூ நெருப்பு.
1: நெருப்பா?
0: நெருப்பு.
1: ஏன் நெருப்பு மறக்க மாட்டாங்க? எப்படா மறந்து வீட்டில் உட்காரலாம்னு நினைப்பாங்க அவங்க.
0: சரி என்ன பூ சொல்லுங்க சார்.
1: மாறா பூ.
0: ஓ முடியலை. நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க சார், யார் இங்கன்னு பேசுறீங்க?
2: கோயம்பேடுலேருந்து பார்த்திபன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் மேடம்.
0: என்ன
2: விடுக்கதை தேச்சிருக்கேன்?
0: ஆ சரி சொல்லுங்க.
2: வேகமா யானை ஓடுது, என்ன வாங்கும் கடைக்கு போய்?
0: மூச்சு வாங்கும்.
2: ஓகே,
0: வாரம் வாரம் இந்த ஜோக் எடுத்து வந்துடுறதுல.
2: அப்புறம் வந்து தேங்காய் இதுவரை முடிவில்லாத காய் என்ன காய் மேடம்?
0: முடி இல்லாத காயா? முடிவே இல்லாத காய்.
2: முடி முடி உள்ள காய். முடி உள்ள காய்.
0: முடி உள்ள காயா தான் நீங்களே ஆன்சர் சொல்றீங்க தேங்காய்ன்னு. ஐயோ கேள்வி. நான் எதுவும் கேட்கணுமாங்கிறீங்களா? அதாவது ரோடு போடுறதுக்கு எல்லாரும் வந்தாங்க, ஆனா வந்து ஜமீன்தார் வந்தாதான் ரோடு போடலாம்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. ஏன்
2: ஜமீன்தார் வந்தாதான் ரோடு போடணும் அடம் பிடிக்கிறாங்க?
0: ஒரு ஜோக்க வச்சு ஓட்டின போல இருக்கே, யாருமே பதில் சொல்ல மாட்டாங்களே.
2: தெரியல மேடம்.
0: சரி ஓகே, ஆன்சர் வந்து மறக்காம டியூன் பண்ணி கேளுங்க சரியா?
2: ஓகே ஓகே மேடம், கேக்குறேன் மேடம்.
0: ஓகே நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க சார்?
3: திருமதி குண்டுமேடு விஸ்வநாதன்.
0: ஓகே சார், என்ன ஜோக் வச்சிருக்கீங்க?
3: வச்சிருக்கேன், ஃபைனா வச்சிருக்கேன்.
0: சொல்லுங்க சார்.
3: ரெண்டு பேர் கடைக்கு போறாங்க.
0: சரி,
3: அதுக்கு பசி எடுத்துக்குது.
0: சரி,
3: அவங்க ரெண்டு பேரும் உறவு முறையை கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க.
0: உறவு முறையை கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்களா? என்னன்னு தெரிலையே, நீங்களே சொல்லிடுங்க. ஹலோ, ஆளை காணுமே. ஓகே, தொடர்ந்து ஃபன் பண்ணலாமா கேம் விளையாடலாம். அதுக்கு முன்னாடி, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 4:37 ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா தான் விளையாண்டு இருக்கோம். எதை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடி ஜோக் வந்து வச்சு தான் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். நேர்கள் என் கூட வந்து விளையாடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிப்பை போட்டு 2986008 மற்றும் 2952055 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி என் கூட விளையாடலாம். நிகழ்ச்சி நீக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கேருந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருமைசை குண்டுமேடு விஸ்வநாதன். நான் ஆரம்பிச்சிடலாமா? அதை உறவு முறையை கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க. அதாவது ரெண்டு பேர் போறாங்க,
0: ரெண்டு பேர் போறாங்க,
1: பசிக்குது
0: பசிக்குது,
1: அந்த ரெண்டு பேர் அந்த உறவு முறையை கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க.
0: உறவு முறையை கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்களா?
1: ஆமா. சொல்லிடலாம்.
0: சொல்லிடலாமா? நீங்களே சொல்லுங்க பாப்போம்.
1: சொல்றேன். அதாவது போண்டா டீ, போண்டா டீ,
0: போண்டா டீ. சரி,
1: ஒரு
0: ஜோக் அந்த ஜோக் நான் ஃபர்ஸ்ட் கேட்ட ஜோக் இன்னும் கண்டுபிடிக்கல இல்ல நீங்க?
1: எனக்கு கேக்கலங்க.
0: நீங்க கேக்கலையா? அதாவது ரோடு போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க.
1: ஆமா.
0: ஆனா ஜமீன்தார் வந்து தான் ரோடு போடணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. ஏன்
1: அவங்க காசு கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, அதனால தான்
0: ரோடு போடுறதுக்கு அவங்க வந்து பணம் கொடுப்பாங்களா?
1: ஆமா.
0: ஓகே சார், நீங்க வந்து கேட்டுட்டு அடுத்த வாரம் இதே ஷோக்கு கால் பண்ணி என்கிட்ட பதில் சொல்லணும். ஓகேவா?
1: சரிங்க சரிங்க.
0: ஓகே சார், நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரேங்கன்னு பேசுறீங்க சார்?
2: ஆரோரும் செல்வராஜ்.
0: சொல்லுங்க செல்வராஜ், என்ன ஜோக் எடுத்து வந்திருக்கீங்க?
2: அந்த ஜோக் சொன்னங்களா? ஜமீன்தார்.
0: ஜமீன்தார் சொல்லையே.
2: ஏன்னா அவர் பேருக்குள்ளே தார் இருக்கிறதுனால அவரு கூப்பிட்டு தான் ரோடு போடுவாங்க.
0: அடாடா, எங்க சார் இருந்தீங்க இவ்வளவு நேரம்? இந்த ஜோக்கு ஒரே ஒரு ஜோக் வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கேன் ஐயா. என்ன சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார், நல்லா
2: சொல்லிருக்கீங்க.
0: ஏன் நிக்குது?
2: சுகர் மாத்திரை போடலையா?
0: சுகர் மாத்திரை போடலையா?
2: அதனால நிக்கிறாங்க.
0: இதுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு?
2: ஆமா, ஊடி போயிடுச்சு.

0: ஓ அப்படிங்களா, சரிங்க சார், சரிங்க சார், வாழ்த்துக்கள் சார், சூப்பரா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்துதான் வந்து பாட்டு வந்துட்டுருக்கு. கிரி படத்துக்காக ஒரு பாட்டு, இமான் அண்ட் அனுராதா ஸ்ரீராம் சேர்ந்து பாடின பாட்டு, பாவிஜியோட வரிகளில், இமானோட மியூசிக்கில். அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை. ஸ்டேடியம் ரெயின்போ 91.4, இங்கே எல்லாமே சமதுலு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் சென்னை.

0: அப்படின்னால இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 4:46 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க கவிதா கூட. ஸோ ஃபன் பண்ணலாமால இன்னைக்கு வந்து ஜோக் வச்சு நம்ம ஃபன் பண்ணிட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் வந்து நீங்களும் கால் பண்ணணும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிப்பை போட்டு 2986-00038 மற்றும் 2952-05544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். நிகழ்ச்சி நீ கூட அடுத்த நேர் யாருங்க இருந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: யாரங்க பேசுங்க சார்?
2: வாழ்க
1: வளத்துடன்
2: கிருஷ்ணகிரி மாவட்டம். வாழைப்பழத்துக்கு எங்க அப்பா பாத்துட்டாரு, நந்தர் அப்பா என்ன நடக்குது, எங்க அப்பா தோல் உடிச்சிட்டாரு அந்த பையன்.
1: நீங்களே க்வெஸ்சன் சொல்லி நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஓகே சார், உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன். ஹலோ, வணக்கம்.
3: ராஜசேகர் மேடம்.
1: ஓகே சார், ஜோ கேக்கலாமா?
3: நான் ஒன்னு சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க சொல்ல கேக்குறேன்.
1: சரி, ஓகே சொல்லுங்க.
3: ஒரு ஆளு வீல் வீல் வீல் கத்தி நின்றான், இன்னொரு ஆள் பக்கத்துல
1: நின்றான்,
3: அவன் என்ன பண்ணிருப்பா சொல்லுங்க பாப்போம்.
1: வீல் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பான்.
3: அதான்.
1: சரி, ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார். நான் கேக்கட்டா?
3: கேளுங்க. தெரிஞ்சதே சொல்றேன். நானும்
1: தெரிஞ்சதே சொல்றீங்களா? எந்த பூவுல சட்டை தைக்கலாம்? எந்த பூவுல சட்டை தைக்கலாம்? பூ, ஃப்ளவர்.
3: பூ தானே?
1: ஆமா, பூ தான். பூ
3: எந்த பூவுல? வாழைப்பூ.
1: வாழைப்பூ இல்ல சார். இல்ல சார்,
3: குச்சி குச்சியா வரும்.
1: இல்ல சார், இல்ல சார், ஜோக்கு சார். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி சார். நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்கம்மா? புஷ்பா பேசுறீங்க. சொல்லுங்கம்மா, என்ன ஜோக் எடுத்து வந்திருக்கீங்க? இல்ல நான் சொல்ற ஜோக்குக்கு ஆன்சர்
4: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமா, அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்களே, கேக்கல நீங்க. அதை சரி, அதுக்கு என்ன ஆன்சர் வச்சிருக்கீங்க?
4: ஜமீன்தார் வந்தனா தார் வந்தா தானே?
1: ஆமா, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் சொல்லுங்க, அடுத்த ஜோக் உங்களுக்கு கேக்கட்டா? எந்த பூவுல சட்டை தைக்கலாம்?
4: எந்த பூவுல
1: சட்டை தைக்கலாம்?
4: சட்டையா? என்ன பூ இருக்குது? ரோஜா கூட கிடையாது.
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
4: சொல்லுங்க. தெரியலப்பா என்ன பூன்ட்டு.
1: தெரியலையா?
4: இல்லையே. இருவர் ஆடை. ஆடையில என்ன வருது?
1: ஆடையில என்ன வருது? அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
5: கார்த்திக். இஞ்சம்பாக்கம்.
1: இஞ்சம்பாக்கம். என்ன ஜோக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க?

0: நான் கேக்கட்டுமா, எந்த பூவுல சட்டை தைக்கலாம்? ரோஜா பூ இல்லையே. ஓகே, நீங்க எடுத்துட்டு வரல, ஜோக் எடுத்துட்டு வரல. சரி ஓகே, உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேக்குறேன். ரோசமா பாக்குற பூ எது?
1: ரோசமா பாக்குற பூ மத்தாப்பா.
0: எது? மத்தாப்பா?
1: மத்தாப்பு
0: இல்ல, அதுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க, அதனாலதான் சொன்னேன். ரோஜா பூ. ரோசமா ரோசா?
1: ரோஜா பூவா?
0: ஓகே சார், நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பு அறிவாளருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் இங்க பேசுறீங்க சார்?
2: அடையாளம் பெற்றிருந்த ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சார். மேடம், தலைப்புலாம் சூப்பரா இருக்குது, பாடல்லாம் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு.
0: அப்படியா
2: மேடம்?
0: சொல்லுங்க சொல்லுங்க. நல்லது, நன்றி. சொல்லுங்க சார்.
2: நான் சின்னதா ஒரு ஜோக் சொல்றேன் மேடம்.
0: சொல்லுங்க, பெருசாவே சொல்லுங்க. என்னப்போ?
2: பணத்தை வாங்கி வாங்கி வைப்பான் சார் மேடம், ஆனா வீட்டுக்கு எடுத்து போக
0: மாட்டான்.
2: அவன் யார் மேடம்?
0: பணத்தை வாங்கி வாங்கி வைக்கிறது, வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டாரா? ஏடிஎம்?
2: ஏடிஎம் இல்ல மேடம்,
0: வேற யாருங்க?
2: அதுவும் சொல்லலாம், கண்டக்டர் மேடம். பஸ்ல பணத்தை வாங்கி வாங்கி பேக்கப் தான் வைக்கிறாரு, கட்டி வீட்டுக்கு எடுத்து போக மாட்டாரு. கணக்கெல்லாம் அவங்க ஆபீஸ்க்கு போயிட்டு போடுவாரு.
0: அப்படியா? சூப்பர் சார். நான் கேக்குறேன் உங்களுக்கு ஒண்ணு. எந்த பூவுல சட்டை தைக்கலாம் சொல்லுங்க. நீங்களும் கால் பண்ணி என் கூட விளையாடலாம். 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986003 8 மற்றும் 2952005544 இந்த ரெண்டு நம்பருக்கு உலகத்தரம் வாய்ந்த ஜோக்குகள்லாம் வந்து எடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேயர் யாருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்கன்னு பேசுறீங்க?
3: ஐஸ்வர்யா வந்து திருவண்ணாமலை.
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க, என்ன ஜோக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
3: இது என் பொண்ணோட ஜோக்கு, நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன்.
0: தாராளமா சொல்லுங்க.
3: ரெண்டு பேர் நடந்து போயிட்டே இருந்தாங்க ரோட்ல. ரெண்டு பேர் காலையும் ஆணி
0: குத்திருச்சான்.
3: ஒருத்தர் ஆணி மேல கால் வச்சுட்டாங்க, ஒருத்தர் மட்டும் ஐயோ அம்மான்னு கத்தி ரத்தம் வந்துருச்சு, ஒருத்தருக்கு ரத்தம் வரலையா? அது
0: ஏன்னா அவங்க கால் வச்சது பிரியாணி மேலயா?
3: கரெக்ட்.
0: போயும் போயும் மனசாட்சி இருக்கா? பிரியாணி மேல போய் எப்படி கால் வைக்க உங்களுக்கு மனசு வருது?
3: உங்களுக்கு
0: ஒரு ஜோக்கு நான் வச்சிருக்கேன். கேள்வி கேள்வி. அதாவது எந்த பூவுல சட்டை தைக்கலாம்? சட்டை தைக்கிற பூ எது? எந்த பூ? என்ன பூனு பருத்தி சொல்லிட்டீங்க, பருத்தினா என்ன பூ வருது பருத்தியில? பருத்தி எடுக்க
3: என்னவா
0: இருக்கும்?
3: அன்னை
0: சொல்லுங்க, அதுக்கப்புறம் வரிசையா. நிறைவு காலரா வந்து யார் எங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்.
0: வணக்கம், சவுண்டா இருக்கே, யார் எங்கன்னு பேசுறீங்க?
4: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், ஜே இஸ்மாயில்.
0: ஓகே சார், சொல்லுங்க சார்.
4: என்ன டிராபிக் மேடம்?
0: ஜோக்கு நான் சொல்றேன். எந்த பூவுல சட்டை தைக்கலாம்?
4: எந்த
0: பூவுல சட்டை தைக்கலாம்?
4: எந்த பூவுல சட்டை தைக்கலாம்?

தாழம்பூவா? சரி ஓகே, உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறா. நிறைய பேருக்கு இது வந்து ஆன்சர் சொல்ல வாய்ப்பு கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆன்சர் என்னன்னு கேட்டு போங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவில் வந்து சட்டை தைக்கலாம், ஏன்னா அதில் பருத்தி இருக்குல்ல. இப்படி சொல்லிக்கிட்டு நானே வந்து எனக்கு ஒரு கிளாப்பை கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து கிளம்ப போகிறேன். பட் மனசே இல்லை தான், என்ன பண்ணுறது, நிறைய ஜோக் எடுத்துகிட்டு வந்தேன். பட் இருந்தாலும் அடுத்த வாரம் வந்து இந்த ஜோக்கில் ஜோக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூள் படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. தமது உயிரையும் பொருட்படுத்தாது ஃப்ளை துபை விமான பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாடின் தீரத்திற்கு நாடே தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்.

முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வல் வலியுறுத்தியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 12 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள 16 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாமினை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி மாநிலம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் படகு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த நேத்ரா குமணனுக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேகா அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும் ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜீத் கல்கலும் ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்யன் ஷா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

0: வணக்கம். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்னைக்கு நாம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் அணிந்திருக்க போறோம். இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில நம்மளோட இணையறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலக்கிய உலகில உயரிய விருதா கருதப்படும் சாகித்ய அகாடமி விருது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட 24 மொழிகளில் வெளியாகும் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு அளிக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் இளம் எழுத்தாளர்களுக்கு யுவ புரஸ்கார் விருத இந்திய பிராந்திய மொழி படைப்புகளுக்கு சாகித்ய அகாடமி வழங்கி கௌரவிக்குது. அந்த வகையில கடந்த 2015 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமியினுடைய யுவ புரஸ்கார் விருது தமிழ்ல பருக்கை நாவலுக்காக எழுத்தாளர் வீரபாண்டியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எழுத்தாளர் வீரபாண்டியன் அவர்கள் நாவல், சிறுகதை, கவிதை, ஆய்வுன்னு படைக்கக்கூடிய படைப்பிலக்கியவாதியாக மட்டுமே இல்லாம ஒரு தலைமுறைய அறிவார்ந்த சமூகமா உருவாக்கக்கூடிய பேராசிரியர் பணியையும் ஒருங்கே ஆற்றக்கூடியவரா இருக்கார். தமிழ் சமூகத்திற்கு தன்னுடைய எழுத்து வல்லமையால மாபெரும் அங்கீகாரத்தை பெற செய்ய அனுதினமும் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் வீரபாண்டியன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வருகை தந்து சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட உரையாட உங்கள் சார்பா இணைவது நான், உங்கள் நவீன் பாரதி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நலம் நலம்,
0: ரொம்ப சந்தோஷம். அடிப்படையில நீங்க ஒரு தமிழ் இலக்கியம் படித்தவர். வளர்ந்து வரக்கூடிய இந்த தொழில்நுட்ப உலகத்துல நீங்க தமிழ் இலக்கியத்தை முதன்மை பாடமா எடுத்து படிச்சதுக்கான பின்னணியை பத்தி சொல்லுங்க.
1: ரெயின்போ எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரோடையும் என்னுடைய குரல் வழியா நான் சில விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய அனைத்து உள்ளங்களுடைய நலனையும் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு தமிழ் இலக்கியம் படிக்கிற ஆர்வம் என்பது எனக்கு தொடக்கத்துல பள்ளிக்கூட வாழ்க்கையிலே வந்துருச்சு. பள்ளிக்கூடத்துக்கூடிய ஒரு தமிழ் பாடத்துல ஒரு மனப்பாட செய்யல 100 பிள்ளைகளுக்கு நடுவில் நான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற

0: அது ஆசிரியர் பாராட்டுறதும் அந்த பாடலை அதற்குரிய உச்சரிப்போடு அழகான உச்சரித்து பேசுறப்பவும் அது எனக்கே ஒரு பிடிச்சமா இருந்தது. நண்பர்கள்லாம் பாராட்டுவாங்க. அந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எனக்கு ஒரு பேச்சு போட்டி, கவிதை போட்டி, இல்லை கட்டுரை போட்டி, அது மாதிரி போட்டிகளை கலந்துக்கக்கூடிய அந்த ஆர்வம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆர்வம் தொடர்ச்சியாக தமிழ் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பை கொடுத்தது. அது தமிழ் தான் இல்லை வேற மொழியா அப்படின்றத புரிதல்கள்லாம் தொடக்கத்தில் இல்லை. ஆனால் பின்னாடி வளர்ந்து வாசிப்பு வாழ்க்கை வளர்ந்துட்ட பிறகு தமிழ் எந்த அளவுக்கு அது உள்ளுக்குள்ளே எனக்கு ஈர்ப்பாக இருந்திருக்கிறது போக போக தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன்.
1: வாசிப்பு பரிச்சயம் எப்போது உங்களுக்கு ஏற்பட்டது? நவீன இலக்கியத்துக்கு வந்தடைந்த அந்த பாதை எப்படிப்பட்டதாக இருந்தது?
0: இல்லை, இந்த மாதிரி போட்டிகளுக்கு தயாராகிறப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சில குறிப்புகள் தேடி புத்தகங்களை தேடுவோம். இப்போ இன்னைக்கு காலகட்டம் இன்னைக்கு எல்லாமே கைபேசியிலே வந்துடுச்சு. ஆனால் அன்னைக்கு எல்லாமே தேடுதல் இருந்தது. எவ்வளோ தூரம் தேடுறோமோ தேடுதலுக்கு பின்னாடி நம்முடைய பல்வேறு அனுபவங்கள், அது சார்ந்து மட்டும் இல்லை பல விஷயங்கள் சார்ந்த அனுபவமும் கிடைக்கும். அப்படி தேடுதல் நடத்துறப்போ எனக்கு ஒவ்வொரு புத்தகங்களையும் வாசிக்கக்கூடிய பண்பு வந்து இயல்பா கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இறங்கிச்சு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ சில ஒரு பேச்சு போட்டிக்கோ ஒரு கவிதை போட்டிக்கோ ஒரு திருக்குறள் சொல்லணும், இல்ல உள்ளுக்குள்ள ஒரு பாரதியாருடைய ஒரு கவிதை சொல்லணும், இல்ல ஒரு சிறந்த ஏதாவது கவிதை வரிகளை உள்ளுக்குள்ள கொடுத்து எழுதணும், இல்ல தமிழ் இலக்கியத்தினுடைய பாடல்கள் எல்லாம் கொடுக்கணும் போல இருக்கு, இப்படிலாம் கொடுத்தாதான், இல்ல கொஞ்சம் நல்லா நம்ம ரைமிங்கா பேசினாதான் ஒரு போட்டிகளுக்கு நம்ம ஒரு எடுப்பா தெரியவோன்ற நம்பிக்கை சின்ன வயசுல இருந்தது. அப்ப அதுக்காக தொடக்கத்துல வாசிக்கிறப்போ எனக்கு இது மாதிரி புத்தகங்களை தேடி வாசிக்கிற பழக்கம் அதிகமாச்சு. இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒன்று பெரிதாக வாசிப்பெல்லாம் தொடக்கத்தில் இல்லை. எப்போ ஒரு தீவிர வாசிப்பு என்பது தேவைன்றது நான் உணர்ந்ததுன்னா நான் சென்னை வந்த பிறகுதான். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே இளங்கலை படிக்கிறப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் நிறைய கவிதை புத்தகங்களை வாசிக்கிற பழக்கம் வந்து, கவிதைகளும் எழுதினேன் அப்போவே. ஆனால் ஒரு பறந்துபட்ட எல்லா வகையான ஒரு அரசியல், கட்டுரை, சமூகம் எல்லாத்தையும் தாண்டி மொழிபெயர்ப்புலேருந்து எல்லா வகையிலான இலக்கியத்தையும் எல்லா வகையான மொழி நூல்களையும் மொழிபெயர்ப்பு வாயிலாக படிச்சிடணும் அப்படின்னு பறந்துபட்ட வாசிக்கிற பழக்கம் எனக்கு சென்னை வந்து நான் முதுகலை படிக்க தொடங்கின பிறகுதான் எனக்கு அதிகமாகிடுச்சு. அப்போ வாசிப்புனா என்ன, வாசிப்பினுடைய அரசியல் என்ன, ஒரு விஷயத்தை வாசிக்கிறப்ப நம்ம எது மாதிரியான ஒரு புரிதலுக்கு உள்ளுக்குள்ள வச்சுக்கணும், ஒரு இலக்கியவாதி உண்மை நிலையிலிருந்து எழுதுறானா இல்லையான்றத கூட கண்டுபிடிக்க அளவுக்கு வாசிப்பு அனுபவம்ன்றது கொஞ்சம் வளர்ந்து வந்தது. அந்த வளர்ச்சியினுடைய அடிப்படையில் இருந்து தான் இன்னைக்கு என்னால இந்த உரையாடலை நிகழ்த்த முடியுது உங்களோட.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்ப படைப்பு இலக்கிய வகையில முதல்ல எதை தேர்வு செஞ்சீங்க, உங்களை எழுத தூண்டியதுன்னு என்ன நினைக்கிறீங்க, எழுத்தாளரா உங்களை உணர்ந்த அந்த தருணத்தை பத்தி சொல்லுங்க.
0: இல்ல உண்மைதான் நீங்க சொல்றது என்னன்னா, அடிப்படையில் எனக்கு கவிதை தான் பிடிக்கும். இப்ப வரைக்கும் எனக்கு கவிதை தான் ஆதர்சம் சொல்லலாம், அந்த அளவுக்கு ஈடுபாடு கவிதைக்குள்ளதான். இருந்தாலும் நான் எதை எழுதணும்னு இருக்குல்ல, அந்த எழுத்துக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது இல்ல, அந்த கருத்து ரொம்ப முக்கியம் இல்ல. அப்ப அந்த கருத்து வந்து எது மாதிரி வெளிப்படன்றதா ரொம்ப முக்கியமா, நான் ஒரு நல்ல விஷயமா பட்டது எனக்கு. ஏன்னா ஒரு நாவல் எழுத போறேன், நாவல் வெளிவரும் அப்படின்ற எந்த ஒரு நினப்பு துளி கூட நான் நினைச்சதே இல்லை வாழ்க்கையில. எனக்கு என்னன்னா, இப்போ என்னுடைய சென்னை வாழ்க்கைக்குள்ள என்னுடைய பார்வைக்கு முன்னாடி இந்த சமூகத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து படிக்கிற வேலையை விட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கை தேவைகளுக்காக சின்ன சின்ன ஒரு பகுதி நேர வேலைகளுக்கு எல்லாம் போகிறப்போ அது பாக்குறப்போ அது எதுக்கு இவ்வளவு பெரிய கனவுகளோட சென்னை வந்துட்டு இதை விட்டுட்டு வேற மாதிரி நழுவி போறாங்களே பாதையில் இருந்துன்ற ஒரு முதல் ஒரு கருத்து உள்ளுக்குள்ள இட்டுச்சு. அது தொடர்ச்சியா திரும்ப அந்த பின்புறத்துல அவங்க எல்லாரும் படக்கூடிய வழிகளும் பிரச்சனைகளும் இல்ல நானும் அது மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்து அதை எல்லாத்தையும் கவனிக்கிறப்போ எனக்கு ஒரு கவிதைக்குள்ள அதை எழுதி முடிக்கணும் தோணல. எப்பயுமே ஒரு இலக்கிய வடிவத்தை அந்த படைப்பு தான் தீர்மானிச்சுக்கும், எழுத்தாளன் தீர்மானிக்கிறத விட அதுதான் சிறந்த படைப்பாக இருக்கும் நான் நம்புறேன். அப்போ ஒரு சின்ன விஷயத்தை பத்தி நான் உணர்ந்த அந்த உணர்வு எழுதணும் கருத்து எழுதணும் போது ஒரு கவிதை போதுமானதா இருக்கு. இல்ல இங்கிருந்து அந்த ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள நடந்த விஷயங்களை பத்தி நான் பேசணும் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ ஒரு சிறுகதை அதை தேர்ந்தெடுத்துக்கும், வடிவத்தை தேர்ந்தெடுத்துக்க முடியும். ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை இவ்வளவு பெரிய பிரச்சனையை நிறைய பேசணும் புலம்பணும் இல்ல உள்ளுக்குள்ள நிறைய கேள்விகளோட இருக்கு, அத்தனை பேருடைய வழிகளையும் நினப்புகளையும் எல்லாத்தையுமே பதிவு பண்ணன்றப்போ நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு பெட்டி தேவைப்படுது. அப்ப அந்த அத்தனை வகையான பொருள்களுக்குமான பெட்டியா ஒரு நாவல் இங்க இருக்கு. இது ஒரு மேலை நாட்டு வடிவமா இருந்து நீ வளர்ந்து வந்து நீ தமிழாவே மாறி போயிருந்தா கூட, ஆனா தொடக்கத்திலே நம்ம கிட்ட அது மாதிரி ஒரு வடிவமா காப்பியம் தமிழ் இருந்திருக்கு. அந்த காப்பியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பார்வை கூட இன்னைக்கு தமிழ் சமூகத்துல அந்த அளவுக்கு இல்ல. ரொம்ப தமிழ்னா ஒரு தமிழா ஒரு காப்பியமா அப்படின்ற பார்வை மட்டும் இல்லாம அதுக்குள்ள என்ன எழுதியிருக்காங்க, எதை இப்படி பேசுறாங்க, ஏன் அந்த காலகட்டத்தில் இவ்வளவு எழுத வேண்டிய தேவை வந்தது, இப்படிலாம் உணர்ந்து பார்க்கக்கூடிய இல்ல இறங்கி படிக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோட நிறைய படித்தவர்களே அணுகாம இருக்கக்கூடிய காலமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ எனக்கு அந்த இலக்கிய வடிவத்தை வந்து படைப்பே படைப்புக்கான கருத்தே தேர்ந்தெடுத்துக்கொண்டதுதான் முக்கியம். அப்படி பார்க்க போக எனக்கு நாவல் தான் பருக்க எழுதுறதுக்கு சரியான ஒரு வகையா இருந்ததா நான் நம்பினேன், அதே மாதிரி எழுதினேன்.
1: ரெயின்போ நேயர்களே, இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில எழுத்தாளர் வீரபாண்டியன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வருகை தந்து சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ நேயர்களே, இன்றைக்கி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் எழுத்தாளர் வீரபாண்டியன் அவர்கள் வருகை தந்து சிறப்பிச்சுக்கிட்டு இருக்கார். அவரோட தான் உரையாடிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் தமிழ் இந்திய உலக இலக்கியங்களில் உங்களுக்கு பிடித்த ஆதர்சமான இலக்கியவாதிகள் அப்படின்னா யார் யாரை சொல்லுவீங்க? பிடித்தமான படைப்புகள்னா என்னென்ன படைப்புகள் எல்லாம் இருக்கு?
1: இல்லை, இந்த கேள்விகளுக்கு இதுக்கு முன்னாடி கூட ஒரு சில நேர்காணல்கள் ஒரு சில மேடைகளை கூட கேட்டிருக்காங்க. எனக்கு எப்பவுமே நேரடியாக அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புறது இல்லை. நான் ஏன்னா நான் ஒரு சாதித்த ஒரு பெரிய எழுத்தாளருடைய படைப்பை வாசிக்கிறப்பவும் ஒரு புதுசாக அறிமுகமாகக்கூடிய ஒரு படைப்பாளி படைப்பை வாசிக்கிறப்போ எனக்கு மனநிலை நான் ஒரு வாசகனா தான் நிற்கும். அப்ப அதுக்குள்ள எது சிறந்த விஷயமா இருக்குன்றத நான் எப்பயுமே அது என்ன தாக்குச்சுன்னா நான் ஆக சிறந்த விஷயமா கொண்டாடுவேன். சாதாரணமா இப்போ எனக்கு அது கவிதையா கூட இருக்காது, வார இதழில் வரக்கூடிய யாராவது வலிமிகுந்த ஒரு கருத்தை போட்டிருந்தா கூட அந்த கருத்து கூட என்னுடைய மிகப்பெரிய கவிதையா நான் எடுத்துக்கிட்டு பார்க்கக்கூடிய பார்வையை என்கிட்ட இருக்கு. ஆனால் தனிப்பட்ட ஒரு எழுத்தாளர் ஆதர்சம் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இல்லை. இந்த ஒரு கருத்தை யார் நல்லா எழுதிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா இவர் இந்த விஷயத்தை நல்லா எழுதிருக்காருன்னு சொல்லிட முடியும். ஆனா யாரு எந்த படைப்பாளனா இந்த சமூகத்து மனித வாழ்க்கைக்கு நம்முடைய உடல் உறுப்புகள்ல எந்தெந்த உறுப்புகள்லாம் வந்து ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரி எல்லாருமா தான் பார்க்க தோணுது. எனக்கு அது மாதிரி பிரிச்சு ஒருத்தர முன் வச்சு பேசுற மனநிலை எனக்கு ஏனோ தெரியல, எனக்கு இயல்பாவே அது மாதிரி இல்லை. படைப்புகளும் சரி அது மாதிரி தான். இப்போ ஒவ்வொரு வகையில ஒரு ஒரு படைப்பு ஒரு இல்ல இப்போ ஒரு காதல் கவிதையை எடுத்துக்கிட்டா அதுக்கு இந்த எழுத்தாளர் தான் இல்ல இந்த கவிஞர் தான் இவர் தான் நல்லா எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடவும் முடியாது. அவர் காதல சந்தோஷமான போக்களையும் எழுதிட்டு போயிடலாம் சரிங்களா. இல்ல ஒரு காதல வழியை அடைந்து எழுதக்கூடிய ஒருத்தர் திரும்ப அதனுடைய தோல்வியாவோ துக்கமாகவோ கூட ஒருத்தர் எழுதிட்டு போகலாம் சரிங்களா. அப்போ ஒரு காதல்ல வந்து திரும்ப இப்ப அவருக்கு ஒரு காதல்ல ஒருத்தர் ஒரு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறப்ப அவருடைய கவிதைகளும் போக்குகளும் ஒருவருமா இருக்கும். அப்ப காதல் என்பது இந்த பல்வேறு இந்த நிலைகளையும் உள்ளுக்குள்ள வச்ச விஷயமா தான் இருக்கே தவிர அப்ப அதனுடைய அளவுல அங்கங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் இருக்கு. அப்ப காதலுக்குள்ள இது எல்லாமே கலந்து கட்டிதான் இருக்கு. அப்ப நம்ம இது எல்லாத்தையுமே பொருட்படுத்த வேண்டிய அவசியமா தான் இருக்கு. அப்ப ஒரு காதலுக்கு உள்ளுக்குள்ள நுழையிறப்ப ஒரு வர்ணிக்கக்கூடிய ஒரு அகச்சிறந்த கவிதையை பெருசா நம்ம கொண்டாடும் பொழுதும் வழி ஏற்பட்டு அதனுடைய பாதிப்புல எழுதக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழி நிறைந்த சோதனை கவிதையை நம்ம கொண்டாடக்கூடிய மனநிலையும் ரெண்டும் எனக்கு தேவைன்னு நினைக்கிறேன்.
0: தமிழ்ல மறக்கப்படக்கூடிய பல வார்த்தைகள்ல ஒன்றான பருக்கை அப்படின்றது ஒரு வார்த்தை இருக்கு. இந்த பருக்கை வார்த்தை உங்களோட நாவலுடைய தலைப்பா வைக்கணும்னு எப்ப முடிவு பண்ணீங்க?
1: இல்ல இதுவும் அந்த களம் தான் தேர்வு பண்ணது. ஏன்னா பருக்கையினுடைய மையமா ஊர்ப்புறங்கள்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்துட்டு படிக்கிறது படிப்பு தேவைக்காக வந்தவங்க மாணவர்கள் எப்படி ஒரு தன்னுடைய சின்ன சின்ன தேவைகளுக்காகவும் திருமணத்துல உணவு பரிமாறக்கூடிய வேலைக்கு போயிடுறாங்க, அதுல இருந்து எப்படி அவங்களுடைய கனவுகள்ல இருந்து பாதம் மாறி போயிடுறாங்கன்றதான் இந்த நாவலுடைய அடிப்படை. அப்படி இருக்கிறப்போ அந்த நாவலுடைய களமே பார்த்தீங்கன்னா உணவு பரிமாறுகிற வேலை தான். அப்ப அந்த உணவுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய தேவை இருக்கு, எவ்வளவு பெரிய வழி இருக்கு, சாதாரணமா என்ன திரும்ப திரும்ப சோறா திரும்ப திரும்ப சாப்பாடா அப்படின்னா அப்ப அதுக்காக தான் எல்லாமே உலகம் இயங்கிட்டு இருக்குது அப்படின்றது அடிப்படை. அதை ஒன்றும் மாத்திரலாம் முடியாது. அது எந்த வகையில பாக்குறீங்க எந்த வகையில புரிஞ்சுக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப மணிமேகலைய முழுக்க முழுக்க அந்த உலகத்தை ஆக சிறந்த ஒரு காப்பியமா மணிமேகலை காப்பியத்தை சொல்ல மணிமேகலை பசியை தான் மையமிட்டு திரும்ப திரும்ப முழுக்க அந்த காப்பியம் பௌத்த காப்பியம் சொல்லிடலாம். ஆனா முழுக்க முழுக்க மையமிட்டு பேசக்கூடிய கருத்து பசிதான். இப்ப அதை நம்ம மணிமேகலை எழுதியவர் யார் அப்படின்னு நீங்க எனக்கு நான் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு அவருடைய பேரை முழுசா சொல்லுவேன். ஏங்க சார் அது மாதிரி இனிஷியல எல்லாத்தையும் போட்டு தலைப்புல போட்டு சொல்லணுமா தேவையா அப்படின்னா அதனுடைய பின்புலம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா இப்ப இன்னைக்கு இன்னைக்கு வேணா தமிழகத்தினுடைய மிக முக்கியமான நகரமா சென்னை இருக்கலாம். ஆனா ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய ஒரு கோட்டை கோத்தல மாதிரி மதுரை தான். அப்ப அவ்வளவு பெரிய நகரத்துல கூல வாணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தானியங்கள்லாம் வணிகம் செய்த ஒரு ஹோல்சேல் கடை இல்லைங்களா ஒரு சூப்பர் மார்க்கெட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வசதி வாய்ப்போட ஒரு வணிகம் செய்தவர் சீத்தலை சாத்தனார் அப்படின்றது அந்த பேர் நமக்கு காட்டுது. அப்ப அப்படி இருக்கப்ப அப்ப அவருடைய குடும்பமோ அவருடைய தந்தையோ அந்த தொழில் செஞ்சிருக்கணும் இவரும் பின்பற்றிருக்கலாம் அப்படின்னு கூட நினைச்சு பார்க்கலாம். அப்ப ஒரு காலங்காலமா வந்து ஒரு தானியங்களை வணிகம் செய்யக்கூடிய ஒரு வணிகன் சரிங்களா பசியை அனுபவிச்சிருக்கூடிய சூழலே இருக்காது இருந்திருக்காரு. ஆனா அந்த மனுஷன் அந்த உலகத்துல யாருமே பசியை பத்தி அப்படி எழுதியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பதிவு பண்ணி எழுதியிருக்காருன்னா அப்போ அதை நினைச்சு பார்க்கணும். இப்ப அந்த பின்புலத்தோட பாக்குறப்பதான் அந்த கேள்விகளோட நம்ம மணிமேகலை அணுகிறப்பதான் அவர் ஒரே நிறைய இடத்துல பசி பசின்னு பேசுறாரு. ஆனா ஒரே இடத்துல கூட பசின்ற சொல்ல வெறும் பசி அப்படின்னு அவர் குறிப்பிட்டதே கிடையாது. கொடும்பசி, வெம்பசி, தீப்பசி, வயிறுக்காய் பெரும்பசி, தீப்பசி மாக்கட்கு செழிஞ்சோறு ஈத்தல். வயிறு பசிக்குள்ள எந்த அளவுக்கு தீயா எரியுது அப்படின்னு அந்த அனுபவத்தோட அவர் எப்படி அதை அணுகினாருன்னு இன்ன வரைக்கும் ஒரு புரிஞ்சுக்க முடியல. வியப்பான ஒரு விஷயம்தான். அப்படி அவ்வளவு தூரம் அந்த வயிறு எரியதோட இருக்கக்கூடிய நெருப்பு மாதிரி நெருப்பு எப்படி நமக்கு பற்றி படர்ந்து பெருசா பரவிட்டு போகும் அது மாதிரி உடம்பு முழுக்க ஒரு சின்ன புள்ளியா இருந்து பொறியா இருந்து ஒரு மிகப்பெரிய எரிமலையா மாறக்கூடிய அளவுக்கு அந்த பசியை உணர்ந்து அப்படி பசிக்கக்கூடிய அந்த சமூகத்துக்கு ஏன்னா அந்த காப்பியம் அந்த விஷயம்

0: அவ்வளவு தூரம் பேசுது.
1: நிச்சயம்
0: மழை இல்லாத வாழ்க்கை, அந்த மனிதர்கள் பட்ட வழி, எவ்வளவு அளவுக்கு பசி கொடுமைகளா இருந்தது, எல்லாத்தையும் பத்தி பேசுறப்போ அப்ப அவ்வளவு தூரம் என் கண்ணு முன்னாடி பசி பசின்னு வரக்கூடிய இந்த மனிதர்களுக்கு எல்லாருக்கும் நான் அள்ளி அள்ளி சாப்பாடு போட்டே இருக்கணும்னா அப்ப என்னுடைய பாத்திரம் காலியாக கூடாது அப்படின்ற எதிர்பார்ப்புல இருந்து, இந்த மனிதர்களுடைய பிரச்சனையில இருந்து, வழியிலிருந்து வந்த ஒரு கற்பனை பாத்திரம் தான் அமுது சுரபி, அந்த அட்சய பாத்திரம். அப்ப அதை பாக்குறப்ப நம்ம ஏதோ ஒரு மாயாஜல கான்செப்ட் அப்படின்ற மாதிரிலாம் அதை கற்பனையா நினைச்சா ஆக ஓகோன்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசுகிற விஷயம்லாம் இல்ல. அதுக்கு பின்னாடி ஆகப்பெரிய அந்த சமூகத்தினுடைய, தமிழகத்தினுடைய, இல்லைங்களா, சாவக நாட்டினுடைய வழி இருக்கு.
1: நிச்சயம்.
0: அப்ப அந்த மனுஷன் எப்படி எழுதுறாரு, அப்படி பசியோட வரக்கூடிய இந்த மக்களுக்கு செழிஞ்சோறு ஈத்தல், ஒரு செழுமையான ஒரு தலைவலையால போட்டு ஒரு நல்ல ஒரு விருந்தே வைக்கக்கூடிய ஒரு கனவு அந்த மனுஷனுக்கு இருந்ததுனாலதான் அப்படி ஒரு படைப்பை கொடுக்குறாரு. அப்ப இந்த புரிதல்களோட படைப்பை இறங்கி வாசிக்கிறப்பதான் அது புரியும்.
2: குறிப்பா அதுல நீங்க சொல்லும் பொழுது அந்த மணிமேகலையில, மணிமேகலைக்கு முன்பே வந்து ஆபுத்திரன்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமானதா கருதப்படுறேன். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன?
0: இல்ல, அந்த காப்பியத்துல சீத்தலை சாத்தனார் எந்த அளவுக்கு இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல எல்லாம் அந்த கருணைய, ஈரத்தை, மனிதநேயத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டே இருக்காரு. பசியை பத்தி எழுதுறதுக்காக இல்ல, ஆக சிறந்த ஒரு மனிதநேய காப்பியம் மணிமேகலை. அதனாலதான் மணிமேகலை இவ்வளவு தூரம் திரும்ப நான் பேசுறேன் உங்ககிட்ட பேசுறப்போ. இப்ப ஆபுத்திரன் சொல்றப்ப கூட ஒரு காட்டுல விட்டுட்டு போன ஒரு குழந்தைய, ஒரு இந்த விலங்குகளுக்கு இடையில இரையாகி போயிடாம அந்த குழந்தைய அந்த பசு, ஒரு பசு நின்று காப்பாற்றக்கூடிய சூழல்ல தான் அந்த ஆபுத்திரனா, ஆபுத்திரன்ற பாத்திரம் உருவாகுது. அப்போ திரும்பவும் வந்து ஒரு யாகத்துக்களை பலி கொடுத்துடக்கூடாது, அந்த அது மாதிரியான ஒரு பசு ஒரு உயிரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய இந்த ஒரு மனுஷங்களுடைய மனசுக்கு தான், அவனுடைய அந்த கைக்கு தான் அமுத சுரபி என்கிற பாத்திரம் கிடைக்கணும்ன்றதுதான் சித்தலை சாத்தனார் கொடுக்குறாரு. யார் தகுதியானவங்களோ, தகுதியானவங்கள்கிட்ட அந்த விஷயம் போனா அது நல்ல நிலையை தகுதி அடையும்ன்றதான் காப்பியம் சொல்லக்கூடிய ஒரு உண்மையும்.
2: கிராமப்புறங்கள்ல இருந்து கல்வி கனவுகளோட சென்னை போன்றது ஒரு பெரிய நகருக்கு வரும் ஏழை மாணவர்கள் தங்களுடைய உணவுக்காகவும், தங்கும் இடத்துக்காகவும், கல்வி கட்டணத்துக்காகவும் எதிர்கொள்ளக்கூடிய பல அவலங்களை மையமா பேசுது உங்க நாவல். இந்த சூழல் இப்ப எப்படி இருக்கு?
0: ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. அன்னைக்கு தேவைகளுக்காகவும் பிரச்சனைகளுக்காகவும் போன மாதிரி இருந்தக்கூடிய அந்த பகுதி நிறைய வேலைகள், அது மட்டும் இல்லை நிறைய வேலைகள், எங்கெங்க வேலை கிடைக்குமோ எந்த வேலைக்கு ஒன்றாலும் அன்னைக்கு மாணவர்கள் போகிறாங்க. அப்படி போன மாணவர்களுக்கெல்லாம் மூளையில முழுக்க முழுக்க கல்வி இருந்தது, ஆனால் நடைமுறை தேவை பொழப்பு தான் வந்து இது மாதிரியான பகுதி நிறைய வேலைகளாகவும் அதுக்கான ஒரு கிடைக்கக்கூடிய பணங்களாகவும் அப்படி இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த சூழல் இன்னும் அதிகப்படியாக வளர்ந்துருக்கு. இன்னைக்கு அதை ஒரு முதலீடாவோ இல்லை தொழிலாவோ இல்லை ஃபியூச்சராகவோ அமைச்சு கொள்ளக்கூடிய அந்த ஒரு புத்திலாம் மாணவர்கள்கிட்ட இன்னைக்கு பெருகி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு அதிக விலை கொடுத்துட்டு ஒரு செல்போன் வாங்கிட்டு அந்த செல்போனுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்காக வேலைக்கு போகக்கூடிய பழக்கம் இருக்கு. ஒரு ஸ்டைலா ஒரு 2.5 அடிச்சிருப்பா, ஒரு பைக்கை வாங்கிட்டு அந்த பைக்குக்கு இஎம்ஐ கட்டணும் அப்படின்ற நினைப்புக்காக போற வேண்டிய மனநிலை இருக்கு. ஆனா முழுக்க முழுக்க படிப்புன்றது மனசுக்குள்ள அவங்களுக்கு இந்த சமூகம் தரலையோன்னு அப்படின்னு தான் தோணுது. இன்னைக்கு கல்விக்கான கல்வி நிறுவனங்கள், திட்டங்கள், எல்லா விஷயங்களும் நிறைய பெருகி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல, ஆனா அடிப்படை மாணவர்கள்கிட்ட படிப்பினுடைய வேல்யூ, மகத்துவத்தை கொடுக்கணும், அந்த மதிப்பீடு இன்னைக்கு குறைஞ்சு போயிருக்கு.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4 இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில எழுத்தாளர் வீரபாண்டியன் அவர்களோட பேசிக்கிட்டு இருக்கும், பேச நிறைய இருக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் சென்னை.

0: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில எழுத்தாளர் வீரபாண்டியன் அவர்களோட தான் நாம நேர்காணல் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். திருமண வீடுகளில் மக்கள் எளிதாக கடந்து போகக்கூடிய இந்த பந்தி பரிமாறக்கூடிய சாமானியர்களின் உள்ள குமுறல எந்தவித பாசாங்கமும் இல்லாம எழுதணும்னு தீர்மானிச்ச அந்த நொடியை பத்தி சொல்லுங்க.
1: ஒரு படைப்புக்கு எது ஆதாரமா இருக்கும் அப்படின்னா, தானே ஒரு பிரச்சனைய, தானே ஒரு சந்தோஷத்தை எப்படி கொண்டாடி எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாத போது அது எழுதி கொள்ள தோணும். நான் சொன்ன மாதிரி முன்ன பேசின மாதிரி, ஒரு காதல கூட எப்படி வெளிப்படுத்திக்கிறதுன்னு தெரியலன்னா ஒரு காதல் கடிதமா மாறும், இல்ல ஒரு கவிதையா மாறும். இதுல ஒரு காலகட்டத்தினுடைய விஷயங்களா இருந்தது, அது ஒரு ரம்மியமான காலகட்டமா இருந்தது. ஆனா இன்னைக்கு இது எல்லாமே வேற மாதிரி மாறி போயிடுச்சு. ஆனா மனித வாழ்க்கையினுடைய தேவையை மாறல, அந்த உண்மையை அந்த சமூகம் திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கல. அப்ப என்னுடைய கண் முன்னாடி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் தங்களுடைய கனவுகளிலிருந்து விலகி போகக்கூடிய அந்த புரிதல் இல்லாத ஒரு பிழைப்பும் இதெல்லாம் பார்க்க போனா எனக்கு அதை அப்பட்டமா அப்படியே காட்டிடணும், அப்படியே எடுத்து கொடுத்தோன்ற அளவுக்கு தோணுச்சு. ஆனா கொஞ்சம் இலக்கிய என்னால முடிஞ்ச அளவுக்கு இலக்கிய நியாயப்படுத்தி தான் தொடக்கத்தில் கொடுத்தேன். அதான் என்னுடைய முதல் படைப்பு.
0: நீங்க யுவ புரஸ்கார் விருதை தாண்டி மேற்கொண்டு பல அமைப்புகள்ல இருந்து 10க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு விருது சூழல் எப்படி இருக்கு? எல்லாருக்குமே விருது கிடைச்சிருங்களா?
1: இல்ல, இப்ப ஒருத்தரே எல்லா விருதும் வாங்கக்கூடிய அளவுக்கு காலம்லாம் வளர்ந்து நிக்க விருது சூழல் வளர்ந்துருக்கு. அதனால எல்லாருக்கும் விருது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தாராளமா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அமைப்புகள் நிறைய இருக்கு, இலக்கியத்தை கொண்டாடுறதுக்கும் பேசுறதுக்கும் எல்லாருக்கும் அந்த சூழல் இன்னைக்கு பல வகையில இருக்கு. பொருளாதாரமும் கொஞ்சம் நிறைஞ்சிருக்கு, அதனால எல்லாருமே கொண்டாடுறது தயாரா வந்துட்டாங்க. ஆனா அந்த அளவுக்கு இலக்கியவாதிகளே இலக்கியத்துக்கு உண்மையா இருக்கிற சூழல் தான் குறைஞ்சு போயிருக்கு. ஆனா இப்ப எல்லாருமே அந்த விருதுகள் கிடைக்கும்னா தாராளமா கிடைக்கும். ஆனா யார் இப்ப ஒரு இலக்கியம் மட்டும் இல்ல, இலக்கியம் கூட ஒரு தொழில் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்ப யார் எந்த தொழில எவ்வளவு ஆர்வமா ஈடுபாட்டோட இறங்கி செய்யறாங்களோ அவங்க அதில் சாதிக்க போறாங்க. அப்ப இலக்கிய சிந்தனைக்குள்ளவும் வாசிப்புக்குள்ளவும் படைப்பிலக்கியத்துக்குள்ளவும் யார் தொடர்ச்சியா தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு அதுக்கு உண்மையா நேர்மையா இருக்கிறப்போ அது காலம் தாண்டி எந்த சூழல எங்க வேணாலும் கொண்டாடப்படலாம். இப்ப எனக்கு பெரிய பெரிய விருதுகள் கிடைச்சதை விட தாண்டி இப்ப மார்த்தாண்டம் பகுதியில் ஒரு அமைப்பு ஒரு முக்கியமான ஒரு விருதை கொடுத்தாங்க என்னுடைய முதல் நாவலுக்கு. இப்ப இன்னைக்கும் என் மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு ஈர நினைப்பா ஓடிட்டு இருக்கு.
0: அங்கீகாரமா அவங்க அங்கீகரிச்சிருக்காங்க உங்களை ஒரு படைப்பாளியா.
1: ஆமா, அது யாரு என்னன்னே என்ன தெரியாது, அவங்களும் யாரு எனக்கு தெரியாது. ஆனா என்னை அழைச்சு என்னுடைய நாவலை முன்னிலைப்படுத்தி ஒரு கல்யாண மாப்பிள்ளைய கூட்டு போற அளவுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு வரவேற்போட அந்த மேடை எனக்காகவே அவ்வளவு பெரிய கூட்டம் அப்படின்றப்போ எனக்கே கொஞ்சம் ஒரு கூச்சமால இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு படைப்பாளியை கொண்டாடுறதுக்கும் ஒரு உண்மையான படைப்பை பத்தி பேசி மகிழ்வதற்கும் இந்த சமூகம் தயாரா இருந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா காலத்துக்கும் அந்த சம மனிதர்களுடைய வாழ்க்கைய நல்ல நிலையில எடுத்து எடுத்து பேசக்கூடிய இலக்கியத்துக்கான தேவை சமூகத்தில் இருந்துதான் இருக்கு, மதிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்துதான் இருக்காங்க.
0: இப்ப முதல் படைப்புக்கு யுவ புரஸ்கார் விருது கிடைச்சத உடனே உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பாராட்டுகளும் விமர்சனங்களும் வந்திருக்குமே, உங்களுக்கு நினைவுல நிக்கக்கூடிய அந்த விஷயம் என்னவா இருக்கு? பாராட்டுகளும் விமர்சனங்கள்ல
1: பாராட்டுகளும் நிறைய இருந்தது. மன மகிழ்ச்சியோட கொண்டாடுகிற அளவுக்கு என்ன பெருசா, என்ன நாவலே எழுதிட்டேன் அந்த வயசுல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 24 ஒரு சுயத்தை எழுத முடிந்த தடயம் அப்படின்ற அளவுக்கு அது இருந்தது. எந்த அளவுக்கு பாராட்டு வந்ததோ அந்த அளவுக்கு அதுல புரிந்து கொள்ள சில விமர்சனங்களும் வந்தது. சரிங்களா, ரெண்டுமே நாவல் சந்திச்சிருக்கு, ஒரு படைப்புனா ரெண்டுமே சந்திக்கத்தான் விஷயம். விமர்சனங்களும் வரும்போதுதான் நம்ம எந்த அளவுக்கு சில விஷயங்களை கோட்டை விட்டுருக்கோம் இல்ல புரிதல் இல்லாம இருந்திருக்கோம் அப்படின்னு கூட புரியும். ஆனா எந்த வகையில அது மாறா புரிஞ்சு கொள்ளப்படும் போது ஏற்பட மன நெருக்கடிகளையும் கூட நான் சந்திச்சேன், நாவல் சந்திச்சிருக்கு. சரிங்களா, எப்பயுமே சமூகத்தினுடைய பிரச்சனை உண்மையை எடுத்து பேசும் போதும் சரிங்களா, உள்ளுக்குள்ள வெந்துட்டு இருக்கிற நெருப்பு கலரும் போது அதனுடைய அனல் சமூகத்தில் அடிக்கத்தான் செய்யும். அது தேவை
0: கண்டிப்பா. இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில எழுத்தாளர் வீரபாண்டியன் அவர்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிறைய பேச காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேயர்கள், இனி ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரத்தினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேர்களே, இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில எழுத்தாளர் வீரபாண்டியன் அவர்களோட பேசிக்கிட்டு இருக்கும். அந்த வகையில அவர்கிட்ட கேட்கறதுக்கு பல கேள்விகள் காத்துக்கிட்டு இருக்கு. படிப்பு செய்யும் மனதுக்கு ஆய்வு செய்வது கடினமா இல்லையா? ஆய்வு துறையிலையும் பெரிய விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்கீங்க, அதனால கேட்கறேன்.
1: இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், அது படைப்பா ஆய்வான்றது எனக்கு அந்த கலந்தா முடிவு பண்ணி கொடுக்குது. இந்த விஷயத்த ஒரு கலைநயத்தோட அழகா அப்படி ஒரு படைப்பா கொடுத்தா அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதை நான் படைப்பாக்குறேன். எல்லா விஷயங்களையும் படைப்பாவும் ஆக்க முடியும், ஆனா படைப்புக்குள்ள உண்மையைதான் ரொம்ப எழுதிட்டேன் அப்படின்ற மாதிரி என்னுடைய பருக்கையை கூட நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த அளவுக்கு உண்மைகளா இல்ல. ஓரளவுக்கான ஒரு உண்மையை அடிப்படையா வச்சுதான் புனைவை தான் செய்ய முடியும். புனைவு அது, உண்மையா பாக்குற பழக்கமே இருக்கக்கூடாது. இல்ல, அதே மாதிரி இப்போ உண்மையாவே சில விஷயத்தை சமூகத்தை வெளிக்காட்டணும் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் தோண்டி எடுத்து அதனுடைய ஆதாரங்களோட ஆவணங்களோட சரிங்களா, அந்த தரவுகளை ஒவ்வொன்றத்தையும் நான் காட்டுறப்போ சமூகம் அதனுடைய உண்மையான சூழலை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆய்வு கை கொடுக்குது. ஆய்வு மிகச்சிறந்த ஒரு இந்த சமூகத்தினுடைய தேவை. அது இல்லைனா சமூகம் நிறைய விஷயங்களை இழந்து போயிடும். படிப்பை தாண்டி, படிப்பு இல்லைன்னா கூட ஆய்வு என்பது இன்னும் கூடுதல் பலம் தான். அந்த அளவுக்கு நான் ஆய்வு துறையிலையும் ஆசையோட தொடர்ச்சியாக ஈடுபடுறதுக்கு காரணம் திரும்ப என்னுடைய தமிழ் இலக்கியத்தினுடைய பின்புலம் தான்.
0: உங்களோட இரண்டாவது படைப்பு செத்தை அப்படின்ற தலைப்புல அமைந்த சிறுகதை படைப்பு யதார்த்தமான மனிதர்களை அவங்களோட உழைப்பை பேசக்கூடியதா அமைஞ்சிருக்கு. உண்மைக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய இந்த கதைகள் உருவான தருணத்தை பத்தி சொல்லுங்க.
1: இல்ல, இந்த கதைகள்லாம் ஏன் தோன்றுது அப்படின்னா, திரும்ப திரும்ப அந்த மனிதர்களுக்கான கோரிக்கை, ஐயோ வலி, பிரச்சனை, கஷ்டம், அழுகை அப்படின்லாம் பேசுற விஷயம் இல்ல. எல்லாருக்குமே ஒரு உயிர் தாங்கிட்ட அன்பு காட்டுறது ரொம்ப பிடிக்கும். அந்த மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய சொல்லுக்கு அடிப்படையிலே மனிதநேயம் தான். மனித தன்மையே பண்பே இல்லாம ஒரு சமூகம் எதை நோக்கி எங்க எதுக்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு புரியாத இடத்துல தான் இது மாதிரியான கேள்விகளோ இது மாதிரியான விஷயத்தையோ வந்து திரும்ப நம்ம ஒரு படைப்பா கொடுக்க வேண்டிய அவசியம் நடக்குது. அப்ப அந்த எளிய மனிதர்களை யார் புரிஞ்சுக்கொள்றது? இப்போ ஒரு தூய்மை பணியாளர் இருப்பாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய துப்புரவு உங்களுக்கு தேவையா இருக்கு. ஆனா அந்த மனிதன் தேவையில்லைன்னா அது என்ன அர்த்தம்? அது சமூகம் எதை எதிர்பார்க்குது? அப்ப அந்த சின்ன சின்ன தேவைகளை கூட, சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுடைய மனிதர்கள் கூட ஒரு சமூகம் திரும்ப திரும்ப தொல்காப்பியமே சொல்லலையா இல்லைங்களா? அதான் நம்ம கொஞ்சம் மரபியல் அப்படின்ற ஒரு இயல்புள்ள ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே அப்படின்றாங்க. அது எதுங்க அப்படின்னா ஒரு புல்லு இல்ல, ஒரு புல்லுக்கு ஒரு அறிவு இருக்கக்கூடிய உயிர் அப்படின்னு இந்த சமூகம் தொல்காப்பியம் பார்த்ததுல இவனுக்கு எவ்வளவு தமிழ் சமூகம் இந்த உலகத்துக்கே கத்து கொடுத்துருக்கு. நம்ம எப்பயாவது நினைச்சு பார்த்திருப்போமா, அந்த முளைச்சு வரக்கூடிய ஒரு புல்லை அழகா கவனிக்கிறதோ, அந்த புல்லு உயிர் நினைக்கிறது, ஏதோ போற போக்குல காலை மிதிச்சுட்டு போயிடுவோம், இல்ல ஏதோ உடச்சு போயிடும், மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும், ஏதோ ஒரு விஷயம் நடக்கலாம். ஆனா நினைச்சு பாருங்க, கவனிச்சு பார்த்தா இந்த பூமியே அந்த ஒரு இடையிருக்குல்ல, அந்த தடை அது நல்லா கூறா இருந்து ஒரு பெரிய கத்தி மாதிரி ஈட்டி மாதிரி முட்டி முளைச்சு கிழிச்சு அந்த பிரபஞ்சத்தையே நிமிர்ந்து நான் ஆள போறேன் கிழிச்சு எரிஞ்சிருவேன் அப்படின்ற அளவுக்கு அதனுடைய பார்வை, அதனுடைய அமைப்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு வீரனா தெரியும் அந்த புல். இப்ப அந்த ஒரு உயிரா மதிக்கக்கூடிய தன்மைய தொல்காப்பியர் சொல்றாரு. அதான் இன்குலாப் கூட ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன், ஒரு அந்த ஆசையா ஒரு உயிரை பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய அந்த மனநிலையை வாங்குறாரு. ஒரு புல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்க இலக்கியத்துல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரிங்களா, ஒரு மனுஷனுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கன்றதும்
0: வெளிவந்ததா தெரியல என்ன காரணம்
1: இருக்கு. நான் என்னுடைய முதுகலை பாடத்திட்டத்தில் இருந்த தமிழன்பன் அவருடைய லிமரைக்கு செனிமலைப்பு கிளியோபாத்திராக்கள் அந்த நூலை படிச்சு அதனுடைய ஆர்வத்தில் நான் ஒரு லிமரைக்கு புத்தகம் போற அளவுக்கு கவிதைகளை எழுதினேன். இன்னைக்கு பார்த்தா எப்படி ஒரு 15 ஆண்டுகள் கழிஞ்சு போச்சு, ஆனால் இப்பவும் அந்த கவிதைகள் கவிதையாக தான் இருக்கு. அது நானும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, எனக்கு கவிதைகள் புத்தகத்தை போடுறதை விட ஒரு சிறந்த படைப்பு சிறந்த விஷயம் வரணுன்றப்போ எனக்கு பருக்கை வெளியெடுத்து தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கதைகள் எழுதுன அந்த கதைகள் வரணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் இடையில என்னுடைய ஆய்வு கூட உங்ககிட்ட விளக்கமாக சொல்லாமல் போயிட்டேன். 20ஆம் நூற்றாண்டுல நடந்த அந்த தமிழ் சமூகத்துல மிக முக்கியமான வரலாற்று நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் எடுத்து சமகாலகட்டத்தினுடைய இலக்கியம் எந்த அளவுக்கு கவிதை பிரதிபலிச்சிருக்கின்றதுதான் என்னுடைய ஆய்வு. நான் சமூகத்தில் நடந்த ஒரு அரசியல் நிகழ்வோ, ஒரு சமூக போராட்டமோ, ஒரு பிரச்சனைகளோ, வன்கொடுமைகளோ, எல்லா

0: இயற்கை நிகழ்வுகளோ பேரிடர்களோ எல்லாத்தினுடைய பதிவுகளாகவும் அந்த இலக்கியம் திரும்ப திரும்ப நமக்கு பிரதிபலிக்குதா, இல்லை அதெல்லாம் சமூகத்துக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்ற அந்த ஆய்வுக்குள்ள நான் இறங்கி ஒரு 5 ஆண்டு காலம் கொஞ்சம் தீவிரமா இருந்தேன். இப்போ எனக்கு திரும்பவும் கவிதை மனப்பான்மையோ இல்லை அது மாதிரி மாறி ஈடுபட்டு இதுக்குள்ள புத்தகங்கள் எட்டு வரக்கூடிய மனநிலையும் இல்லை. ஏன்னா எனக்கு என்னுடைய கவிதைகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தொகுத்து அதுல எது சிறந்தது எதை வெளியிடலான்ற ஒரு முடிவுக்குள்ளே வரல. அதுக்கப்புறம் இடையில தொகுத்து வச்சா குறிப்பா அந்த படித்த ஒரு சமூகத்தை ஒரு நல்ல பணி கொடுக்காம திரும்ப திரும்ப அலக்கழிக்கக்கூடிய அந்த சமூக வெளிவராம தங்கி தங்கி காலம் தாண்டி வந்துருச்சு. அதுதான் காரணமே தவிர இன்னமும் கவிதைகள் தெளிவாதான் இருக்கு.
1: உங்களுடைய கவிதை தொகுப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில எழுத்தாளர் வீரபாண்டியன் அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: எஃப்எம் ரெயின்போ நேயர்களே, இன்றைக்கி சிறப்பு நிகழ்ச்சியில் எழுத்தாளர் வீரபாண்டியன் அவர்கள் நம்மளோட உரையாடிட்டு இருக்காரு. பல கேள்விகள் அவர்கிட்ட கேட்க காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கீங்க. இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர்ச்சியுற்ற நிலையில் ஒரு தமிழ் ஆசிரியருடைய பங்கும் பணியும் எப்படிப்பட்டதாக அமையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: அதாவது முதல்ல கம்ப்யூட்டர் வந்தது, அதுக்கப்புறம் செல்ஃபோன் வந்தது, அப்புறம் வைஃபை நெட்ஒர்க்கு ஏதோ போச்சு, பெரிய அளவில் வளர்ந்தது வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ஏஐயில் வந்து நிற்கிறோம். நீங்கள் இதை தாண்டி இன்னும் எந்த அளவுக்கு போய் நின்னாலும் நீங்கள் ஒரு மனுஷன், அடிப்படையில் மனிதர்கள். இந்த மனிதன் எப்படி நான் சொல்ற மாதிரி, இப்போ நீங்க தமிழ் பாடத்தை தாண்டி மத்த எந்த பாடத்தை வேணாலும் படிச்சாலும் அது உங்களுக்கு வாழ்க்கையை வாழ கத்து கொடுக்கும். ஒரு முதல்ல ஒரு பிகாம் படிக்கிற மாணவனுக்கோ, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மத்த துறைகள் படிக்கிற மாணவர்களுக்கு கூட அடிப்படையில் ஒரு மொழி பாடம் நடத்துறப்போ இதான் சொல்லுவேன், மத்த எந்த பாடத்தை நீங்க தேர்ந்தெடுத்து படிச்சாலும் அது வாழ்க்கையை உங்களுக்கு வாழ கத்து கொடுக்கும். அடுத்து என்ன படிக்கலாம், இதை படிச்சா என்ன வேலைக்கு போகலாம், இது மாதிரி அமைக்க முடியும், எதை கத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஆனா தமிழ் தான் வாழ்க்கைனா என்னென்ன கத்துக் கொடுக்கும். ஒரு மனுஷன் அடிப்படையில் வாழ்க்கையை வாழணும், இந்த வாழ்க்கையை நல்லபடியா வாழ்வதற்காக தான் அந்த மற்ற வேலைகள் மற்ற தொழில்கள் எல்லாமே. அப்ப மற்ற பாடங்கள் எல்லாம் வாழ்க்கையை வாழதான் கத்துக் கொடுக்கும், தமிழ் தான் வாழ்க்கைனா கத்துக் கொடுக்கும். ஏன்னா தமிழ்ல தான் ஏற்கனவே நமக்கு முன்னாடி இருந்த பாட்டம் பாட்டி எல்லாமே எழுதி வச்சுட்டு போன, வாழ்ந்துட்டு போன வாழ்க்கையினுடைய கருத்து எல்லாமே, அந்த அனுபவம் எல்லாமே வெறும் பாட்டா, கதையா, காப்பியமா, கவிதையா அப்படியே இருக்கு. அப்ப தமிழ்ன்றது ஏதோ ஒரு நீங்க நினைக்கிற மாதிரி சிலப்பதிகாரம், இது மாதிரி சங்க இலக்கியம் அப்படின்ற மாதிரி ஏதோ அகனான ஒரு புறனான ஒரு கதையெல்லாம் இல்ல. அதுக்குள்ள முழுக்க முழுக்க அந்த துல்லியத்தை பிடிச்சி பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு தான் அது இனிக்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கையை ரசிக்கிறவங்க, இல்ல வாழ்க்கை நல்லபடியா வாழணும், எங்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் முயற்சி பண்றவங்க எல்லாருக்குமே தமிழ் திரும்ப திரும்ப கூடவே இருந்த காலத்துக்கும் நீங்க துவளும் போது அது உங்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய ஒரு திருக்குறள் உங்க மனசுக்குள்ள தோணும். நீங்க சந்தோஷமா கொண்டாடும் போது உங்களுக்குள்ள சில கவிதைகள் பறக்கும் மனசுக்குள்ள. நீ ஆக சிறந்த ஒரு படைப்பினுடைய சாராம்சத்தை உள்ளுக்குள்ளே ஒரு நாயகனா நீங்களும் இருந்து பாக்குறப்ப வாசிக்கிறப்ப அது உங்களை நீங்களே எழுதிக்கிற மாதிரி, உங்களை நீங்களே வழி நடத்திக்கிற மாதிரி எல்லாம் காலத்துக்கும் இந்த படைப்பு உங்களுக்கு துணை நிற்கும். இப்ப வாழ்க்கை நீங்க வாழும் போதும் துவளும் போதும் சிரிக்கும் போது எல்லாத்துக்கும் இலக்கியங்கள் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறப்போ உங்களுக்கு வாழ்க்கையை அது வாழ கத்துக் கொடுக்குதுன்னு அர்த்தம். இலக்கியத்தை அந்த அளவுக்கு மதிச்சு எதிர்பார்ப்போட அணுகிறவங்களுக்கு அது காலத்துக்கும் துணை செய்யும்.
0: இந்த புதிய தலைமுறை மாணவர்களை ஒரு பேராசிரியரா எப்படி பாக்குறீங்க? இந்த மாணவர்கிட்ட மொழி ஆர்வம் எப்படிப்பட்டதா இருக்கு?
1: இல்ல, உண்மையை சொல்ல போனா கொண்டாடுறோம்னா அப்ப தாராளமா பாராட்டுவோம், எங்களுக்கு தலைமையத்துக்கு வச்சு கொண்டாடுவோம் சரிங்களா. அதே ஒரு ஒட்டுமொத்தமான கருத்தை கேட்கிறப்போ சமூகத்தினுடைய, ஐயோ இந்த பிள்ளைங்க கெட்டு போயிடக்கூடாது, இந்த பிள்ளைங்க நல்ல நிலைக்கு வரணும், சரி இவங்க தான் நாளை வருங்காலத்தினுடைய தூண்கள் அப்படின்ற நினப்புகள்லாம் எனக்கும் இருக்கும், எல்லா பேராசிரியர்களுக்கும் இருக்கும். அப்படி பார்க்கப்போ யாருமே வந்து வளரக்கூடிய பிள்ளைகளை நல்ல பசங்க நல்லா இருக்காங்கன்ற ஒரு பாராட்டுதல் சொல்லாமே தவிர உண்மையான மனநிலை எப்படி இருக்கும்னா இந்த மாணவர்கள் மேல ஒரு எதிர்மறை சிந்தனைகளாக தான் அணுக முடியும். ஒரு நல்ல பேராசிரியருக்கு அந்த சிந்தனை இருக்கும் தான் நான் நம்புறேன். மொழி ஆர்வத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருக்கு. சமூகம் எந்த அளவுக்கு தமிழுக்கு திட்டங்கள் பல்வேறு விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தாலும் தமிழ்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்கே இன்னைக்கு தலைமுறை மறந்து நிக்குது. இல்ல வேற வேற விஷயங்களை வளர்ந்துட்டு போனாலும் ஒன்னும் இல்ல, சமூகம் உங்களுடைய குடும்பத்தை கூட எடுத்துக்கலாம், நீங்க குடும்பத்துல பல்வேறு தொழில்கள் செஞ்சு பல பேர் சம்பாதிச்சு பல சொத்துக்களை மேல மேல வாங்கிட்டு போனாலும் குடும்பத்தோட தான் வாழ போறீங்க. அது மாதிரி எல்லா தொழில்நுட்பங்களையும் நீங்க அணுகி அந்த விஷயத்த போனாலும் எவ்வளவு தூரம்

0: அதிச்சு நீங்க நம்ம ராக்கெட் விட்டாலும் சரிங்களா, அடிப்படையில இந்த தமிழ் சமூகம் நம்ம தமிழர்கள் மனிதர்கள் மக்கள் நல்லா ஒன்னா வாழணுன்றதுதான். அப்ப அந்த சில அடிப்படையை வாழ்க்கை முழுக்க வழி நடத்தவங்களுக்கு தமிழ் துணை செய்யும். மொழி ஆர்வத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு சில சூழல என்ன ஒரு பெரிய வழின்னா பேரையே தமிழ தவறு தப்பு தப்பா எழுதுற மாணவர்கள் கூட வந்து சேர்றாங்க. அது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. எப்படி ஒரு 12 வருஷமா படிச்சு வந்துட்டாங்க, பள்ளி படிப்பு முடிச்சுட்டு கல்லூரி படிப்பு பேரையே அவன் எழுதி பார்த்தது இல்லையா, பேரையே கூட சரியா எழுத தெரியாதா அப்படின்ற கேள்விகளுக்கு உட்படுத்தக்கூடிய சூழல்கள்
1: எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் உங்க வாசிப்புக்கு நெருக்கமா இருக்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க?
0: என்னுடைய சமகால எழுத்தாளர்களை இன்னும் அந்த அளவுக்கு அதிகமா வாசிக்கல, உண்மையை சொல்றேனே அந்த அளவுக்கு அதிகமா வாசிக்கல. அவங்களுடைய ஒரு ஒரு படைப்பு அப்படின்ற மாதிரி உன்னோட படைப்பு அப்படின்ற தேவைக்கு தகுந்த மாதிரி சூழல் தகுந்த மாதிரி வாசிட்டு போறேன். எனக்கு மூத்த எழுத்தாளர்களுடைய படைப்புகளை வாசிக்கிறதுக்கு நேரம் பத்தல. அதையும் தாண்டி இன்னும் காலகாலமா இருக்கக்கூடிய தமிழ் பேராசிரியனா மாணவனா இல்ல ஒரு படைப்புலக்கே இப்ப வாதியா எப்படி எடுத்துக்கிட்டாலும் தமிழ்லயே நிறைய இதுக்கு முடிய நிறைய குவிஞ்சு கிடக்கு. அதெல்லாம் என்ன பாதை என்ன விஷயங்களை பேசிட்டு வந்திருக்கு, அதையும் தாண்டி இந்த படைப்பு துறை எப்படி ஒரு பரிமாணத்துக்குள்ள வந்து நிக்குது சரிங்களா, ஒவ்வொரு காலகட்டமும் இது மாதிரி விஷயங்கள் ஏன் இதெல்லாம் இதுக்குள்ள எழுதுனாங்க, இதெல்லாம் ஏன் மறுக்கப்படுது மாற்றப்படுது அப்படின்றதுலாம் நிறைய இன்னைக்கு சிந்தனைகள் போயிட்டே இருக்கு. உண்மையில இன்னும் ஒரு 3 தலைமுறை பொறுப்பெடுத்து வாழ்க்கை வாழ்ந்தாலும் முடியாது, தமிழ் படிச்சு முடிக்க முடியாது, அந்த அளவுக்கு தமிழ் குவிஞ்சு போய் கிடக்கு. அப்போ எழுதுறாங்க எழுத்தாளர்கள், உண்மையிலே இன்னைக்கு நிறைய எழுத்தாளர்கள் வந்துட்டாங்க, இளம் எழுத்தாளர்கள் அந்த அளவுக்கு இடம் இன்னைக்கு சமூகத்துல பதிப்பகங்களும் வாசிப்பும் எல்லாமே அதிகப்படியா இருக்கு. அது மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு எழுத வந்துட்டாங்க. வந்துட்டப்போ அப்போ ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய புதிய புதிய படைப்புகள்ல புதிய புதிய முகத்தை காட்டுறப்போ நம்ம அவங்க எல்லாருமே வந்து ஆதரிக்க வேண்டிய அவசியமா
1: இருக்கு. இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில் எழுத்தாளர் வீரபாண்டியன் அவர்கள் நம்மளோட உரையாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். ரெயின்போ நேயர்களே, இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில எழுத்தாளர் வீரபாண்டியன் அவர்கள் நம்மளோட உரையாடிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெயின்போ நேயர்களுக்கு தமிழ்ல முக்கியத்துவம் வாய்ந்த படைப்பாளர்கள் ஒரு 5 பேரை அறிமுகப்படுத்துவீங்கன்னா யார் யார சொல்லுவீங்க? ஒரு 5 படைப்புகளை பத்தி சொல்லணும்னா இந்தந்த படைப்புகள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது, நேயர்களாகி நீங்களும் இதை படிக்கலாம் அப்படின்னா நீங்க என்னென்ன அறிமுகம்?
0: ஒவ்வொரு வகைக்கும் ஒரு ஒரு எழுத்தாளரை தேர்ந்தெடுத்துட்டு பாக்குறதோ ஒரு படைப்பாளியை பாக்குறதோ வேணும். நீங்க கவிதைகள் இறங்கி படிச்சீங்கன்னா அது எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்குள்ள கிடைச்சிரும். ஏன்னா கதைக்குள்ளவோன்னு புனைவு நாவலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை வாழ்ற மாதிரி வாழ்க்கை முறையை பார்க்க முடியும், ஆனா ஒரு குறிப்பிட்ட கருத்தை தான் பார்க்கலாம். ஆனா ஒரு கவிதையின் உள்ள வாசிக்கிறப்போ பல்வேறு கருத்துக்கள் அடங்கிய ரொம்ப செறிவா மனசுக்குள்ள நமக்கு இன்னும் தூண்டுதலை நிறைய கொடுக்குற மாதிரி நம்முடைய நினப்புக்குள்ளே வந்து ஒட்டிக்கிற மாதிரி அது மாதிரியான கவிதைகள்லாம் நிறைய இருக்கு. கவிதையின் உள்ள தொடர்ச்சியா வாசிக்கலாம். தமிழ்ல குறுந்தொகை வாசிங்க, சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய சங்க இலக்கியத்துக்குள்ள குறுந்தொகை, அது முழுக்க முழுக்க ஒரு அகநூல் தான், ஒரு காதல் இலக்கியம் தான். ஆனா அது வெறும் காதல தான் படிக்கணும்னா அதுக்குள்ள காதல்னா காதல் கிடையாது, ஆண் பெண் காதல் மட்டும் இல்ல, ஒரு உயிர் மேல இன்னொரு உயிர் எப்படி பற்று வைக்கணும், எப்படி நம்பிக்கை வைக்கணும், எப்படி ஒரு உயிரை பெருசா இன்னொரு உயிர் கொண்டாடுது, தன்னுடைய நினைப்புக்கு தன்னுடைய கனவுக்கு சின்ன சின்ன ஒரு உணர்வுக்கு எல்லாத்துக்கும் எப்படி மரியாதை கொடுக்கணும், இது எல்லா வகையிலான புரிதலையும் குறுந்தொகை கத்து கொடுக்கும். அது போற போக்குல ஒரே ஒரு சொல் ஒரு செயலுக்கு ஒரு எழுத்துக்கு கூட தமிழ்ல அங்க அந்த பாட்டுக்குள்ள ஒரு வேல்யூ இருக்கு. அதெல்லாம் புடிச்சு அதனுடைய நாடிய உணர்ந்து சரிங்களா வைத்தியம் பாக்குறவங்களாலதான் அதனுடைய மருத்துவத்தை கொடுக்க முடியுன்ற மாதிரி அது மாதிரிதான் ஒரு வாசகம் அணுகிறப்பதான் உண்மையில அதனுடைய பலாபலனா கிடைக்கும். இப்ப பக்தி இலக்கியம்ன்றாங்க, பக்தி இலக்கியம்னா வரும் சாமி கும்பிடுறது கடவுளை கும்பிடுறது, தன்னை பாட்டும் எடுத்துக்கணும் வச்சுங்களேன், சிவனை பத்தி எழுதுனா அத்தனுடைய படைப்பாளிகளுடைய பாடல்களையும் பார்த்தா அதுக்குள்ள சிவனுடைய அந்த உடல் அலங்காரங்கள் மட்டும் திரும்ப திரும்ப பேசப்படுது, உள்ளுக்குள்ள சலிப்பா இருக்க மாதிரி தோணலாம். ஆனா ஒரு விஷயம் நமக்கு அவ்வளவு பிடிச்சி போயிட்டா அது மாதிரி நம்ம அவ்வளவு பற்று வச்சா அதை நம்ம திரும்ப திரும்ப நம்ம அறியாம அந்த அளவுக்கு பேசிட்டே இருப்போம். அப்போ நீங்க பக்தி இலக்கியம் எதை நமக்கு உண்மையிலே கத்துக் கொடுக்குறோம், பக்தியை தாண்டி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துக்குள்ள நமக்கு பிடிக்குதுன்னா அது மேல எந்த அளவுக்கு ஆழமா பற்று வைக்கணும் அதை ஈடுபடணுன்றது தான் பக்தி இலக்கியம் நம்ம காட்டி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் எப்படி எடுத்துட்டு போறோம் முரண்படுகள்

0: அவனுடைய நடையை நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு ஒரு முக்கியமா இருக்கும். அது மாதிரி இலக்கியங்கள் படிக்கிறப்போ இப்போ முத்தொள்ளாயிரம் கூட ஏன் தமிழ் இலக்கியத்தில் ஒரு பெரிய சாதனையை ஜெயிச்சது அப்படின்னா, அது மன்னர்களுடைய விஷயங்களை அப்படி இப்படின்னு பேசினா கூட உள்ளுக்குள்ள அந்த கற்பனையை கலந்து கட்டி அது உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தோட அதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டினாங்கிறதுனால முத்தொள்ளாயிரம் நிற்குது. அதனால இந்த புத்தகத்தை நீங்க வாசிங்க அப்படின்னு உங்க தலைமையில நான் எதையும் கட்ட விரும்புகிறேன். வாசிப்பு என்பது எல்லாத்தையுமே தொடர்ச்சியா வாசிக்கிறேன். எனக்கு உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசிப்பு என்ன தெரியுங்களா, அங்கங்க நிறைய பயணங்கள் போகிறப்பெல்லாம் பள்ளிக்கூடத்து சுவர்லயும் திருக்குறள் புதுசா படிக்கிற மாதிரி படிப்பேன். உண்மையிலேயே நமக்கு வாழ்க்கை தொடர்ச்சியா ஒரு பெரிய வழிகாட்டியா வந்து தேவாலயங்களுடைய சுவர்கள் எழுதக்கூடிய அந்த கிறித்தவ வாசகங்கள்லாம் இருக்கும். சரிங்களா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, இந்த வாழ்க்கையை கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துற மாதிரி அப்படிலாம் அது தெரியும். அப்படி இருக்கிறப்ப அப்ப எல்லாத்தையுமே வந்து வாசிப்பா பாருங்க. எனக்கு திடீர்னு என்னுடைய குழந்தை பேசிட்டு இருந்தா கூட அந்த குழந்தை திடீர்னு எனக்கு ஒரு பெரிய விஷயத்தை எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த பேச்சு. இப்போ ஒரு பயணத்துல இல்ல வேற எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் என் கூட நின்று பேசும்போது கூட, இல்ல வேற யாருன்னா அவங்க கூட ரெண்டு பேரும் உரையாடும் போது கூட, அவங்களுடைய பேச்சுல இருந்து எனக்கு மிகச்சிறந்த ஒரு கருத்து கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்ப வாசிப்பு என்பது நீங்க எது ஒன்றாலும் தேர்ந்தெடுத்து துறை சார்ந்து கூட எல்லாமே வாசிக்கலாம்.
1: இப்ப நம்ம ரெயின்போ நேயர்கள்ல பலருக்கும் வந்து ஒரு அனுபவம் இருக்கு, ஆனா அந்த எழுத்து கை வரக்கூடிய ஒரு நிலையில இல்லாம இருக்கக்கூடிய பலரும் இருக்காங்க. இப்படிப்பட்டவங்க ஒரு சாதாரண நிலையில இருக்கக்கூடியவங்களும் ஒரு எழுத்தாளரா ஒரு படைப்பிலக்கியத்தை ஒரு நாவலையோ ஒரு சிறுகதையோ ஒரு கவிதையோ எழுதணும் அப்படின்னும் பொழுது அப்படிப்பட்ட சாதாரண நிலையில இருப்பவங்களுக்கும் எழுத்து ஆற்றல் பெறணும்னா உங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சில அறிவுரைகள் என்ன சொல்லுவீங்க?
0: ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ரொம்ப கூர்மையா ஒரு விஷயத்த உள்வாங்கணும், உணரணும், அவ்வளவுதான். சரிங்களா, அது உங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இல்ல அடுத்தவங்களுக்கு நேரக்கூடிய பாதிப்பா இருந்தா கூட மனுஷத்தன்மையோட திரும்ப திரும்ப அந்த மனிதத்தன்மை வேணுன்றதுக்கு சொல்றதுக்கான காரணம் தான், மனிதத்தன்மையோட அதை கவனிச்சிங்கனாவே அது உங்க மனசுக்குள்ள எட்டும். எட்டும் போது அது திரும்ப திரும்ப உங்களுடைய கனவுலையோ நினைப்புலையோ ஏதோ உங்களை அறியாம திரும்ப திரும்ப அது வந்து வந்து போகும். அப்படி வந்து போறப்ப நீங்க சொல்ற அந்த எழுத்து தான் முட்டுது அப்படின்ற மாதிரி எதுவுமே தயங்க வேண்டாம். சரிங்களா, முதல்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த சொல்ல அப்படியே எழுதிருங்க. சரிங்களா, ஒரு தொடக்கத்துக்கு ஏன்னா நிறைய பேருக்கு அந்த தொடக்கம்ன்றதுதான், ஐயோ தொடங்கிட்டா இப்படி அழகா தொடங்கணுமா, கவிதைக்கான சொல்லாடலால இது இருக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இலக்கியம் ரொம்ப ஒரு வேற மாதிரியான ஒரு பரிணாமத்துக்குள்ள வந்து நிக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்க எதை வேணாலும் தொடக்கத்தை எழுதுங்க. சரிங்களா, இப்ப அறையின் ஒளி விளக்கு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது, அது எந்த ஒரு சத்தத்தையும் கொடுக்கவில்லை, அதுக்கு தன்னை சுடர்விடத்தான் தெரிகிறது அப்படின்னு கூட நீங்க சொல்லி சரிங்களா நீங்க இன்னொரு விஷயத்தை பேச முடியும். ஆனா ஒரு அறையை பத்தி எழுதுறீங்கன்னா அதுக்குள்ள அந்த அறைக்குள்ள என்னென்ன இருக்கோ அது எதை தொட்டு வேணாலும் அந்த கதையை தொடங்கலாம். சரிங்களா, எழுதுறதுக்கான தடைன்றது நம்ம அதை மனசுக்குள்ள எந்த அளவுக்கு உள்வாங்கிறத பொறுத்ததே தவிர எழுத்துதான் வந்து தடையா நிற்கும்னா கிடையாது. நீங்க எதை வேணாலும் தொட்டு ஒரு ரெண்டு அடி நீங்க மாத்தி மாத்தி கூட தப்பு தப்பா கூட எழுதி பாருங்க, பிடிக்காத அப்படி கூட எழுதி பாருங்க, நாலஞ்சு அடிகள் எழுதிட்டீங்க, வரிகள் எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எதை எழுதணுமோ அதனால கூடவே வந்து உட்காந்துக்கும்.
1: இப்ப பாரதியார் காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேண்டதோட மட்டும் இல்லாம காணி நிலத்துல ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்று இளநீரும் தன்னுடைய கற்பனையை மெய்ப்பிக்க இன்னும் பல காலியிடம் பாரதி வேண்டாரு. அந்த மாதிரி கவிதையை போலவே அந்த கவிதையை போலவே நீங்க காளியிடம் வேண்டுவீங்களா?
0: அதெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிலாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கையா அது இல்லையான்றத தாண்டி வழிபாடுன்றது ரொம்ப தமிழனுடைய மரபா இருந்திருக்கு. அது வழிபாடுன்றது கை கூப்பி வணங்குறது மட்டும் இல்ல, அது மனித எண்ணத்துக்கு ஒரு மின்சார சக்தி இருக்கு நான் நம்புறேன். சரிங்களா, வழிபடுதல் வணங்குதல் எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் தான். இப்ப அந்த வேலை எனக்கு அது மாதிரியான ஒரு பாரதி நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சாதாரண சொல்ல சொல்லிட்டு போயிடல, அவர் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு 1.5 ஏக்கர் அளவுக்கு பெரிய இடத்தை கேட்கிறாரு. இன்னைக்கு 600-800 சதுரடி 1200 சதுரடிக்குள்ள வாழ்க்கை முடங்கி போறதா இருக்கு. ஆனா அவரு நீங்க கவிதை நல்லா உள்ளு அதான் சொல்ற ஒரு ஆழமா கவனிச்சீங்கன்னா தெரியும், நிலம் கிணறு சரிங்களா, மாளிகை கிணறு சுத்தி 10-12 தென்னை மரங்கள் வைக்கணும்னா அப்ப அது ஒன்னே போதும், எவ்வளவு பெரிய இடத்தை கேட்கிறாரு. சரிங்களா, ஏன்னா மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இயல்பா ஃப்ரீயா வாழணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப எனக்கெல்லாம் கூட அது மாதிரி இருக்கு, எல்லாருக்கும் அது இருக்கும். இன்னைக்கு நெருக்கடியான அந்த நகர சூழலுக்குள்ளவோ இல்ல கிராமங்களை கூட நீங்க அதிகரிக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளவோ கூட அது மாதிரியான அந்த இடம் அந்த இயற்கை சூழல்லாம் கொஞ்சம் குறையுது. ஆனா எனக்கும் அது மாதிரி கேட்டீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தானே, ஒரு மனுஷனா இருந்தா அந்த எதிர்பார்ப்புகள்லாம் உண்டுதான். ஒரு விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கனவு இல்லம் இளம் எழுத்தாளர்களுக்கும் யோ புரஸ்கார் அவார்டுக்கும் கொடுக்கறதுதான் சிறந்த முறையா இருக்கும். ஏன்னா யாருக்கு வாழ்க்கை தேவைப்படுதோ அவங்களுக்கு அதை கொடுக்கறப்போ அது இன்னும் கூடுதல் பலனை பெறும்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களை இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில எழுத்தாளர் வீரபாண்டியன் அவர்களோட பேசிக்கிட்டு இருக்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.
2: ரெயின்போ மேடை.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களே, இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில எழுத்தாளர் வீரபாண்டியன் அவர்கள் வருகை தந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய உரையாடக பல கேள்விகள் இருக்கு. அந்த வகையில நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களோட எதிர்கால படைப்புகளை குறித்து சொல்லுங்க.
0: ஏற்கனவே எழுதின படைப்புகள்லேயே எனக்கு புத்தகங்களாக இருக்கு, அதை விரைவில் ஆக்கிடுவேன்.

0: ரெண்டு ஆய்வுநூலுக்கு ஒரு 5-6 கவிதை தொகுப்பு, ஒரு 80-90 விழுக்காடு கவிதை தொகுப்பு வேலையை முடிச்சிட்டேன். முடிச்ச பிறகும் பார்த்தீங்கன்னா நான் திரும்ப இன்னொரு வேலைக்குள்ளே மாறி போயிட்டேன். அது மனநிலை எதை முன்னிலைப்படுத்தி செய்யணும்னு தோணுதோ அதுக்கு மாறி போயிடுறேன். இப்போ கவிதை நூல்களாக வரும், நிமிர்தல் நெருப்பின் அழகு அப்படின்ற தலைப்பில் கவிதை புத்தகம், அது மாதிரி ரணவேட்டை அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு வரதா இருக்குது. எனக்கு ஒரு 8 கதைகள் இருக்குது, நான் ஒரு 2 கதைகளாக எழுதி புத்தகமாக வெளியிடலான்ற எண்ணம். சரிங்களா, அது மாதிரி அதில் அதில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இருக்கிறதும் புத்தகமாக வரணும், அது விரைவில் வரும். ஆய்வு நூல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நூல்கள் வர வேண்டியிருக்கு. அதுக்கு அதுக்கான ஒரு கட்டுரை நூல்களாக 2 ஒரு ஆய்வு நூலாகவும் வர வேண்டியிருக்கு.
1: இப்போ தமிழர்களுக்கும் படிக்க வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்னா என்னென்ன?
0: மற்ற பாடங்கள் படிப்பவங்களை தாண்டி தமிழ் இலக்கியம் படிப்பவர்களுக்கு அவங்களுக்கு தான் உண்மையிலே அந்த மனித தன்மை வேணும். ஏன்னா இலக்கியத்தை உள்ளுக்குள்ளே கூர்ந்து ஆழமாக கவனிக்கிற அந்த பழக்கம் இருந்தால் தான் நீங்கள் தமிழ் படித்தவன் கெட்டு போவான், தமிழா படித்தா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய உங்களுடைய வலிமை எல்லாமே அந்த இலக்கியமே உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா, இப்போ தமிழ் படிச்சு வந்து இன்னைக்கு இந்த நேர்காணல் கலந்துக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கிறப்போ, இப்போ ஒவ்வொருத்தரும் அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குள்ளே நின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமா வாழ்க்கை அமையும். ஒரு நகரத்துக்குள்ளே 10 மளிகை கடை நடத்துகிறவங்களும் ஓஹோன்னு வாழ்க்கை வாழ முடியும், வாழ முடியாமல் போயிடாது. அப்போ யார் எந்த அளவுக்கு அந்த உழைப்போட உண்மையோட வியாபார நேர்த்தியோட வணிகத்துக்கும் உண்மையாக வாழ்றாங்களோ பேசவும் படுவார்கள், வாழ்த்தவும் படுவார்கள். கூடுமான அளவுக்கு இலக்கியத்தில் ஒரு சொல்லு கூட ஏன் இங்கே போட்டிருக்காங்க, எப்படி எதனால் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த செய்யுள்களை படிக்கிறப்பவும் கவிதைகளை படிக்கிறப்பவும் ஒவ்வொரு சொல்லியும் பிடிச்சி பார்த்து மாணவர்கள் படிக்கணுன்றது என்னுடைய விருப்பம். அப்படி பிடிச்சி பார்த்து படிக்க பழகினாவே இலக்கியம் பிடிபடும், மனிதர்களுடைய வாழ்க்கை பிடிபடும், இந்த உலகத்துடைய எல்லா விஷயங்களும் பிடிபடும், உங்களுடைய வருங்காலமும் அதில் பிடிபடும்.
1: நிறைவாக ரெயின்போ நேயர்களுக்கு வாசிப்பு குறித்தும் அதனுடைய தேவை குறித்தும் என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: இல்லை, வாசிப்பு ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்ற மாதிரி நான் இந்த பதிலை சொல்லலை. ஏன் அப்படின்னா, இப்போ நான் அந்த கோயிலுக்கு போறேன்னு வச்சுங்களேன், சாமி கிட்ட வேண்டேன்னா நான் இந்த சாமி கிட்ட தான் வேண்டேன்னு எனக்கு தெரியும். சரிங்களா, ஆனால் வாசிக்கும் போது இந்த படைப்பாளருடைய இந்த எழுத்தாளருடைய படைப்பை தான் இலக்கியத்தை தான் வாசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த எழுத்துக்குள்ள உள்ளுக்குள்ள அந்த ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த கதாபாத்திரமா நீங்களே வாழ்வீங்க, அது உங்களுடைய வாழ்க்கை மாதிரியே இருக்கும். ஆனால் ஒரு வாசிப்பு தான் உங்களை என்னை பொறுத்த வரைக்கும் 2 வாழ்க்கை 3 வாழ்க்கை ஒரே பிறப்பில் 7 பிறவி வாழணும்னா என்ன வழி அப்படின்னா வாசிப்பு. இப்போ நான் தமிழ்நாட்டில் பிறந்ததுனால எனக்கு இந்த தமிழ் சமூகம் தெரியும். சரிங்களா, தமிழர்களுடைய பண்பாடு வாழ்க்கை முறை தெரியும், தமிழ் மொழி பேச தெரியும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு வழியாக கூட நான் ஒரு மலையாள இலக்கியத்தை படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செம்மீன் படிக்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு மலையாள மண்ணுடைய வாசனை மகிமை பேச்சு விஷயங்கள் எல்லாமே எனக்கு குழுக்குள்ள நான் மலையாள வாழ்க்கையை நான் வாழ்ந்துருவேன். சினிவா அச்சபியினுடைய சிதைவுகள் நாவல் படித்தா ஒரு அந்த ஆப்பிரிக்க இலக்கியத்தினுடைய அந்த மண்ணுடைய அந்த மனிதர்கள் பழங்குடி சமூகம் படக்கூடிய வழிகளையும் பிரச்சனைகளையும் அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு தேன் எடுக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி படிக்கிறேன் அப்படின்னா நானும் அதை எப்படி தேன் எடுக்கணும், அந்த தேனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, எங்கே தேன் கட்டும், எது எந்த பூ கொடுக்கும். சரிங்களா, அட்லீஸ்ட் தேனை எப்படி நம்ம குரங்கையிலேருந்து வழித்து வாய்க்குள்ளே எடுத்துக்கணும் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் நாமளும் கூட வாழ முடியும். இப்போ நீங்கள் வாழாத ஒரு வாழ்க்கையை இந்த சமூகத்தினுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த வாசிப்பு தான். இந்த வாசிப்பு வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை போர் அடிக்காது, வாழ்க்கை கூடவே இருந்து ஒரு வழி நடத்தும். நீங்களே முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கையை வந்து வாழறீங்க அப்படின்றத உங்களுக்கு இந்த வாசிப்பு நல்லபடியா உங்களுக்கு காட்டி கொடுக்கும், ஒரு பலத்தை கொடுக்கும், அடிப்படையில் கூடுமான அளவுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும்.
1: இன்னைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில இந்த 1 மணி நேரம் கலந்துகிட்டு எங்க நேயர்களுக்கு உங்களுடைய படைப்பு இலக்கியம் குறித்தும் நேயர்களுக்கு இன்னும் பல கூடுதலான படைப்பு இலக்கியங்கள் குறித்தான ஒரு அறிமுகத்தையும் வாசிப்பினுடைய அவசியம் குறித்தும் வரங்கால தலைமுறையினருக்கு சொல்லக்கூடிய சில பாடங்களை பத்தியும் நிறைய அறிவுரைகளை சொன்னீங்க. நிலையத்துக்கு வருகை தந்து இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியை ரொம்பவே சிறப்பாக ஆக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி.
0: வானவில் பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியான நன்றியும் வணக்கமும்.

0: புள்ளி 4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமது உயிரையும் பொருட்படுத்தாது ஃப்ளை துபை விமான பயணிகளை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாரின் தீரத்திற்கு நாடே தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அமைதிக்காக

பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புடின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரக பகுதிகளில் உள்ள 16 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாமினை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது.

தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும், புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை விரைந்து நடத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித் கல்கல்லும், ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் செபாக் டாக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் ஹாக்கி போட்டியில் சீனாவுக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

குட் ஈவினிங் மக்களே, நேரம் சரி 7 மணி ஒரு நிமிஷம் ஆயிருக்கே ஃப்ரம் ரெயின்போ 101.5 தான் சூன் இருக்கீங்க. குட் ஈவினிங் சொல்லிக்கிறது உங்கள் லேண்ட் கலை. எஸ் வீக்கெண்ட் வந்தாச்சு இல்லையா? ஸோ இந்த வீக்கெண்ட் வைப்ஸில் வந்து டக்குது எஃப்எம் ரெயின்போ டியூன் பண்ணும்போது உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் எல்லாமே கேட்கறதுக்காக வந்து ரெயின்போ சேட் பாக்ஸ் எடுத்து வந்திருக்கும் இந்த 7 to 8. எஸ் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் எதுலேருந்து இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு ப்ரிசைஸ்டாக உங்களுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் கொடுக்க போகிறேன். 2020க்கு மேலே இருக்கக்கூடிய எந்த பாடல்களாக இருந்தாலும் சரி, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போடப்போகிற ஸ்டேட்டஸ் கீழே உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன, படம் என்ன, 2020 மேலே இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த பாடல்களாக இருந்தாலும் சூப்பரான பாடல்களை நீங்கள் டக்குன்னு கேட்டிங்கன்னா போறதுக்கு கலை வெயிட் பண்ணிட்டு இருக்க. சூப்பரான படம் வந்திருக்கு இதயம் முரளி மூவில இருந்து தனுஷ், அதேஷ், கிருஷ்ணா, தமன் அவங்களுடைய காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே நம்ம பூமி சமதுடுமா.

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்.
2: பட் த ஷோ நேரம் சரியாக 7 மணி 8 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் தான் கேட்டுருக்கீங்க. எஸ், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் போடுறது எஸ் கலை வெயிட் பண்ணிட்டுருக்கேன். 2020 மேலே இருக்கக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லேட்டஸ்ட் சாங்ஸுமே நீங்கள் வந்து கேட்கலாம் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கீழே. கனகராஜ் கூடுவாஞ்சிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஜெயிலர் மூவிலேருந்து ஒரு பாடல் போடுங்களே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக போட்டுருவோம். ஷில்பா ராவ், அனிருத், ரவிச்சந்தர், அருண்ராஜா, காமராஜ் அவங்களுக்கு காம்போல சூப்பரான பாடல் ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே மிஸ் ஆமாம்

வெல்கம் பேக் டு த ஷோ. ரெயின்போ சேட் பாக்ஸ் தான் கேட்டுருக்கீங்க. வீக்கெண்ட் ஆனவனே வைப் பண்ணோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு பிடித்தமான எல்லா லேட்டஸ்ட் சாங்ஸுமே வந்து நீங்களாக வந்து ரெக்வஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதை நான் ப்ளே பண்ண போகிறேன். உங்கள் கலை இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, வாரிசு மூவிலேருந்து சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. விஜய், எம்எம், மான்சி, விவேக், தமன் அவங்களோட காமல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே இளமபூமி சமதுடுமா.

0: சொன்னா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: Rainbow Chatbox.
1: பேக் டு த ஷோ ரெயின்போ சாட் பாக்ஸில். அடுத்த சாங் யார் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூத் மூவிலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. கென் கருணாஸ் ஜி வி பிரகாஷ் குமார் அவங்களுக்கு கமல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமந்துடுமா.

0: அப்படினால இனி எல்லாமே தூளு.
1: Rainbow Chatbox.

பட் டு ஷோ நேரம் சரியாக 7:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.7 சூன் பண்ணிருக்கீங்க. ரெயின்போ சாட் பாக்ஸில் அடுத்த சாங் மந்தைவழிலேருந்து விநாயகம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. சுரரை போற்று மூவிலிருந்து சூப்பரான பாடல் தி ஜிவி பிரகாஷ் குமார் அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸ்டேச்சு ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுடுமா.

0: ரெயின்போ எஸ்எம்ஏ தோணி போலீங்க இங்க எல்லாமே தோணி.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
2: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
1: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
0: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
1: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்ணுறது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்லை பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
2: தான்.
1: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?

0: Let the celebrations begin.
1: Rainbow Chatbox.
2: பேக் டு த ஷோ. டெனம் சரியா 7:41 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் தான் கேட்டுருக்கீங்க. எஸ், உங்களுக்கு பிடித்தமான அந்த 2020 மேல இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் சாங்ஸ் எல்லாமே ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சரவணன் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சியிலிருந்து வீரதுரை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. தர்பார் மூவிலிருந்து சூப்பரான பாடல் எஸ்பிபி அன்று ரவிச்சந்தர் விவேக் அவங்களோட காம்பில் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் பூமி சமதுலமா.

Anda in

0: சும்மா
1: கீழ் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 101.5 டியூன் பண்ணிருக்கீங்க, ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. ரெயின்போ சாட் பாக்ஸில் நெக்ஸ்ட் சாங் ராஜேஷ் பெரியானக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. தலைவன் தலைவி மூவிலேருந்து சூப்பரான சாங் கேட்டிருக்காங்க. சந்தோஷ் நாராயண் மியூசிக் கம்போசிஷனில், விவேக் லிரிக்ஸில், சுப்லாஷினி சந்தோஷ் நாராயண் அவங்களுடைய வோக்கல்ஸில் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே மீஸ் அமதுலுமா.

ரெயின்போ சாட் பாக்ஸில் அடுத்த சாங் பராசக்தி மூவிலேருந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. கலில் அகமது பொன்னேரியிலிருந்து சூப்பரான பாடல். ஜி வி பிரகாஷ்குமார், ஜெய் ஸ்ரீ மதிமார் அவங்களுடைய பாம்பல் வந்துருக்கு. ஸ்ட்ரீட் யூ எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுளுமா.

101.4 இங்க எல்லாமே தூளு. பேக் டு த ஷோ நேரம் சரியாக 7:55 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் தான் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு பிடித்தமான இந்த 2020 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரிசிஷனாக ஒரு ஹியர் கொடுத்துருந்தேன். லேட்டஸ்ட் சாங்ஸ் எல்லாமே ரிக்வஸ்ட் பண்ண சொல்லி நம்ம நேரத்தில் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சங்கில் லாஸ்ட் சாங் சத்யநாராயண் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜோ மூவின் சூப்பரான பாடல். ஆனந்த், அரவிந்த், அக்ஷன், விக்னேஷ், ராமகிருஷ்ணா, சித்து குமார் அவங்களுக்கு அமர் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே செம்மதுமா.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலக அமைதிக்கான நம்பகத்தன்மை வாய்ந்த குரலாக இந்தியா திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக அரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கருத்துகள் மிகுந்த கவனம் பெற்றுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தியையொட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தூய்மையை வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2014 பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் அழகான இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இவ்விரு தலைவர்கள் பின்பற்றிய உண்மை, அகிம்சை, எளிமை, நேர்மை உள்ளிட்டவற்றை இளையோர் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.

கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்காக இவ்விரு தலைவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவிலக்கு துறையில் ஏற்கனவே உள்ள நிதி முறைகேடுகள் படிப்படியாக கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அனைத்து துறைகளிலும் நிதி முறைகேடுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடந்த 4 மாதங்களில் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், விலைவாசி, மின்சாரம், தொழில்துறை, சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் தமிழகம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும், இவற்றில் தமிழக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார்.

அத்தியாவசிய பொருட்களின் விலை கடந்த 4 மாதங்களில் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், விலைவாசி, மின்சாரம், தொழில்துறை, சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் தமிழகம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் இவற்றில் தமிழக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் மாநில அரசு செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடைய தவேகவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்தேர்வுகளுக்கான முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் விலக்கிக் கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்னும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தகுதி தேர்வை எழுத வேண்டிய கட்டாயம் இருப்பதால் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை உடனடியாக நடத்த தேவையான நடவடிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் நேரடியாக பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். மல்யுத்தத்தின் ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித் கல்கலும் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் செபாக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் இதுவரை இந்தியா 16 தங்கம் 25 வெள்ளி 35 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு அணிவகுப்பில் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் நீருதண்டா தேசிய கொடியை ஏந்திச் செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

குட் ஈவினிங் மக்களே, நேரம் சரியாக 9 மணி 1 நிமிஷமாக இருக்கேன். ஃப்ரம் ரெயின்போ 101.4 டியூன் பண்ணி குட் ஈவினிங் சொல்கிறது உங்கள் நான் கலை. அட என்னடா இப்போ ராத்திரியே வந்துருச்சு அப்படின்னா வீக்கெண்ட் வைப்ஸில் இருக்கும் இல்லையா? ஸோ ஈவினிங் டு நைட் ட்ரான்ஸ்லேஷனில் இருக்கும் போது 90s சாங்ஸ் எல்லாமே கேட்க போகிறோம் இந்த 1 ஹவர் ரெயின்போ ராகங்களில். ரெயின்போ ரகங்களில் முதல் சாங் வந்துட்டுருக்கு மேட்டுக்குடி மூவிலேருந்து, மனோ, சித்ரா, பழனி பாரதி, சிற்பி அவங்களுடைய காம்போல சூப்பரான பாடல் ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 1.1.

0: ராகங்கள்.
1: நேரம் சரியாக 9:08 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 டியூன் பண்ணுறீங்க. ரெயின்போ ராகங்களில் 90s சாங்ஸ் தான் கேட்க போகிறோம். இந்த 1 hour சும்மா வைப் சூப்பராக இருக்க போது. ஸோ அந்த வகையில் நெக்ஸ்ட் சாங் மேட்டுக்குடி மூவிலேருந்து சூப்பரான பாடம் கேட்டு வந்தோம் இல்லையா. அடுத்த சாங் எந்த படம் அப்படின்னா சுந்தர புருஷன் மூவிலேருந்து சித்ரா சிற்பி அவனுடைய காம்பில் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செமது விடுமா.

பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ நான் 1.4 நேரம் சரியா 9:13 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்களில் அடுத்த 90 சாங்ஸ் என்ன சாங் பார்த்தோம்னா தேவா ஸ்மரலா அவங்களுடைய காம்போல பாஞ்சாலங்குறிச்சி மூவிலிருந்து சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ 1.4 இங்கே எல்லாமே செம்ம தூளுமா.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூளு. ரெயின்போ ராகங்கள்.

பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 9:21 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்கள் கலை தான் கூட நிகழ்ச்சியில். அடுத்த சாங் எந்த 90 சாங் கேட்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் மூவிலேருந்து ஹரிஹரன், ஹரிணி, வைரமுத்து, ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய காம்பல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் சமதுடுமா.

எஃப்எம் ரெயின்போ 1.4 ரெயின்போ ராகங்கள் கேட்டுருக்கீங்க. 90s சாங்ஸ் வைப்ஸில் போயிட்டுருக்கோம் இல்லையா. அடுத்த சாங் கோகுலத்து சீதை மூவிலேருந்து சித்ரா அகத்தியன் தேவா அவங்களுடைய காம்போல சூப்பரான பாடம் இருக்குது. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 1.4 இங்கே இளம பூமி சமதுடுமா.

பேக் டு த ஷோ. ரெயின்போ ராகங்களில் அடுத்த சாங் செங்கோட்டை மூவிலேருந்து மனு, ஸ்வர்ணலதா, வித்யாசாகர், கமல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செமதுளுமா.

நேரம் சரியாக 9:41 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. 90 சாங் வைப்ஸில் அடுத்த பாடல் அவ்வை ஷண்முகி மூவிலேருந்து ஹரிஹரன், சுஜாதா, பாலி, தேவா அவங்களோட காம்பல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ 101.4. இங்கே இளமப்பொம்மை சமதுளுமா.

எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டிருக்கீங்க. 90s சாங் வைப்ஸில் அடுத்த சாங் காதல் கோட்டை மூவிலிருந்து உன்னிகிருஷ்ணன், சித்ரா, பாலி, தேவா அவங்களோட காம்போல சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ.

0: ரெயின்போ ராகங்கள்.
1: பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 9:53 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டுட்டு இருந்தீங்க. ரெயின்போ ராகங்கள் 90 சாங்ஸ் வைப்ஸ் வீக்கெண்ட் வேற இல்லையா. ஸோ அந்த வகையில் லாஸ்ட் சாங் சங்க்ல பூவே உனக்காக மூவிலிருந்து ஜெயச்சந்திரன், சுஜாதா, பழனி பாரதி, எஸ் ஏ ராஜ்குமார் அவங்களுடைய காம்போல சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே இளமப்பமை சமதுளுமா.

ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் இன்றைய தினத்திற்கான சிறப்பம்சங்கள் நிறைந்த தொகுப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ரெயின்போ ரிவைன். காலத்தால் அழியா காவிய பாடல்களின் தொகுப்புகளோடு

ரெயின்போ ரீவைன் இணைந்திருக்கிறோம். ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரீவைன் இனிய இரவு வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் நான் கலை. ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியின் துவக்கமாக வெண்ணிற ஆடை திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் பாடல். கிழந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தியாகம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், இளையராஜா இசையமைப்பில் பாடல் கிணைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்திற்காக பி சுசீலா குரலில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையமைப்பில் பாடல் கிழந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியின் அடுத்ததாக குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன் சதன் அவர்களின் குரலமைப்பில், வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல் கிழந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நம்ம போவோம் ஜாலியாக பாமா,
1: என்ன வேகம்
0: என்ன கோபம் சொல்லலாமா, என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா, உன்னை விட்டு

Come back.

ரெயின்போ ரிமைன் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பூவா தலையா திரைப்படத்திற்காக பி சுசீலா மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரலில், வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல். கிழநிந்திர கலாம் ரெயின்போ பண்பலை 101.4.

பிள்ளை மகள் போ உடல் குளிர் கொண்டு நடுங்க.

ரெயின்போ ரிவைன். இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீலவானம் திரைப்படத்திற்காக பி சுசீலா மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி குரலில், கண்ணதாசன் இசையமைப்பில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் பாடல். இணைந்திருப்போம் ரெயின்போ பண்பலை 101.4.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தாயின் கருணை திரைப்படத்திற்காக ஏ எல் ராகவன் மற்றும் எஸ் ஜானகி குரலில், மாயவநாதன் வரிகளில், ஜி கே வெங்கடேஷ் அவர்களின் இசையமைப்பில் பாடல் கிழந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் நிறைவாக தாழம்பூ திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில், தியாகராஜன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையமைப்பில் பாடல். பாடலினை தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம்மில் கேட்கலாம். இதுவும் ஒரு நாள் என்பதற்கும் இதுதான் அந்த ஒரு நாள் என்பதற்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமே இல்லை. உங்கள் நான் கலை.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:01 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை மற்றும் நாகர்கோயில் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இயற்கையும் இறைவனும் கொடுத்த இந்த வாழ்க்கையை எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ முயற்சி செய்யுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. எல்லாருக்குள்ளேயும் கவலையும் துக்கமும் சோகமும் குடிகொண்டு தான் இருக்குது. ஆனால் நிரந்தரமாக அதை குடி வச்சிடாமல் வாடகைக்கு வந்தவங்க மாதிரியும் விருந்தினர் மாதிரியும் அதை அனுப்பிட்டு உங்களுடைய வீட்டில் எப்பொழுதும் அன்பும் மகிழ்ச்சியும் இருப்பதற்கு அந்த இயற்கையும் இறைவனும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்பட்டு அந்த நொடி பொழுதை வீணாக்காமல் அந்த கோபத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக யோசிக்க ஆரம்பித்தாலே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி நமக்கு ரொம்ப பக்கத்தில் தெரிய ஆரம்பிக்கும். காலாண்டு புரட்சியினுடைய இந்த விடுமுறை இடைவில் உங்கள் வீட்டு குழந்தைகள் உங்களோடு இருக்கிறாங்க. நீங்களும் பரபரப்பாக எங்கே இருந்துருப்பீங்க, அவங்களும் பரபரப்பாக இந்த 3 மாத காலம் ஓடி இருப்பாங்க. ஸோ அவங்களோட இந்த நேரத்தை நீங்கள் செலவு செய்யுங்க. எப்போவுமே குழந்தைகளோடு நாம் செலவு செய்கிற நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப விலைமதிக்க முடியாத நேரங்கள். நீங்கள் அவங்களோட நேரத்தை செலவு செய்யலைனா அவங்க இயந்திரங்களோட நேரத்தை செலவு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதயமுள்ள குழந்தைகளோடு அன்போடு பேசுவோம். அவங்கள இயந்திரத்துக்கிட்ட இருந்து நாம் கொஞ்சம் விலக்கி வைக்க முயற்சி செய்யலாம். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய பாடல் நிச்சயம் உங்களுடைய மனசிற்கு பிடிக்கும். அந்த வகையில் தான் இன்றைக்கு பாடலுடைய அணிவகுப்பு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு முதல் பாடல் உங்களுக்காக புது மனிதன் திரைப்படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. எஸ் ஜானகியோட குரலில் பாடலை கேட்கலாம் வாங்க.

இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்முடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக ஒவ்வொரு பாடலும் நமக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் இந்த பாடலும் அப்படித்தான். பூமிக்கு பிடித்த பாட்டு எந்த பாட்டு? மழை வந்து பாடும் பாட்டு. காற்றுக்கு பிடித்த பாட்டு துளை மூங்கில் பாடும் பாட்டு. சுவைக்கின்ற மனிதன் களைப்புக்கு மருந்து ஜோவென்னும் இசைப்பாட்டு. விதைக்கின்ற மனிதன் அலுப்புக்கும் மருந்து அவன் சொல்லும் நேர்ப்பாட்டு. காரப்பசு கழுத்து மணி கன்றுக்கு புது பாட்டு. பள்ளிக்கூடத்தின் கடைசி மணி பையனுக்கு இசைப்பாட்டு. அட, சுற்றி வரும் பூமியில் சுற்றி சுற்றி பாட்டு தான். பிறந்ததும் பிள்ளை கேட்கும் முதல் பாட்டு பெற்ற தாயார் பாடும் தாளாட்டு. வளர்ந்ததும் நெஞ்சில் பாயும் ஒரு பாட்டு அது பள்ளி சொல்லும் தமிழ் பாட்டு. இருமணம் இணைந்து ஒரு திருமணம் புரிகையில் ஊஞ்சலின் மனப்பாட்டு. ஐயிரண்டு மாதத்துக்கு கையிரண்டில் வளை போடும் நலங்குக்கு ஒரு பாட்டு. பிள்ளை வளர பேரன் வளர தொடர்ந்திடும் தொட்டில் பாட்டு. கடைசியிலும் ஒளித்திடுமே கால்கள் இழந்த கட்டில் பாட்டு. அட, தொடக்கமும் பாட்டில் முடிப்பதும் பாட்டில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஆனந்த பூங்காற்றி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் கிருஷ்ணராஜ் இணைந்து பாட வராங்க, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:08 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல் அப்படின்ற விஷயம் எல்லா நேரங்களையும் நம்மளோட பயணிச்சுக்கிட்டே இருக்குது. இசைக்கு நாம் எல்லோரும் அடிமைகள் தான். அது சோகமாக

11:16 ஆகுது. பாட்டுக்கு பாலைவனம் பூ பூக்குதோ இல்லையோ, இந்த பாடலை கேட்கும் பொழுது நம்ம எல்லாருக்குள்ளேயும் எல்லாருடைய மனங்களுக்குள்ளேயும் ஒரு இனம் புரியாத ஒரு இன்ப உணர்வு வரும். இவ்வளவு அழகாக பாடல்களில் இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படின்னு ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க ஹரிஹரன் மற்றும் கிருஷ்ணராஜ். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, பாலுக்கும் கல்லுக்கும் வண்ணம் ஒன்றுதான், பார்க்கும் கண்களும் ஒன்றுதான், ஆனால் உண்டால் வேறு வேறு தான். இரவினை திரட்டி கண்மணியின் குழல் செய்தானோ, கண்மணியின் குழல் செய்ததானோ, நிலவின் ஒளி எடுத்து கண்கள் செய்தானோ, விண்மீன் கொண்டு விரல் நகம் சமைத்து மின்னலின் கீற்றுகள் கொண்டு கைரேகை செய்தானோ, வாடை காற்றுப்பட்டு வயதுக்கு வந்த பூக்கள் கொண்டு தங்கம் தங்கம் பூசி தோல் செய்தானோ, ஆனால் பெண்ணே உள்ளம் மட்டும் கல்லில் செய்து வைத்தானே. இவ்வளவையும் செஞ்சுட்டு மனசை மட்டும் ஏன் கல்லாக வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஜோடி படத்திலிருந்து வர இருக்கிறது. ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதா இணைந்து பாட வராங்க. ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில், வைரமுத்தோட வரிகளில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:24 நிமிடம் ஆகுது. நண்பர்கள் நிறைய பேர் முகநூல் வழியாகவும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாடலும் ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நேயர்கள் நமக்காக மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் அதுக்கும் முன்னாடி உங்களுக்காக பாடல் வந்து காத்துட்ருக்குது. ஸோ இந்த பாட்டை போடுங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டே அடுத்த இதுக்குள்ளே வரோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் அடுத்த பாடல் இதோ. மனோ மற்றும் எஸ் ஜானகியோட குரலில், இளையராஜாவோட இசையில், இளையராஜாவோட வரிகள்லேயே புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:30. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளோட சேர்ந்து நேயர்களும் பயணம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நம்மளோட இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் யார் யார், என்னென்ன கருத்துக்களை முகநூல் பக்கத்தின் வழியாக தெரிவிச்சிருக்காங்கிறத பார்க்கலாம். கனியாம்புடியிலேருந்து திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கனகரத்தினம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ராசா மகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. என்றென்றும் நேயர்களோடு தாம்பரம் வெங்கட்ராமன் இணைந்திருக்காரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், முதல் பாடல் அருமைன்னு சொல்லிட்டு சுரேஷ் நேட்டோ நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து சிந்தனை துளிகளோடும் நிலவுக்கும் தாளாட்டும் பாடி நிகழ்ச்சியை ஆரம்பித்தது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வ சுகுமார் முசுரியிலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. திருச்சியில் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன வரிகளும் அருமையாக இருந்தது. குழந்தைகளோடு நேரத்தை செலவிடும் பொழுது அவர்கள் எந்திரங்களிடமிருந்து விலகி இருப்பார்கள் என்ற கருத்து மிகவும் சிறப்பு. நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும் பாடல்கள் ஒவ்வொன்றும் சிறப்புன்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மனசு மயங்கும் பாட்டு, மனதில் நின்று கேட்டு நித்திரை தழுவும் தாளாட்டு, பண்பலை 102.3 பாராட்டு அப்படின்னு சொல்லி வீரராகவன் மாதவரத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. டி நகர்லேருந்து ரமா ரவி இணைய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கோபிசெட்டி பாட்டியும் கொளப்பலூர்லேருந்து செந்தில்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு டி நகர்லேருந்து ரங்கராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. பழனி பாரதி ஐயப்பன் தாங்கலேருந்து சாத்தி ரமேஷ், புரசிவாக்கத்துலேருந்து சவுந்தரராஜன், அவினாசிலேருந்து பிரபு தேவி ஸ்ரீசாய், திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்துலேருந்து சாகுல் அமித் ராஜா அவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. நிறைவாக யார் சேர்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தேனியிலேருந்து ஹரிராம் நிகழ்ச்சியில் இணைந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களோடும் நல்ல கருத்துக்களோடும் தான் தொடர்ந்து நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பிபி மற்றும் அனுராதா ஸ்ரீராமோட குரலில், பழனி பாரதியோட வரிகளில் மனோஜ் பட்நாயக்கர் அவருடைய இசையில் என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:37. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். போடா எல்லாம் விட்டுத்தள்ளு, படசு எல்லாம் சுட்டுத்தள்ளு, புதுசாக இப்போ பிறந்தவனு எண்ணி கொள்ளடா. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மான் இல்லடா. ஊதக்காத்து வீச, உடம்புக்குள்ள கூச, குப்பை கோலம் பத்த வச்சு காயலாம். தை பிறக்கும் நாளை, விடியும் நல்ல வேலை, பொங்கப்பால் வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி, வெட்டி வச்ச செங்கரும்பு, அத்தனையும் தித்திக்கிற நாள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக தளபதி படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. நமக்காக இந்த பாடலை பாடியது SBB மற்றும் KJ யேசுதாஸ். இளையராஜாவுடைய இசையில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

தளபதி படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 11:43:50. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக.

உரை இருக்கிறது. வானமே இல்லை திரைப்படத்திலிருந்து 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நிகழ்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த திரைப்படத்திலிருந்து வர இருக்கிறது? வானமே எல்லை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. நமக்காக பாடலை பாடியவர் எஸ்பிவி மற்றும் சித்ரா குழுவினரோடு சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில் மரகதமணியோட இசையில். இதுவும் இந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:50. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல் நிச்சயம் உங்களுடைய மனதிற்கு நெருக்கமாகவும் பிடித்த மனதாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் முகநூலில் நிறைய நண்பர்கள் மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தேனிலேருந்து ஹரிராம் இணைந்திருக்காரு, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், மாதவரத்துலேருந்து வீரராகவன், செந்தில்குமார், ராமு, செல்வ சுகுமார், இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. நாம் அடுத்ததாக கேட்க போகிற திரைப்பட பாடல் எது அப்படின்றத நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். நமக்காக அடுத்து ஒலிக்கக்கூடிய பாடல் இளையராஜாவே பாடியிருக்கிறாரு, இசையும் அமைச்சிருக்காரு, பாடலை எழுதியது கங்கை அமரன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தம்பிக்கு ஒரு புதுசு, தம்பிக்கு ஒரு பாட்டு திரைப்படத்திலேருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:53:33. காலம் எவ்வளவு வேகமாக ஓடுது அப்படின்றதுக்கு இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியை நமக்கு பெரிய எடுத்துக்காட்டு. இப்போ தான் நிகழ்ச்சி தொடங்கின மாதிரி இருக்குது, அது ஒரு நிறைவு கட்டத்துக்கே வந்துட்டோம். ஸோ இப்படித்தான் நம்மளுடைய வீடுகளையும் சில வேலைகளை செய்யணும்னு தொடங்குவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வேலைகளை யாராவது ஒருத்தர் செஞ்சு வச்சுருவாங்க. அப்போ நமக்கு அப்பாடா நமக்காக யாரோ ஒருத்தவங்க உதவி செஞ்சுருக்குறாங்க அப்படின்ற ஒரு பெரிய மன மகிழ்ச்சி இருக்கும். எஸ், நாமளும் அதே மாதிரி வீட்டில் ஒருத்தர் மட்டுமே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மற்றவங்களாம் வேடிக்கை பார்க்காம விடுமுறை நாள் வரப்போகுது. அதனால் அவங்க செய்கிற வேலைகளில் கொஞ்சம் கூட பங்கெடுத்துங்க. தனியாக ஒரு வேலையை செய்கிறத விட அதை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் அந்த வேலையை முடியும், வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த களைப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிற நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் உங்களுக்காக ஸ்ரீகுமாருடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. என் சுவாச காற்றை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். ஏ ரஹ்மானுடைய இசையில் எம்ஜி ஸ்ரீகுமார் பாட வர்றாரு. வைரமுத்து வரிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12:28. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

கண்ணிலே பார்த்தேண்டி கண்ணு பெண்ணழகு போட்டின்னு ஒண்ணு தந்தி பேப்பரிலே பார்த்தேண்டி கண்ணு அதில் உன்னை விட்டு அடிப்பேன் தின்னு நம்ம உதவியும் தேவையுண்டு யோசனை பண்ணு அம்மா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:01. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103

கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் செந்தில்தாஸ் குரலில், வாலியின் வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவினுடைய இசையில், ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 4:07. நிகழ்ச்சி நடத்த பாடல் புலமை பித்தனின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் சித்ராவின் குரலில் கோடை மழை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பழம் வி ராமச்சந்திரன் அவர்களின் நாதஸ்வரம், அச்சமங்கலம் எஸ் சரவணன் அவர்களின் தவில் கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஸ்ரீரங்கம் மூளை வீட்டு ரங்கசுவாமி நட்டுவானம் இயற்றிய சலமேலே என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் நாட்டங்குறிஞ்சி, தாளம் ஆதி தாளம்.

நேரம் 4:18. பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய சரசிஜ நாப தோசரி என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் நாககாந்தாரி, தாளம் ரூபகம்.

நேரம் 4:25:53. பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய ஸ்ரீ காந்திமதியம் என தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் ஹேமவதி, தாளம் ஆதி தாளம்.

நேரம் 5 மணி. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம்எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேஷ சுப்ரபாதம் கேட்கலாம்.

சர்வலோக சர்வஜ்ஞ சக்தநத வத்ஸல சர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஶ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஶ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே க்ருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தநத வத்ஸல.

பிரசம்சௌ யௌ மத்வ உத்ஸஹிதி போக்யதயா ப்யுபாதௌ பூயஸ்ததேதி தவ பாணி தல பிரதிஷ்டௌ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே பார்த்தாய தஸ்ஸத்ருஷ சாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ க

வெங்கடேசரணம் சரணம் பிரபத்யே. ராய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யோ மாதுஸ்தனாவிவ சிசோரமிருதாயமானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக

நேரம் 5:21:30. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம். எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஒலிக்க இருக்கிறது.

சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம்.

யக்ஷக்ருதாக்ருதஹ சதுராத்மா சதுர்வ்யூஹச்சதுர்தம்ஷ்டச்சதுர்புஜஹ ப்ராஜிஷ்ணுர்போஜனம் போக்தா சஹிஷ்ணுர்ஜகதாதிஜஹ அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனிப் புனர்வசுஹ உபேந்திரோ வாமனப் பிராம்சுர் அமோகஸ் சுசிரூர்ஜிதஹ அதீந்திரஸ் சங்கிரஹஸ் சர்கோ த்ருதாத்மா நியமோ யமஹ வேத்யோ வைத்யஸ் சதா யோகி வீரஹ மாதவோ மதுஹ.